0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: You are listening to 89.4

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிருந்தா.

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை தமிழ் 89.4

0: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனச காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
3: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

காற்றே உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருந்தேன் கண்மூடி. இது என்ன புது காலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு இது போல இருந்ததில்லை.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த்,
2: ஸ்டார் ஆஃப் தி மந்த்,
3: சிங்கர் SPB.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். தாமஸ் சோவெல் என்கின்ற ஒரு அறிஞர், அவர் சொல்கிறார், இன்றைக்கு உலகம் மாறி இருக்கின்ற விதத்தை பார்த்து நான் மிகவும் ஆச்சரியப்படுகிறேன், வருந்துகிறேன். இன்றைக்கு உலகம் எப்படி ஆகிவிட்டது, மனிதர்களுடைய மனநிலை எப்படி மாற்றம் கண்டிருக்கிறது என்றால், மற்றவர்கள் வெற்றி அடைவதை பார்த்து நமக்கு ஒரு நல்ல உதாரணம் கிடைத்திருக்கிறது என்று ஆக்கப்பூர்வமாக சிந்திக்காமல் அதைக் கண்டு பொறாமைப்படுகின்ற, வருத்தப்படுகின்ற, எப்படியாவது அவர்களினுடைய வெற்றியை நாம் குலைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு மனித மனதினுடைய சிந்தனை மோசமாக மாறியிருக்கிறதே என்று அவர் வருந்துகிறார். இன்னொரு மனிதன் மகிழ்ச்சி அடைகிறான் என்றார், அதற்கு காரணமான வகையிலே அவன் சிறப்பாக ஏதோ ஒரு செயலை செய்திருக்கிறான் என்றார், அவனுடைய வெற்றிகளாலே அவன் உயர்வை நோக்கி நகர்கிறான் என்றால், அதை நாம் எப்படி அணுக வேண்டும், அவனுடைய நன்மையை நம்முடைய நன்மைக்காக நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ள முடியும், இதற்கெல்லாம் திரு தாமஸ் சோவெல் அவர்களினுடைய இந்த கூற்று நமக்கு மிகச்சிறப்பாக வழிகாட்டுகிறது. உதாரணத்திற்கு சொல்கிறேன், ஒரு இடத்திற்கு போக வேண்டும், அதற்கான வழி யாருக்கும் தெரியவில்லை, பலரும் அதை தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு மனிதன் அந்த வழியை கண்டுபிடித்து விட்டான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அச்சோ, அவன் கண்டுபிடித்து விட்டானே என்று வருந்துவதை விட, நாம் தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கு தீர்வு கிடைத்து விட்டதே என்று மகிழ்ச்சி அடைவது தானே சரி. எங்கும் ஒரு பெரும் நோய் தொற்று ஏற்பட்டிருக்கிறது, அதற்கான மருந்தை ஒரு மனிதர் கண்டுபிடித்து விட்டார் என்றால், நம்மையும் பாதிக்கக்கூடிய அந்த நோய் தொற்றுக்கு எதிரான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதே என்று மகிழ்ச்சி அடைவது தானே நியாயமானதாக இருக்க முடியும். ஒருவேளை அதை நாம் கண்டுபிடித்திருந்தால் அவருக்கு கிடைத்த பெருமை நமக்கு கிடைக்குமே என்கிற வகையிலே மனித மனம் வருத்தப்படுமேயானால், அந்த வருத்தத்தால் வருந்துகின்ற மனதிற்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாறாக அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்றால், நாமும் முயற்சி செய்தோம், நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் இன்னொருவர் அதை நம்மை போலவே முயற்சித்தார், ஆனால் கண்டறிந்து விட்டார், அவரால் கண்டுபிடிக்க முடிந்தது, நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்படி என்றால் நம்மை காட்டிலும் அவர் சிறப்பாக மேற்கொண்ட அணுகுமுறை என்ன, இதை அவரிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ளும் போது அடுத்த முயற்சியிலே நாம் வெற்றி பெறுவதற்கு நமக்கு அது பேருதவி செய்யும். அதுபோல அடுத்தவர் அடைகின்ற வெற்றி, அடுத்தவருக்கு கிடைக்கின்ற மகிழ்ச்சி, அடுத்தவர் பெறுகின்ற பெருமை, இதன் மூலமாக அவற்றையெல்லாம் நாமும் பெறுவதற்குண்டான வழியை நம்மாலே கற்றுக்கொள்ள முடியும் என்பதே மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவதிலே இருக்கக்கூடிய நாம் பெறத்தக்க மிகச்சிறந்த ஒரு நன்மை. அப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தோடு யார் ஒருவர் மற்றவரினுடைய நன்மையை அணுகுகிறார்களோ, அவர்களும் கண்டிப்பாக நன்மை பெறுகின்ற நாள் வெகு தொலைவிலே இல்லை. இதை புரிந்து கொண்டு சக மனிதர்களோடு அன்பார்ந்த மனதோடு நாம் பழக துவங்கிவிட்டால், நம் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளுமே கவலை தருகின்ற நாளாக நிச்சயம் இருக்காது. அந்த வகையிலே இந்த நாள் நமக்கு பெரும் மகிழ்ச்சியை, ஆக்கப்பூர்வமான மகிழ்ச்சியை வாரி வழங்குகின்ற நாளாக அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: இது 89.4 தமிழ் FM. செழித்தையும் தமிழி ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். 19 காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. ஒரு கல்லும் ஒரு காகித துண்டும் அருகருகே இருக்கின்றன. திடீரென்று ஒரு பெரும் காற்று வீசுகிறது. அந்த காற்று காகித துண்டை அடித்து செல்லுகிறது. காற்று எந்தெந்த திசைகளிலெல்லாம் போகிறதோ அந்த திசைகளிலெல்லாம் அந்த காகித துண்டும் அடித்து செல்லப்படுகிறது. அது மரத்தின் மீது மோதுகிறது, பாறையின் மீது மோதுகிறது, தரையிலே தேய்ந்தபடி நீண்ட தூரம் நகர்ந்து செல்கிறது. சற்று முன்பு வரை கல்லும் காகித துண்டும் அருகருகேதான் இருந்தன. ஒன்றாகத்தான் அவற்றின் மீது காற்று வீசியது. ஆனால் கல் அப்படியே அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது, எந்த பாதிப்பும் இல்லாமல். காகித துண்டு மட்டும் காற்றோடு இழுத்துச் செல்லப்பட்டு படாத பாடுபடுகிறது. இந்த இரண்டிற்கும் என்ன வித்தியாசம்? கல் கனமானது, அதை காற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் காகித துண்டு மென்மையாக இருப்பதால் அது காற்றிலே அடித்துச் செல்லப்படுகிறது என்று இயல்பாக இதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். ஆனால் இந்த காட்சியிலிருந்து நமக்கான பாடமாய் நாம் என்ன எடுத்துக்கொள்வது? ஒரே வேகத்தோடு தான் இரண்டின் மீதும் காற்று வீசுகிறது. அது இரண்டையுமே இழுத்துச் செல்ல முயற்சிக்கிறது. ஆனால் கல் அதற்கு தன் தன்மையாலே ஈடு கொடுக்கவில்லை. காகிதமோ தன்னுடைய தன்மையாலே காற்றுக்கு ஈடு கொடுக்கிறது. ஆகவே அது பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறது. நாம் காகிதத்தை போல இருக்கக்கூடாது, கல்லை போல இருக்க வேண்டும். எங்கே? வாழ்க்கையிலே. அந்த காற்று போல வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வந்து நம் மீது மோதும் போது நாம் கல்லை போல மனதளவிலே உறுதியாக, பலமாக இருந்து எந்த விதத்திலும் பாதிக்கப்படாத வண்ணம் நம்முடைய நிலைத்தன்மையை உருவாக்கி கொள்ள வேண்டும். கம்பீரமாக அதை எதிர்த்து நிற்க வேண்டும். அந்த பிரச்சனை அடித்து ஓய்கின்றவரை எந்த சலனமும் இல்லாமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை இழுக்கின்ற இழுப்புக்கெல்லாம் அந்த காகித துண்டை போல நாம் இங்கும் இங்கும் அலைமோதிக்கொண்டு ஈடு கொடுத்து கொண்டிருந்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் பாதிப்புக்குள்ளாவோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அடுத்த முறை காற்று வந்தால் அடித்து செல்லப்படாத அளவிற்கு நாம் நம்முடைய கனத்தை, நம்முடைய உறுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும். அதாவது காகித துண்டாக இல்லாமல் கல்லை போல நாம் உறுதியாக இருக்க வேண்டும். உடலளவிலும் சரி, மனதளவிலும் சரி, எப்படியெல்லாம் நம்முடைய ஆற்றலை நாம் வளர்த்து கொள்ள வேண்டுமோ, அதற்கு எப்படியெல்லாம் நாம் முயற்சிக்க வேண்டுமோ அதை செய்துவிட்டோமேயானால் எத்தனை பெரிய காற்று, அதாவது பிரச்சனை, வாழ்க்கையில் நம் மீது வந்து மோதினாலும் அது நம்மை மோதி பார்த்து விட்டு கடந்து போகுமே தவிர அசைக்க கூட முடியாது. தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: இதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு
2: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
3: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
3: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
3: பிராவோ நிவேதாவோட தனர தனர
4: தி ஈவினிங் கரெக்ட்
3: கேளுங்க.
5: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
6: Anathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

89.4 தமிழ் எஃப்எம் இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஸ்வா கூட. ஜூன் மாதம் 3ஆம் தேதியான இதே நாளில் கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான சில துவக்கங்கள் பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம். 1899 டபிள்யூஜி கிரேஸ், வில்லியம் கில்பர்ட் கிரேஸ் அப்படின்னு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர். இந்த விளையாட்டிற்கு பெருமை சேர்த்தவர்களிலே ஒருவராக கருதப்படுபவர். தன்னுடைய 50வது வயதிலே இந்த தினத்தில் தான் அவர் ஓய்வு பெற்றார். 1989 ஒருவர் ஓய்வு பெற்றது எப்படி துவக்கமாகும் அப்படின்னு கேட்கலாம். ஆனா இந்த வயது வரை சர்வதேச போட்டிகளிலே விளையாடி அந்த விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சாதனை முதன் முதலாக நிகழ்த்தப்பட்ட தினம் இன்றைய தினம்தான். முதல் தர போட்டிகளிலே 100 முறைக்கு மேல் சதமடித்தவர் என்ற பெருமைக்குரியவர் வில்பர்ட் கிரேஸ் அவர்கள். தன்னுடைய 50வது வயது 320வது தினத்திலே அவர் ஓய்வு பெற்றது என்பது இன்று வரை முறியடிக்கப்படாத சாதனையாக இருக்கிறது. அப்படி ஒரு சாதனை முதன் முதலாக படைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1965 அமெரிக்காவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவை சேர்ந்த விண்வெளி வீரர் எட் ஒயிட் இந்த நாளில் தான் முதன் முதலாக ஸ்பேஸ் வாக் என்று சொல்லக்கூடிய வகையிலே விண்வெளியிலே உலவினார். ஜெமினி 4 என்கின்ற ஒரு விண்கலத்தை இரு விண்வெளி வீரர்கள் பயணிக்கக்கூடிய வகையிலே மனிதர்களினுடைய விண்வெளி உலவலை கருத்திலே கொண்டு நாசா இந்த தினத்திலே விண்ணில் ஏவியது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற விதத்திலே மணிக்கு 17,000 மைல்கள் வேகத்தில் இயங்கக்கூடிய அந்த விண்கலத்திலிருந்து வெளிப்பட்டு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் விண்வெளியிலே உலவினார் எட் ஒயிட் அவர்கள். அந்த வகையில் அவர் 6500

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
4: எது? மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
3: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
4: அப்படிங்க.

89.4 தமிழ் FM இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க விஷ்வா கூட. ஜான் வெயின் அவர்களினுடைய ஒரு பொன்மொழி உண்டு, நான் என்ன பேசினேனோ அதற்குத்தான் நான் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியும், அதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டீர்களோ அதற்கு நான் பொறுப்பாக முடியாது என்பார். சில நேரங்களிலே நாம் பேசுகின்ற வார்த்தை, நாம் என்ன அர்த்தத்திலே அதை பேசினோமோ அதை விடுத்து வேறு அர்த்தங்களால் மற்றவர்களாலே புரிந்து கொள்ளப்படும். அதுபோலத்தான் ஒரு செயலை நாம் செய்கிறோம் என்பதும் எல்லோராலும் அது என்ன அர்த்தத்திலே எடுத்துக் கொள்ளப்படும் என்று நம்மாலே உறுதியாக கூற முடியாது. அப்படி என்றால் ஒவ்வொருவரும் அதை சரியாக எடுத்துக்கொள்ளும் விதத்திலே, சரியாக புரிந்து கொள்ளும் விதத்திலே நம்மால் ஒரு செயலை செய்ய முடியுமா? நாம் ஒரு இடத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு நேராக நிற்பவருக்கு நாம் ஒரு விதமாக தெரிவோம், நமக்கு வலது பக்கமாக நிற்பவருக்கு நம்முடைய காட்சி வேறு விதமாக தெரியும், நமக்கு இடதுபுறமாக நிற்பவருக்கு, நமக்கு பின்னால் நிற்பவருக்கு அவர்கள் நிற்கின்ற திசையிலிருந்து நாம் நிற்கின்ற அந்த காட்சி வெவ்வேறு கோணங்களிலே தெரியும். ஆனால் நாம் நிற்கிறோம் என்பது ஒரு செயல்தான், அது அவரவர் எங்கே இருந்து பார்க்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு காட்சிப்படும். அதுபோலத்தான் நாம் பேசுகின்ற பேச்சும் நாம் செய்கின்ற செயலும் அவரவருடைய கோணத்திலிருந்து அவரவருடைய மனோபாவத்திற்கு தகுந்தாற் போல அவரவர்களினுடைய எண்ணங்களின் வேதங்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு அது அர்த்தமாகும். ஆகவே அவர்களுக்கு அது எப்படி அர்த்தப்பட வேண்டும், அவர்கள் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் தீர்மானிக்க முடியாது. ஆனால் நாம் என்ன செய்யலாம், நாம் செய்வது எதுவோ அதை நல்லதாக செய்யலாம். நாம் பேசுகின்ற பேச்சு, நாம் செய்கின்ற செயல் இவை அனைத்துமே மிக நன்மையானதாக, யாருக்கும் எந்த விதத்திலும் தீங்கு தராததாக நாம் மிக கவனமாக செய்யலாம். அது மட்டும்தான் நம்மாலே செய்ய முடிந்த விஷயம். அதை செய்துவிட்டு நாம் அடுத்தடுத்த செயல்களை நோக்கி நகர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர யார் அதை எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதை பற்றி நாம் அதிகம் கவலைப்பட துவங்கினார் நம்மால் நல்ல செயல்களை கூட தைரியமாக செய்ய முடியாமல் போய்விடும். சில நேரங்களிலே எல்லோரும் நேர்மையற்றவர்களாக இருக்கின்ற இடத்தில் நாம் மட்டும் நேர்மையை கடைபிடிப்பது கூட தயக்கத்திற்குரிய ஒன்றாக இருக்கும். ஒழுக்கமற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மட்டும் ஒழுக்கமாக சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்றால் மனம் கொஞ்சம் தயங்கும், அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள், கேலி செய்வார்களோ. இன்றைக்கு அப்படி நேர்மையாக ஒழுக்கமாக சுத்தமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்களை பெரும்பான்மையானவர்கள் கேலிதானே செய்கிறார்கள். அந்த கேலிக்கு பயந்தால் நாம் நேர்மையை ஒழுக்கத்தை கைவிட வேண்டியிருக்கும். உண்மையில் அது நமக்கு நன்மை தரக்கூடிய செயல் அல்ல. ஆகவே யார் எதை எப்படி புரிந்து கொள்வார்கள், எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பதை பற்றி நாம் தீவிரமாக சிந்திக்காமல் நாம் செய்வது நல்ல செயலா என்பதை மட்டுமே நாம் தீவிரமாக சிந்தித்து செய்ய முடியும், செய்ய வேண்டும். அதிலே நாம் உறுதியாக இருந்துவிட்டால் அது நம்முடைய மனதிற்கும் வாழ்க்கைக்கும் ஆரோக்கியமான பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். இதை உணர்ந்து நம்முடைய செயல்களிலே நாம் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தெள்ள தெளிவான நன்மை தருகின்ற நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: வாழ்க்கை ஒரு போர்க்களம், வேட்டையாடி பார்க்கணும்.

நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

ஒன்லி.

0: மார்னிங், அ வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:05 ஆகி இருக்கு. மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு உங்ககிட்ட பேசுறதுக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு பிரைட் அண்ட் பியூட்டிஃபுல்லான புதன்கிழமை, 3rd of June. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் வந்து நினைவு வச்சுக்கிட்டு எப்படின்னு தெரில எனக்கு பர்த்டே விஷயம்லாம் பண்ணீங்க. எஸ், இட்ஸ் மை பர்த்டே டுடே. ஸோ எப்படி ரிமைண்ட் பண்ணி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு, யார் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. That is like the sweetest thing ever. என்னோட பர்த்டே ஞாபகம் வச்சுக்கிட்டு சில பேர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் அனுப்புறதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எனவே வேறு யாரெல்லாம் இன்றைக்கி என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க? ஐ வுட் லவ் டு நோ யாரெல்லாம் என்னோட பர்த்டே ட்வின்ஸ் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ஃபேமஸான நிறைய பேர் வந்து இன்றைக்கி அவங்களோட பர்த்டே எல்லாம் கொண்டாடுறாங்க. நம்ம கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம இசைஞானி இளையராஜா அவர்களுடைய பிறந்தநாள் வந்து பை பர்த் இன்றைக்கி தான் அவருடைய பிறந்தநாள். அண்ட் இன்றைக்கி வந்து நம்ம கலைஞர் அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. ஸோ அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை என் பாசத்தின் காரணமாக இசைஞானி இளையராஜா அவர்கள் அவருடைய பிறந்தநாளை வந்து முன்கூட்டியே ஒரு நாள் கொண்டாடுவார். அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ எனிவே, தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் யுவர் விஷஸ். அண்ட் வேறு யார் கொண்டாடுறீங்க இன்றைக்கி உங்கள் பர்த்டே அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை வந்து எனக்கு நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள், சரியா? அதர்வைஸ் இட்ஸ் அ நைஸ் டே. வென்ஸ்டே ஆகிடுச்சு, தேர்ஸ்டே ஃப்ரைடே ரெண்டு நாள் தான் நமக்கும் வீக்கெண்டுக்கும் நடுவில் இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு இந்த வாரம்? நல்லா இருக்கும் நம்புகிறேன். வெதர் இஸ் அமேசிங், செம்ம ப்ளசண்ட்டாக இருக்குது வெளியில். அது மட்டும் தெரியுது. காலை நேரங்களில் ஒரு 5:30 சுமாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா காற்று வீசுது. இன்னும் சம்மர் வந்து அந்த ஒரு ஃபீல் கிடையாது. பட் ஜூன்கான வெதர் ஃபோகாஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன ஏதுங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். பட் ஃபினாவும் அழகாக இந்த நாளை வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். எங்கே ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? டிராஃபிக் எல்லாம் எப்படி இருக்குது? ஆல் ஓகேவா? எங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க 89.4 தமிழ் எஃப்எம் அப்படிங்கிறதையும் எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியாக தெரியப்படுத்துவீங்களாம். ஆர்ஜி கீர்த்தனாங்கிற என்னோட பேஜ், KIRTHANA அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா என் பேஜ் வரும். எனக்கு இன்பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஷோவை அப்படின்ட்டு, சரியா? ஸோ வழக்கம் போல் விநயம் வரைக்கும் நிறைய பாட்டு நிறைய அப்டேட்ஸோட நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண போறோம். அண்ட் ரைட் நவ் டு பிகின் வித் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் வணக்கம் சென்னை அண்ட் ஓகே கண்மணி படங்கள்ல இருந்து ரெண்டு பாட்டு கேட்கலாமா? குட் மார்னிங்.
1: பேக் டு பேக்
2: ரெண்டு பாட்டு

0: info Tamil FM namma radio namma music
1: டே அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஃபுஜேரா போலீஸ் ஒரு வார்னிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆச்சு சம்மர் வந்தாச்சு இல்லையா, இது வந்து ஃபுஜேரா போலீஸ் சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாருக்குமே தேவையான ஒரு வார்னிங் தான். குழந்தைங்கள கார்ல தனியா விட்டுட்டு வராதிங்க, க்ளோஸ்டா இருக்கக்கூடிய கார்ஸ்ல தனியா விட்டுட்டு வராதிங்க. சம்மர் வந்தாச்சு, டெம்பரேச்சரும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த பாஸ் நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை ஜஸ்ட் ஏதாவது டக்குன்னு இந்த கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல விட்டுட்டு போகிறது, அப்புறம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் வந்து குழந்தைங்களை மறந்து விட்டுட்டு போகிறது, இந்த மாதிரியான காரணங்கள்னால அன்ஃபார்ச்சுனேட்லி பரிதாபமா வந்து சில குழந்தைங்கள்லாம் இருந்த இன்சிடென்ட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால ஒரு ஒரு வருஷமும் இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய அந்த டைம்ல சம்மருக்கு ஜஸ்ட் முன்னாடி ஒரு ஒரு எமிரேட்ல இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸும் இந்த வார்னிங் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்டாக ஃபுஜேரா போலீஸ் சொல்லியிருக்காங்க, பேரண்ட்ஸ் அண்ட் மோட்டரிஸ்ட் கிட்ட குழந்தைங்களை வந்து அன்அட்டெண்டடாக வெஹிக்கிள்ஸ்குள்ளே விட்டுடாதீங்க. ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அப்படின்னாலும் கூட அது நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. ஏன்னா பார்க் பண்ணியிருக்கக்கூடிய காரில் டெம்பரேச்சர் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிடும், அதனால அவங்களுக்கு சஃபகேட் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் டூ நாட் டூ தேட் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ வேண்டாம் வேண்டாம், கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: All right, coming to our Instagram messages. சதீஷ் குமார் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹே, என்னோட ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்வின் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். சதீஷ் குமாரோடைய டாட்டர் வைஷ்ணவியும் இன்னைக்கு அவங்க பர்த்டேவை கொண்டாடுறாங்களாமா. வைஷ்ணவிக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. அதுக்கப்புறம் வேறு யார், செல்வராஜ் தேங்க்யூ, அப்புறம் குமார் ஃப்ரம் ஜப்பான் மெசேஜ் அனுப்பியிருக்காரு, அண்ட் வேறு யார் வேறு யார், ஹாஜா தேங்க்யூ ஸோ மச், அல் பாதாலிருந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, செந்தில் ஃப்ரம் அபுதாபி, டிராஃபிக் எல்லாம் எதுவுமே கிடையாது, ஜாலியாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் புன்னகை பூக்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு, நன்றி. அப்புறம் சஞ்சய் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஐம் ஃப்ரம் கேரளா, நவ் இன் ஷார்ஜா, 18 வருஷமாக நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காரு. தேட்ஸ் நைஸ். கோபால் பழனிசாமி தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அருண்குமார், சி எஸ் ஹரிராஜன், அதுக்கப்புறம் சந்தோஷ் தோஷ், எம் கே விஜய், ஐஸ்வர்யா, வேறு யார் வேறு யார் வேறு யார், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து அனுப்பியிருக்கீங்க. ஸோ ஏதாவது மெசேஜ் வந்து நான் படிக்க மிஸ் பண்ணிட்டேன்னா ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, பட் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரேகா தேங்க்யூ ஸோ மச், ஷாஜஹான், ராஜேஷ், தேவமுருகன், கௌஷிக், அமீர், தேங்க்யூ ஆல் ஸோ மச் ஃபார் யோர் மெசேஜஸ், நன்றி நன்றி நன்றி. எனிவே, அடுத்ததான் வந்து நவரசா படத்திலிருந்து நானும் நேரம் இது அப்படிங்கிற பாட்டு, அதுக்கப்புறம் 90s நாட் அவுட்ல காசுமேல பாட்டு, அடாடா ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆச்சு இல்லை இந்த காசுமேல பாட்டு கேட்டு. ஸோ அந்த பாட்டு, அதுக்கப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆரம் உங்களுக்காக வரிசையா மூணு பாட்டு வருது கேளுங்க. இது மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா 89.4 தமிழ் FM. மெர்சல் மார்னிங் brought to you by

0: போர்க்காராமா.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
3: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கிராமா சென்டர் துபாய்.
5: திஸ் ஹவர் ஆஃப் மெர்சல் மார்னிங் இஸ் ப்ராட் டு யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
6: Traffic update. Traffic
5: update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
7: As usual, P-car, traffic, இருக்க வேண்டிய இடங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட குறையே இல்லாமல் இருக்கு. 611 இந்த அல் பாதே ஏரியாவில் அந்த படே பார்க் பக்கத்தில் ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. இது எங்கேன்னா நம்ம கிராண்ட் மஸ்ஜித்க்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஷாஜாலேருந்து வரும்பொழுது அங்கே அதனால அந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் பயங்கர கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. 311 வந்து நிறைய இடங்களில் கன்ஜெஷன் இருக்குது, ப்ளஸ் கிராஷஸ் மல்டிபிள் கிராஷஸ் இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஷார்ஜாவில் அங்கே இங்கே இருக்குது. அந்த நீங்கள் துபாய்க்கு வந்ததுக்கப்புறமா இந்த மிர்துஃப் மால்லாம் தாண்டதுக்கப்புறம் அந்த வர்க்கா சைடில் நினைக்கிறேன் வர்க்கா நாதல் ஹமர் சைடில் வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அப்புறம் E11 கன்ஜெஷன் பேரூட் ஸ்ட்ரீட், அப்புறம் பிஸ்னஸ் பே சைட்லையும் நம்ம பார்த்தோம்னா E44 ஸ்ட்ரெச் அங்கேயும் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் அல்கேல் ஆஃப் இந்த JVC சைடில் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. வேறு எங்கே துபாய் சவுத் பக்கத்துலேயும் வந்து நம்ம பார்த்தோம்னா 311 கிராஷ் கன்ஜெஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. இங்கே இந்த ஒரு ரவுண்ட் அபவுட் ஒன்று இருக்குது இந்த ஏர்போர்ட் ஸ்ட்ரீட், அப்புறம் இந்த 311 இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் அபவுட் அங்கேயும் வந்து எக்ஸ்ட்ரீம் கன்ஜெஷன் வந்து பார்க்க முடியுது. அதனால இந்த இடங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் பொறுமை இழக்காமல் சேஃபாக நீங்கள் வருவீங்களாம் சரியா. அடுத்ததாக வந்து சில்லாக்ஸ் ஆஃப் தி ஆர்ல உங்களுக்கு சில நூறு காதல் படத்துல இருந்து ஒரு பாட்டு.
6: Traffic update.
5: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
6: Chillax song of the hour.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அல்லது zoho.com இருக்கு வருக. கிச்சன்ல யாரு?
4: மா ரிலாக்ஸ், நான் தான்.
3: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
4: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டி கிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
3: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
4: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
3: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
4: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டே இல்ல.
5: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டி கிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரிடியன்ஸ்.
3: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
6: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
7: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
7: மறந்துட்டேன்.
3: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்ன
3: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
3: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர
3: தி ஈவினிங் கரெக்ட்
6: கேளுங்க.
8: The Evening Correct, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
9: Annathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Ne innum yeralamana offers.
8: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 7:51 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மனஸ்திர மெட்ல யாருக்கு என்ன பாட்டு வேணும்? 800-8940 கால் பண்ணி இப்பவே நீங்க கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என் பேர் தமீம்.
0: தமீம், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வாத்தியார் வீட்டு பிள்ளையில இருந்து மணமாலையில் மஞ்சளம்.
0: வாத்தியார் வீட்டு பிள்ளையா?
1: ஆமா.
0: ஓகே, மணமாலையும் மஞ்சளும். ஓகே,
1: மஞ்சள்.
0: சரி, பிளே பண்றேன் உங்களுக்காக. சரியா? ஓகேங்க, தேங்க்யூ. ஸோ தமீம்காக அந்த பாட்டு பிளே பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன், டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு பாட்டும் பிளே பண்ண போறேன். அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணி வருவாங்க, விரிவான செய்திகளில் என்னெல்லாம் நடக்குது ஊர்ல உலகத்துல அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. திருப்பி வந்து நம்ம பேசுவோம் ஆன் மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal.
3: Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine parts center for Japanese cars.
4: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
4: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் ஓர் அக்னி பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார். பராக்கா அணுமின் நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருந்த வெளிப்புற மின்சார உட்கட்டமைப்பு கடந்த மே 17 நடத்தப்பட்ட தாக்குதலில் சீர்குலைந்ததாக அவர் கூறியுள்ளார். ஆலை இயக்குநர்களின் துரித நடவடிக்கையை பாராட்டிய அவர், அங்கு எந்தவொரு கதிரியக்க அவசர நிலையும் ஒருபோதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நேற்றைய தினம் பராக்கா ஆலையை பார்வையிட்ட பிறகு பேசிய சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி, நிலைமையை நேரடியாக ஆய்வு செய்வதற்கும் முகமையின் ஆதரவை தெரிவிப்பதற்கும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணம் செய்ததாக கூறினார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அணுசக்தி திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்தே சர்வதேச அணுசக்தி முகமை அந்நாட்டுடன் நெருக்கமாக பணியாற்றி வருவதாகவும் அவர் கூறினார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து அந்நாட்டின் அதிகாரிகள் மற்றும் ஆலை இயக்குநர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளில் இன்று மீண்டும் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. பஹ்ரைன், குவைத் மற்றும் பிற பிராந்திய இலக்குகள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியுள்ளதுடன் அவை முறியடிக்கப்பட்டுள்ளன. இதனால் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையிலான ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்றும் அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. ஈரானின் தாக்குதல் முயற்சிகளுக்கு பதிலடியாக பிராந்திய கடல் பகுதியில் பொதுமக்கள் கப்பல்களை இலக்கு வைத்த ஈரானிய ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு கூறியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணைக்கு அருகில் உள்ள கெஷ்ம் தீவின் மீது தாக்குதல்களை நடத்தியதாகவும் கட்டளை பிரிவு தெரிவித்துள்ளது. போரை நிறுத்துவதற்கான ஒரு தற்காலிக ஆரம்ப உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஈரானும் அமெரிக்காவும் கடந்த வாரத்தில் தெரிவித்தன. ஆனால் இருதரப்பினரும் இன்னும் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை.
2: தமிழக செய்திகள்.
4: சென்னையில் கார் ஏற்றி இளம்பெண் கொல்லப்பட்ட சம்பவத்தில் மற்றொரு சிறுமியும் உயிரிழந்தார். மதுபான நிலையத்தில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய இளம்பெண் இருசக்கர வாகனத்தில் பயணித்துள்ளார். அவரை துரத்தி வந்த கும்பல் காரினால் பின்னால் இருந்து மோதியதில் குறித்த பெண் சம்பவ இடத்திலேயே பலியானார். அவருடன் சென்ற 17 சிறுமி படுகாயமடைந்திருந்த நிலையில் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
2: இந்திய செய்திகள்.
4: கர்நாடக முதல்வராக டி கே சிவகுமார் இன்று பதவியேற்கின்றார். இந்நிலையில் துணை முதல்வர் அமைச்சர் பதவி வழங்க கோரி மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் மேலிடத்துக்கு அழுத்தம் தருவதால் அமைச்சரவை பட்டியல் தயாரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கர்நாடக முதல்வராக இருந்த சித்தராமையா காங்கிரஸ் மேலிடத்தின் வலியுறுத்தலின் பேரில் கடந்த 28 தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனையடுத்து நடந்த காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு கூட்டத்தில் அதன் தலைவராக டி கே சிவகுமார் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். மேலும் ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். இதனைத் தொடர்ந்து இன்று கர்நாடக மக்கள் மாளிகையில் எளிமையான முறையில் நடைபெறும் நிகழ்வில் டி கே சிவகுமார் புதிய முதல்வராக பதவியேற்கின்றார். அவரது அமைச்சரவையில் இடம் பிடிப்பதற்கு காங்கிரஸ் மூத்த எம்எல்ஏக்களிடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சித்தராமையாவின் அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்த ஜார்ஜ் முனியப்பா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மீண்டும் தங்களது பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக டெல்லியில் முகாமிட்டு காய்களை நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
4: இலங்கையில் கடந்த 1 காலத்திற்குள் இணைய வழி நிதி மோசடிகள் தொடர்பாக 360 மேற்பட்ட சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. அதன் முதன்மை தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக்க தமுனு போல தெரிவிக்கையில், இணையம் ஊடாக நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். கடந்த பண்டிகை காலத்தை போன்றே வைசாக்கு மற்றும் புசன் பண்டிகை காலங்களை முன்னிட்டும் பல சந்தர்ப்பங்களில் பிரபல வர்த்தக நாமங்களின் பெயர்களை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றும் வகையில் வெளியிடப்பட்ட போலி விளம்பரங்களின் ஊடாக தகவல்களை பெற்றுக் கொண்டவை மற்றும் கடன் அட்டைகளின் தகவல்களை பெற்றுக் கொண்டவை போன்ற சம்பவங்கள் கடந்த மாதம் முழுவதும் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து பொதுமக்கள் விசேட கவனம் செலுத்த வேண்டும். ஏதேனும் ஒரு கொடுப்பனவை மேற்கொள்வதாயின் அது சரியான இணையதளத்தின் ஊடாகத்தான் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். குறுஞ்செய்திகள் மூலம் கிடைக்கப்பெறும் இணையதள இணைப்புகளில் உங்களுடைய தகவல்களை உள்ளிடுவதை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது என்றும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.
2: விளையாட்டுச் செய்திகள்.
4: இந்திய மகளிர் அணிக்கு எதிரான மூன்றாவது விருதியுமான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து மகளிர் அணி 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. டாண்டனில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இந்திய மகளிர் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 180 ஓட்டங்களை பெற்றது. பதிலளித்தாடிய இங்கிலாந்து மகளிர் அணி 18.3 ஓவர்களில் 184 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 9 பந்துகள் மீதமிருக்க 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த போட்டியின் நாயகி தொடரின் ஆட்டநாயகியாக ஆலிஸ் கேப்சி தேர்வானார். தொடரின் நாயகியாகவும் அவர் தீர்மானார். இந்த வெற்றியுடன் இங்கிலாந்து மகளிர் அணி 3 போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரில் 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
4: மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக உலக சந்தையில் மீண்டும் மசகு எண்ணெய் விலை அதிகரித்து வருகின்றது. தற்போதைய நிலவரப்படி மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.03% உயர்ந்து 94.73 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.94% உயர்ந்து 96.90 டாலராக உள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை 3.171 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. ஈரான் நோக்கி சென்ற எண்ணெய் கப்பல் ஒன்றின் மீது அமெரிக்கா நேற்று நடத்திய தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் மீண்டும் எண்ணெய் விலை அதிகரிப்பதில் தாக்கம் செலுத்தியுள்ளன. இந்நிலையில் உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் வீழ்ச்சியடைந்து வருகின்றது. ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை தற்போதைய நிலவரப்படி 4,485.31 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலையும் சரிந்து 75.16 டாலராக உள்ளது.
2: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
4: அமீரகத்தில் இன்று பொதுவாக இதமானது முதல் தெளிவான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் முழுவதும் காற்றுடன் கூடிய வானிலையை எதிர்பார்க்க முடியும். அவ்வப்போது புழுதி காற்று வீசக்கூடும். அரேபிய வளைகுடா ஓரளவுக்கு சீற்றமாக இருக்கும் என்றும் கூறப்படுகின்றது. இன்று கரையோர பகுதிகளில் 36-41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 43-47 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். இதன்போது அரேபிய வளைகுடா ஓரளவுக்கு சீற்றமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாயினும் வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 8:17 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊர் பக்கம் எல்லாம் நிறைய இடங்கள்ல மழை போல இருக்கே. இன்னைக்கு காலையில பேசும்பொழுது கூட அம்மா சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல வந்து அவ்வளவு மழை பெஞ்சது அப்படின்ட்டு இன்னைக்கு வீடியோ கால்ல எல்லாம் காமிச்சாங்க. நான் இருந்தப்போ ஒரு நாள் ஒரு சொட்டு மழை பெய்யல, ஆனா பாருங்க இப்போ வந்து அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்கு. அண்ட் கேரளாலையும் வந்து மான்சூன் செட் ஆக போகுது இன்னும் ஒரு ஓரிரு நாட்கள்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இனி இந்த வெப்பம் வந்து கொஞ்சம் தணியும், அண்ட் மக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிவாரணம் அடைவாங்க மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அங்கே வந்து அப்படி சம்மர் லைட்டாக குறையக்கூடிய இந்த நேரத்தில் இங்கே பார்த்தோம்னா சம்மர் வந்து அப்படி ஃபுல் ஸ்விங்கில் ஆரம்பிக்க போகுது இல்லையா. ஜூன் மாதத்துக்கான வெதர் ஃபோர்காஸ்ட்டும் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெதர் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ யூஏயினுடைய ஜூன் 2026 வெதர் ஃபோர்காஸ்ட், வாட் டு எக்ஸ்பெக்ட் திஸ் சம்மர் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம யூஏயிலேயே இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹாட்டஸ்ட், விண்டியஸ்ட் அண்ட் டஸ்டியஸ்ட் ஜூன் எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதம் வந்து நம்ம பார்த்தோம்னா on an average 34.6 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்ங்கிற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பட் தென் அகைன் இது வந்து அவங்க சொல்றது தானே தவிர அவங்க சொன்னதை விட ஒரு ஃபியூ டிகிரிஸ் எப்பவுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அண்ட் மழையை பொறுத்த வரைக்கும் மழையெல்லாம் வாய்ப்பே இல்லை, பட் 2.8 mm நேஷன் வைடு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது வரதும் தெரியாது போறதும் தெரியாது, ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய வெப்பத்தில் வானத்திலிருந்து அந்த நீர்த்துளி கீழே வரதுக்குள்ள அந்த வேலையே அது வந்து இவாபரேட் ஆகி போயிடும் இல்லையா. ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பம் ஜாஸ்தி ஆக போகுது. அண்ட் என்னன்னா இந்த ஹியூமிடிட்டி லெவல்ஸ் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கம்பேர்ட் டு மே, ஜூன் மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஹியூமிடிட்டி கம்மியாச்சுனாலே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா அந்த ஃபாக் அண்ட் மிஸ்ட் ஃபார்மேஷன் நடக்காது, அதனால டிரைவ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தோம்னா இந்த சவுத் ஈஸ்டர்லி விண்ட்ஸ் இன் காரணமாக காலை நேரங்களில் நமக்கு வந்து கொஞ்சம் பிளசண்டான பிரீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. டிப்பிக்கலி வந்து ஜூன் 21st அன்னைக்கு சம்மர் ஆரம்பிக்கும் அண்ட் இந்த சால்ஸ்டிஸோட வந்து ஆரம்பிக்கும், அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் இன்னொன்று நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் நம்ம யூஏஇல ஹிஸ்டாரிக்காக வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஹையஸ்ட் டெம்பரேச்சர்னு பார்த்தா சம்மரில் 2010ல் ஓகேவா, 2010ல் ஜூன் மாதம் 52 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கு அல் யசாத் அப்படிங்கிற இடத்துல அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் ஜூன் மாதத்தில் லோவஸ்ட் டிகிரியாக 14 டிகிரி செல்சியஸும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த எக்ஸ்ட்ரீமும் நடந்திருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீமும் நடந்திருக்கு நம்ம யூஏஇல. ஸோ ரக்னாவில் 2004ல் லோவஸ்ட் டெம்பரேச்சராக 14.1 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டியரலஜி. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் இதெல்லாம் அவங்க ஃபோகாஸ் பண்ணியிருக்கிறது. பட் லெட்ஸ் சி, ஏன்னா 52 டிகிரிஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக, ஐ மீன் 52 போகுமா தெரில, அதையொட்டி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த வருஷம் வந்து இட் குட் பி த ஹாட்டஸ்ட் சம்மர் எவர் இது வரைக்கும் நம்ம ஃபேஸ் பண்ணதில்ல. ஏன்னா இந்த பசிபிக் ஓஷனுடைய அந்த சர்ஃபேஸ் ஹீட்டிங், இந்த சூப்பர் எல்நீனோ எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதனால வந்து வழக்கத்துக்கு மாறா பிளசண்டா இருக்க வேண்டிய நாடுகள் எல்லாமே வந்து அதிபயங்கர வெப்பத்தினால மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. வெப்ப அலை வீசிட்டு இருக்குங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்பொழுது தெரியல, இப்போ இந்த பதுங்கிறது வந்து பாயறதுக்காகவோ அப்படின்னு தோணுது. ஏன்னா காலை நேரங்கள்லாம் நல்லா பிளசண்டா இருக்கு, ஜூன் மாசம்லாம் இப்படி இருக்காதே நமக்கு அப்படின்னு ஒரு பக்கம் லைட்டா பக்கு பக்குன்னு இருக்கு, தெரியல. லெட்ஸ் ஜஸ்ட் சீ. எனிவே, இப்போ வந்து எங்கேயும் எப்போதும்ல இருந்தும் பருத்து வீரன் படத்துல இருந்தும் ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டு, நல்ல ரொமான்டிக்கான பாட்டு உங்களுக்காக நான் பிளே பண்ண போறேன். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு
2: ஏலே ஏலே ஏலே ஏலே.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940. Global Exposure Order, Dr. Agarakan Avoda Erikkingla. Gulf Medical University presents Tumbe International Pathway Medicine Program.
2: Gulf Medical University UAE ile, unga 3 years journey athuvangi, adutha 3 years leading destinations like Poland, Romania, UK, Italy, Malaysia, Uzbekistan and Ghana ala complete panalam.
1: Affordable fees, world-class education and global career opportunities oda international medical degree secure panalam. Admissions are now open. Visit gmu.ac.ae or call 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: AI அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோடைய பயன்பாடு நாளுக்கு நாள் எவ்வளோ அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் எல்லா துறைகள்லையுமே வந்து AI பயன்படுத்திட்டு இருக்காங்க. AI தெரியலன்னா நமக்கு ஃபியூச்சர் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ட்ரெண்ட் வந்து இப்போ போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ AI வந்து நம்ம வேலையை பறிக்குமா அப்படின்னு அப்படி நம்ம யோசிக்க வேண்டாம். பட் AI-யை வச்சு நம்ம வேலையை வந்து எப்படி ஸ்மார்ட்டாக பண்ணலாம், நம்மளும் AI-யும் சேர்ந்து எப்படி ஹேண்ட் இன் ஹேண்ட் வந்து வேலைகளெல்லாம் சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் தான் இங்கே நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் AI-யை பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லையா. அதில் வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஷார்ஜா கிரவுன் பிரின்ஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது AI அசிஸ்டன்ஸ் விரைவில் நம்ம AI நம்ம ஷார்ஜாவினுடைய கவர்மெண்ட் ஒர்க்கில் வந்து இன்டிகிரேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிவிச்சிருக்காரு. ஸோ கிரவுன் பிரின்ஸ் டெப்யூட்டி ரூலர் ஆஃப் ஷார்ஜா அண்ட் சேர்மன் ஆஃப் த ஷார்ஜா எக்ஸிகூட்டிவ் கவுன்சிலான ஹிசாயின ஷேக் சுல்தான் பின் முகமது பின் சுல்தான் அல் கசிமி அவர் தான் வந்து இதை தெரிவிச்சிருக்காரு. ஸோ எத்தனைக்கு எத்தனை விரைவில் இந்த மாடர்ன் டெக்னாலஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணி எடுத்துக்கிறோமோ நம்ம கவர்மெண்ட் வேலைகள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோடைய வேலைகள் அப்படிங்கும்போது நிச்சயமாக அடுத்தவர்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக அவங்க செயல்படணும். ஸோ எஃபிஷியன்சி வைஸ் ஆகட்டும், சர்வீஸ் குவாலிட்டி ஆகட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து சிறந்து விளங்குறதுக்கு AI உடைய அசிஸ்டன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதற்காக வந்து இப்போ பார்த்தா ஷார்ஜா டிஜிட்டல் டிபார்ட்மெண்ட்டை வந்து இதை இந்த ப்ராஜெக்டை வந்து லீட் பண்ண சொல்லியும் சொல்லியிருக்காங்க.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: Ramani Events presents Rolling Sir, Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office, hotel, tea kadanu enga work pannalum illa ganga enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: பெரிய
4: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
7: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour.
6: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கிச்சன்ல யாரு?
4: மா, ரிலாக்ஸ். நான் தான்.
3: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
4: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டிகிரைன் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
3: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
4: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
3: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
4: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டே இல்ல.
2: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரைன், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், only real ingredients.

0: தமிழ் எஃப் எம்இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

ஊர் முழுக்க, அதாவது நம்ம ஊர்ல, நம்ம நாட்டில், பல ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வின் காரணமாக இந்த பேருந்து கட்டணங்கள்லாம் வந்து அதிகரிச்சுட்டு இருக்காங்க. இப்போதான் வந்து ஒடிசால கூட வந்து பேருந்து கட்டணங்கள்லாம் அதிகரிச்சிருக்காங்கிற மாதிரி செய்தியெல்லாம் பார்க்க முடியுது. எங்க போய் இது முடிய போகுதுங்கிறது தெரியல. ஆக மொத்தம் அமைதி வந்தா போதுங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு காலையில கூட நம்ம பார்த்தோம்னா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நாடுகள் மேல வந்து தாக்குதல் நடத்தின மாதிரி சில செய்திகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் பீப்புள் ஆர் சேஃப் அண்ட் விரைவில் இதுக்கு ஒரு முடிவு வந்தே ஆகணும், வந்தே ஆகணும். அவ்வளோதான் வந்து நம்மளுடைய ப்ரேயராக இருக்குது இல்லையா. எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் வேற என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸினுடைய இம்பாக்டின் காரணமாக தங்கத்தினுடைய விலையும் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு. ஸோ அப்படி அந்த பக்கம் வந்து டென்ஷன்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்மளால தங்கம் வாங்க முடிஞ்சதுன்னா வெல் அண்ட் குட். அண்ட் தங்கத்தினுடைய விலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 24 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு, 538 திரம்ஸ் 75 ஃபில்ஸா இருக்கு. 22 கேரட் தங்கம் வந்து மறுபடியும் அந்த 500 திரம்ஸ் மார்க்குக்கு கீழே போயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா 499 திரம்ஸ் ஆக இருக்கு, 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் இருக்கு. அண்ட் இந்த நேரத்தில் நீங்க கோல்டு ஜூவல்லரி எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சந்தோஷமா நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு போங்க. ஏன்னா இந்த ஜூன் மாசம் முழுக்க முழுக்க அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ்ல வந்து ஸ்பார்க்லிங் சமர் ஆஃபருங்கிற பேர்ல நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் தராங்க. அண்ட் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம கராமா சென்டர் இருக்கு இல்லையா, கராமா சென்டர்ல இருக்காங்க. அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா பாரம்பரியமான நகைகள் வந்து அவ்வளோ அழகா வச்சிருக்காங்க. நானே பர்சனலி போய் விசிட் பண்ணி வீடியோ எல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் இருந்ததுன்னா நம்ம 89.4 தமிழ் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போயிட்டு அப்படி ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கே இப்போ லேட்டஸ்டா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் நான் காமிச்சிருப்பேன், போய் பாருங்க. அண்ட் அது ஜஸ்ட் கொஞ்சம் தான், நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகழகான நகைகள்லாம் இருக்குன்னு. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் டைமண்ட் ஜுவல்லரி, இந்த க்ளோஸ் செட் டைமண்ட் ஜுவல்லரின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நவ் கமிங் பேக் டு தி ஆஃபர்ஸ், என்னெல்லாம் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22 மற்றும் 18 கேரட் கோல்டு ஜுவல்லரியோட மேக்கிங் சார்ஜஸ்ல ஃபிளாட் 40% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்புறம் டைமண்ட், ப்ரெஷியஸ் ஸ்டோன், அப்புறம் அன்கட் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு 40% டிஸ்கவுண்ட் தராங்க. அப்புறம் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரி நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுலேயும் வந்து 30% டிஸ்கவுண்ட் தராங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் பழைய தங்க நகையை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது மேக்ஸிமம் ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ June 30 வரைக்கும் இந்த ஆஃபர்லாம் இருக்குது, அதனால மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் நம்ம கராமா சென்டர் துபாயில் இருக்கு. சரியா, இப்போ அடுத்ததா வந்து என்ன பாட்டு, இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள். ஆஹா, நல்ல பாட்டு கேட்கலாமா?

0: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் அன்னாரின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். இதேவேளை கலைஞரின் 103வது பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் கலைஞர் சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. கலைஞர் திருவுருவப் படத்துக்கு கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மூப்படைந்து சக்கர நாற்காலியில் உட்கார்ந்த பின்பும் ஓய்வின்றி தனது இறுதி மூச்சு வரை தமிழ் இனத்துக்காக தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காக உழைத்திட்ட உன்னத தலைவர் என்று முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். தொடர் வெற்றிகளை பெற்று தமிழ்நாட்டை வரலாறு போற்றும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்றோம். இப்போது வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கின்றோம். எனினும் உங்களது ஆற்றல் என்னோடு மட்டுமல்ல, நீங்கள் உணர்வூட்டி வளர்த்தெடுத்த ஒவ்வொரு உடன்பிறப்பிடமும் இருக்கின்றது என்று கூறினார். மீண்டும் வெற்றி சரித்திரத்தை எழுதுவோம், உதய சூரியனின் ஒளியால் தமிழ்நாட்டை சூழ்ந்து இருளை விரட்டியடிப்போம் என்று உறுதியாய் சொல்கின்றோம் என்றும் பதிவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து வருகின்றது. மத்திய கிழக்கில் தொடரும் போர் சூழலால் ரூபாய் மதிப்பு தொடர்ந்தும் வீழ்ச்சியடைவதால் ஆர்பிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது. அந்நிய செலாவணி கையிருப்பை தக்க வைக்க கையிருப்பில் உள்ள தங்கத்தில் ஒரு பகுதியை விற்க இந்திய ரிசர்வ் வங்கி திட்டமிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்தியாவில் புதிய நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் இந்தியாவின் ஏற்றுமதி வர்த்தகம் அசுர வேக தொடக்கத்தை கண்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உலகளாவிய பொருளாதார சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டின் ஏற்றுமதி மதிப்பு தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியில் நீடித்து வருகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு அங்கீகரிக்கப்பட்ட 5வது மற்றும் 6வது தவணைக்கான 695 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி கிடைக்கப் பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதியானது நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது. நாட்டின் நிதி ஸ்திரத்தன்மைக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க ஆதரவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. துபாயில் உடலில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாடு தொடர்பில் அதிகாரிகளுக்கு புதிய விதிமுறைகளை துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் மொஹமத் பின் ராஷித் அல் மக்தூம் வெளியிட்டுள்ளார். இதன் கீழ் விதிமீறல்களை ஆவணப்படுத்துவதிலும் நீதிமன்ற தீர்ப்புகள், முடிவுகள் மற்றும் உத்தரவுகளை செயற்படுத்துவதிலும் கேமராக்களின் பயன்பாட்டை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதை பதிவு செய்யலாம், எங்கு பதிவு செய்யலாம் என்பதை புதிய விதிகள் வரையறுக்கின்றன. வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் உடை மாற்றும் அறைகள் போன்ற மிகவும் தனிப்பட்ட இடங்களில் பதிவு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படும் பொழுது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சி பரிவர்த்தனை நிறுவனம் மீது அமெரிக்கா தடைகளை அறிவித்துள்ளது. மேற்கத்திய தடைகளை தவிர்ப்பதற்கு ஈரானிய அரசாங்கத்துக்கும் தடை செய்யப்பட்ட அரச நிறுவனங்களுக்கும் உதவியதாக தெரிவித்து குறித்த நிறுவனம் மீது தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மத்திய வங்கி மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படைக்காக 100 மில்லியன் டாலர்களை பரிவர்த்தனை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு இணை நிதி அமைப்பில் குறித்த நிறுவனம் எவ்வாறு ஒரு மைய முனையாக மாறியது என்பதை வெளிப்படுத்திய ராய்டர்ஸ் புலனாய்வை தொடர்ந்து இந்த புதிய தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982. 89.4
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா
4: அர்த்தமாயிருந்தா.

0: நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய பீக் டைம் இது இல்லையா, இந்த சமயத்துல வெளியான அந்த ஆல்பம்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டா இருக்கும். அதாவது ஒரு படத்துல ஒன்னு ரெண்டு பாட்டு ஹிட் ஆகிறது ஓகே, ஆனா ஆல்பமே வந்து அப்படியே ஃபுல் ஃபுல்லா பல்க் பல்கா வந்து ஹிட் ஆகிறது அப்படிங்கிறது இட்ஸ் எ ரேர் திங். நம்ம ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருந்த ஒரு டைம் இது. அண்ட் ஆதவன் படத்துல இருந்து அந்த பாட்டு கேட்டு முடிச்சாச்சு. குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:11 ஆயிருக்கு. பெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல எனக்குள்ள ஒருவன் பீமா ரெண்டு படங்கள்ல இருந்து உங்களுக்கு பாட்டு பிளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு UAE அப்டேட் உங்களுக்காக.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: முக்கியமான அப்படிங்கறத விட சந்தோஷமான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நேற்றுக்கு மத்தியானத்துக்கு மேல வெளியாச்சு. அபுதாபியில இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஹாப்பியா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லி சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துகிட்டோம். அதுக்கான காரணம் என்னன்னா, அபுதாபியில இப்போ தற்காலிகமாக இந்த ரெண்ட் பே பண்றோம் இல்லையா, ரெசிடென்சியல் கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நம்ம செலுத்தக்கூடிய வாடகை வந்து உயர்த்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தற்காலிகமாக ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குடியிருப்பு வணிக தொழில்துறை சொத்துகளுக்கான வாடகையை வந்து தற்காலிக உயர்த்தக்கூடாதுங்கிற மாதிரி அபுதாபி ரியல் எஸ்டேட் மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் ஆப்வியஸ் ரீசன்ஸ் தான். இப்போ இந்த போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸின் காரணமாக மக்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலீஃபா இருக்கட்டுமே அப்படிங்கிற அந்த காரணத்தினால இப்போ அடுத்து ரெனியூ பண்ணக்கூடிய கான்ட்ராக்டுக்கெல்லாம் வந்து ரெண்ட் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ என்ன ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியதை தான் வந்து பே பண்ணணும் அதுக்கு. அண்ட் இப்போ அடுத்து வந்து நீங்க உயர்த்துறதுக்கான அனுமதி வந்து உங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்காங்க. இது வந்து ஒரு டெம்பரரியான மெஷர் அண்ட் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் வர வரைக்கும் இந்த ரூல் வந்து இட் வில் ஸ்டில் பி இன் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து அட் பிரசன்ட் கரண்ட்லி நம்ம அபுதாபியினுடைய லான் படி நம்ம பார்த்தோம்னா, லேண்ட்லார்ட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் அடுத்த ஆண்டுக்கான ரெண்ட்டை ஆர் லைக் அந்த கான்ட்ராக்ட் ரினியூ பண்ணும்பொழுது 5% வரைக்கும் வந்து உயர்த்தலாம். அப் டு 5% ஆனுவலி உயர்த்தலாம். ப்ரொவைடட் டெனன்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 மாசம் முன்னாடியாவது, கான்ட்ராக்ட் ரினியூவலுக்கு 2 மாசம் முன்னாடியாவது நோட்டீஸ் கொடுத்துட்டு தான் இவ்வளவு வந்து ஏத்தலாம் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால அபுதாபியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலீஃபா இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் வந்து நம்ம யூஏல வருது. கோவிட் டைம்லயுமே வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து நிறைய சலுகைகள்லாம் கொடுத்தாங்க. அண்ட் கோவிட் டைம்ல வந்து ரெண்ட் எல்லாம் அவ்வளவு டிராப் டவுன் ஆச்சு. அது ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு நமக்கு ஒரு ரிலீஃபா இருந்தது. அந்த ரெண்ட் வந்து திருப்பியும் பழையபடி அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி இப்போதான் ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜாஸ்தி ஆச்சு. இப்போ திருப்பியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் காரணமாக மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக வந்திருக்கு.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: back to back. 2 part 2 part.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
3: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரும் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
3: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: நம்ம ஏஷியன் டெஸ்டினேஷன்ஸ்ல வச்சு நம்ம பார்க்கும்பொழுது ஜப்பான் ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு கண்ட்ரி மக்கள் வந்து போய் பார்க்கறதுக்கு. அண்ட் ஜாப்பனீஸ் மக்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய சில பிரின்சிபல்ஸ் ஆகட்டும், இது வந்து உலக அளவில் ரொம்ப பிரபலமான ஒன்று. இன்ஃபேக்ட் எல்லாராலையும் வந்து வியந்து பார்த்து நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகான லைஃப் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அண்ட் ஜப்பானில் வந்து வயதானவர்கள்லாம் வந்து பல வருஷங்கள் வாழ்வாங்க, 100 இயர்ஸ் தாண்டி வாழ்வாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபுட் ஹேபிட்ஸோ இல்லை வந்து அவங்களுடைய நல்ல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படியே வந்து ஜப்பான் மக்கள் கிட்ட இருந்து நிறைய நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ தான் வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஆர்டிக்கல். என்ன விஷயம்னா, ஜப்பானுக்கு வந்து த்ரூ அவுட் தி இயர் டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்க. பட் ஜப்பான் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் போகணும்னு ஆசைப்படக்கூடிய ஒரு டைம் இந்த சக்கூரா பூக்கள் ஆர் இந்த செரி பிளாசம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பூக்கள் பூக்கக்கூடிய இந்த மார்ச் ஏப்ரல் மே சமயங்களில் தான் வந்து மக்கள் அதிக அளவில் போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும், நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்த்தது இல்லைனா ப்ளீஸ் கூகுள் பண்ணி பாருங்க, சக்கூரா சீசன் இல்லைனா வந்து செரி பிளாசம் சீசன் இன் ஜப்பான் அப்படின்ட்டு. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தா லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஜப்பானை நோக்கி படையெடுத்து போவாங்க, டூரிஸ்ட் ஸ்பெஷலி போவாங்க. அண்ட் இந்த சீசனை வந்து அவ்வளோ அழகாக கேபிட்டலைஸ் பண்ணுவாங்க ஜப்பானில். இன்ஃபேக்ட் ஜப்பானுடைய இக்கானமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆக்சலரேட்டராக இந்த சக்கூரா சீசன் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து $9.4 billion ஆஃப் இக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து இந்த பீரியட்ல நடக்குது. அண்ட் மிகப்பெரிய ரெவென்யூ வந்து இந்த டூரிஸ்ட் கிட்ட இருந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ டூரிஸ்ட் அப்படிங்கும்பொழுது இந்த டிராவல், ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த நேரத்தில் அங்கே விற்பனையாகக்கூடிய கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் சொல்லி எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்பொழுது இட் அக்கவுண்ட்ஸ் டு அபவுட் $9.4 billion. எவ்வளோ பெரிய ஒரு மாசமான ஒரு அமௌண்ட் இல்லையா. அண்ட் இந்த நேரத்தில் வந்து பார்த்தா அவ்வளவு மக்கள் அங்கே வருவாங்க. அண்ட் டூரிஸ்ட் வந்து அவ்வளோ பேர் வந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஜப்பானுக்கெல்லாம் வந்து நம்ம போகணும் அப்படின்னு நினச்சா சும்மா ஒரு 3-4 நாள்லாம் வந்து போயிட்டு வர முடியாது. ஜப்பான் இஸ் அ பியூட்டிஃபுல் கண்ட்ரி, நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. மினிமம் வந்து ஒரு 10 டேஸாவது அங்கே போவாங்க. ஸோ ஒரு 10 டேஸாவது போயிட்டு அதுக்கப்புறமா அங்கே இந்த சக்குரா சீசன்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்து அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் பார்ஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஷாப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு பொறுமையாக வருவாங்க இல்லையா. இது வந்து ஜப்பானில் ஜஸ்ட் செரி பிளாசம்னு பூக்கக்கூடிய இந்த மரங்கள் பார்க்கறதுக்கு அவ்வளவு பிங்கா இருக்கும். ஸ்ட்ரீட்ஸே வந்து பியூட்டிஃபுல்லா அந்த பேபி பிங்க்ல கவர் ஆகி இருக்கும். சோ இயற்கையா நிகழக்கூடிய இந்த விஷயத்தை வந்து அவ்வளவு அழகா பிராண்ட் பண்ணி கேபிட்டலைஸ் பண்றாங்க. அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து நம்மளும் வந்து கத்துக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில இல்லாத இயற்கை வளங்களா சொல்லுங்க, இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய இடங்கள் எத்தனை இருக்கு நம்ம இந்தியால. அதுலயும் வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஊருக்கு நான் போயிட்டு வந்தப்பதான் இந்த குல்மஹர் பூக்கள் ஆர் இங்க நம்ம ரீசெண்டா பார்த்தோம்னா நம்ம துபாயிலேயே வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ட்ரீ தான் வந்து இந்த ஃபிளேம் ட்ரீ. நம்ம துபாயுடைய கிரவுன் பிரின்ஸ் ஆகட்டும், துபாயோட ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் இந்த ஃபிளேம் ட்ரீ வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்றாங்க. இப்போ நிறைய இடங்கள்ல ஃபிளேம் ட்ரீ நம்ம இங்க பாத்துட்டு இருக்கோம். சோ இங்க துபாயில ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் நம்ம இந்தியால இல்லாத ஃபிளேம் ட்ரீயா சொல்லுங்க, குல்மஹர் மரங்கள் வந்து அவ்வளவு அழகா அங்க இருக்கிறது நான் பார்த்தேன். அண்ட் இங்க இவங்க சொல்ற மாதிரி இந்த சக்குரா சீசன் மாதிரி அந்த குல்மஹர் சீசனை வந்து பிராண்ட் பண்ணி டூரிஸ்ட் வந்து வர வச்சாங்கன்னா இவ்வளவு நல்லா இருக்கும்ல. சோ ஐ திங்க் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம செயல்படுத்தணும்னா ஐ திங்க் நம்மளும் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பாசிட்டிவான விஷயங்கள் வந்து யாருக்கிட்ட இருந்தா என்ன அதை பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு போனோம்னா இட்வில் பி நைஸ். யோசிங்க. ஓ மை கடவுளை படத்துலேருந்து ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் மிஸ்டர் ரோமியோலேருந்து 90s நாட் அவுட் பாட்டு, அப்புறம் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்ல சிவாஜி படத்துலேருந்து பாட்டுன்னு சொல்லி வரிசையாக உங்களுக்காக பியூட்டிஃபுல் சாங்ஸ் கமிங் அப் ஆன் மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா.
1: மெர்சல் மார்னிங் brought to you by

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோ விட பெஸ்டா என்டர்டெயின்மென்ட் ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: ட்ராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE Jetor's unbeatable summer offer la buy now pay next year 0 vat 0 interest and 9.68 EMI la unga brand new SUV ku upgrade aagunga
5: 611 ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறது பார்க்க முடியுது. ரைட் ஆஃப்டர் இந்த ஷாஜா கிராண்ட் மாஸ்க் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆகியிருக்கு. அந்த ஸ்ட்ரெச்சில் வந்து ரொம்ப நேரமாகவே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக

0: இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த கன்ஜெஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது இன்டென்சிட்டியை கூட்டுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு பர்டிகுலர் கிராஷ். ஸோ அந்த பக்கம் வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக வாங்க, ஏன்னா இப்பொழுதுக்கு அந்த பக்கம் கிளியர் ஆகிற மாதிரி தெரியல. அவ்வளோ டிராஃபிக் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் தென் வேற எங்கே முக்கியமான ரோட்ஸ் லைக் நம்ம மலிஹா ஸ்ட்ரீட் எல்லாம் ஃபுல் ஜாம் பேக்டா இருக்கு எல்லா டைரக்ஷன்ல இருந்தும். 311 கேட்க வேண்டாம். கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் மல்டிபிள் கிராஷஸ் இருந்தது இந்த வர்க்கா சைட்ல, பட் இப்போ வந்து கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கிராஷ் கிளியர் ஆனாலும் கன்ஜெஷன் வந்து கிளியர் ஆகவில்லை. ராசல்கூர் ரோட்ல டிராபிக் ஜாஸ்தியா இருக்கு. அண்ட் தென் நம்ம நியூ துபாய் சைட்ல இருக்கக்கூடிய இன்டர்னல் ரோட்ஸ், பிசினஸ் பேல, ஃபைனான்சியல் சென்டர் சைட்ல அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு இந்த டவுன் டவுன் சைட்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி குட்டி குட்டி ரோட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து டிராபிக் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதனால பொறுமையா டிரைவ் பண்ணுங்க.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Talaivar Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindigul Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ya ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Carla, appo prachana var ACO illa prachana vanda spare parts and service la problem vara sadharana AC brand illa na ide.
2: Denso's UAE's first distributor, 1982 la irundhe Danya refrigeration oda mukhyamana angam.
3: JM brand AC da.
4: JM brand AC da.
5: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.
6: Net board meeting la oruthre ipdi engum edhilum AI payanpaduthina namma vanigathin tharavugal ellam enga seemikapadum appdin kekkuraaru. Avlo da IT thalaivar nidhi thalaivara paaka, nidhi thalaivar CEO paaka, CEO vaanatha paakuraaru. Aana ivangala maadhiri neenga vaanatha paaka thevilla. Unga kitta Zoho irundha mattum podum. Eppadi
7: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவை நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
8: இது மெர்சல் மார்னிங் வித் கீர்த்தனா.
9: கீர்த்தனா.
8: Chillax song of the hour.

0: 99.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். Here we go. சம்மர் வந்திருக்கேன். Terms and conditions apply. பெரிய பெரிய சீகோலில flat 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது flat 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: செழித்தையும் தமிழை ஒளி.

மொழிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 2026 ஆரம்பிச்சதும் தெரியல, ஜூன் மாசம் வந்ததும் தெரியல, அப்படி நாளும் கிழமையும் ஃபாஸ்ட்டா ஓடிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு துணை கிடைக்காதா, இந்த வருஷமாவது வந்து ஐ ஹாவ் டு கெட் மேரிட் அப்படிங்கிற மாதிரி ஜெனியூன்லி ஆசையோட இருக்கிற ஒருத்தங்க நீங்க அப்படின்னாலோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கனாலோ, அவங்க லைஃப் பார்ட்னரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு யூனோ ஒரு ஒரு ஒரு ஏக்கத்தோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் வந்து டெஃபினெட்லி ஹாவ் டு கெட் மேரிடுங்கிற மாதிரி அந்த அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப்க்காக யாராவது காத்துட்டு இருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுங்க. இல்ல நீங்க தான் அந்த பர்சன் அப்படின்னா நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க. உங்களுக்காகவே m4marry.com வர ஜூன் 6ஆம் தேதி ஈவினிங் 4 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம டியரா சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கிற இந்த நோவோட்டல் இருக்கு இல்லையா, நோவோட்டல்ல ஆக்சுவலி டியரா சிட்டி சென்டர்ல தான் இருக்கு, ஜஸ்ட் அந்த பக்கத்திலே பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ நோவோட்டலுக்கு வர போறாங்க அவங்களுடைய டீம். அண்ட் நேர்ல நீங்க அவங்க டீமை போய் பார்த்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் m4marry.com பார்த்தீங்கன்னா பல பேருக்கு அவங்களுடைய இந்த பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேரேஜை வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே வெரிஃபைடாக இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ப்ரொஃபைலை நீங்கள் அங்கேயே சூஸ் பண்ணிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபேமிலி, உங்களுடைய ப்ரிஃபரன்சஸ் என்னவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைலில் அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸை வந்து m4marry.com வழியாக நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாழ்க்கையத்துடைய கண்டுபிடிக்கலாம். சரியா, m4marry.com where families find each other. மறந்துடாதீங்க, ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. டேட்டை நோட் பண்ணிக்கோங்க, வர ஜூன் 6ஆம் தேதி ஈவினிங் 4 to 9 PM நோவோட்டல் டேரா சிட்டி சென்டருக்கு மறக்காம போயிடுங்க.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்டை புக் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: சந்தீப் ராய் இளத்தூரை சிறைத்துறை டிஜிபியாக நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமிக்கப்பட்ட நிலையில் டிஜிபி சந்தீப் ராய் இளத்தூர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை தமிழ்நாட்டின் 34வது சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மறுமை இல்லை என மக்களிடையே பகுத்தறிவு முழங்கிய முரசு என்று கலைஞருக்கு அமைச்சர் வன்னியரசு புகழாரம் சூட்டியுள்ளார். இளமை வளமை என அன்னை தமிழை செம்மொழியாக்கிய தமிழர் பரிசு கலைஞர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழை இலக்கிய இனிமையாக்கிய தொல்காப்பியத்தின் வாரிசு கலைஞர் என்றும் அமைச்சர் வன்னியரசு தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: கடந்த மே மாதத்தில் மட்டும் 145,745 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இது 2025 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 132,919 சுற்றுலா பயணிகளின் வருகையுடன் ஒப்பிடும் பொழுது 9.65% வளர்ச்சியாகும். மேலும் 2018 ஆண்டு மே மாதத்தில் பதிவான 129,466 பேர் வருகையுடன் ஒப்பிடுகையில் இது 12.6% வளர்ச்சியாக பதிவாகியுள்ளது. புதிய புள்ளி விவரங்களின்படி மே மாதத்தில் 60,342 என அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் இருந்து வருகை தந்துள்ளனர். இது ஒட்டுமொத்த சுற்றுலா பயணிகளின் வருகையில் 41%
1: செய்திகள்.
2: மருத்துவம் சார் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் நோக்கில் மருத்துவ விசாக்களை துபாய் இலகுபடுத்தியுள்ளது. இது தொடர்பில் துபாய் அடையாளம் மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகத்துக்கும் துபாய் சுகாதார ஆணையத்துக்கும் இடையே ஒரு புதிய மூலோபாய ஒப்பந்தம் கைச்சாத்தானது. சர்வதேச நோயாளிகள் மருத்துவ விசாவுக்கு விண்ணப்பிக்கும் தருணம் முதல் சிகிச்சைகளுக்கு பிந்தைய பின்தொடர் பராமரிப்பு வரை ஓர் ஒருங்கிணைந்த சிகிச்சை மற்றும் குணமடைதல் அனுபவத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இவ்வொப்பந்தம் குடியிருப்பு விசா மற்றும் சுகாதார சேவைகளுக்கு இடையேயான தொடர்புகளை வலுப்படுத்தி சுகாதாரம் மற்றும் சுற்றுலா மற்றும் தரமான சுகாதார பராமரிப்புகளை ஒரு முன்னணி உலகளாவிய இடமாக துபாயின் நிலையை மேலும் மேம்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போது நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.54% சரிந்து 4,466.12 உள்ளது. வெள்ளியின் விலை 0.81% சரிந்து 74.63 உள்ளது. அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி 542 திரம்ஸ் 50 பில்ஸாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை இன்று காலை நிலவரப்படி 538 திரம்ஸ் 50 பில்ஸாக சரிந்துள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை சுமார் 4 திரம்ஸ் குறைந்து 498 திரம்ஸ் 50 பில்ஸாக உள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
2: அமெரிக்கத்தில் பொதுவாக இன்று தெளிவான வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். கரையோர பகுதிகளில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையக்கூடும். நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் அஜுமானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் துபாயில் 37 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவாயினிலும் 37 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: Star of the month. Singer SPB.

0: கண்டிப்பா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு யாரு என்ன பாட்டு பாடினாலும், இன்ட்ரோ சாங் பாடினாலும், வாட்எவர் சாங் பாடினாலும் நம்ம எஸ்பிபி அவர்களுடைய வாய்ஸ் மாதிரி பொருந்தவே பொருந்தாது இல்லையா? எத்தனை லெஜெண்டரி சாங்ஸ் ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல அமைஞ்சிருக்கு. அண்ட் நாளைக்கு நம்ம எஸ்பிபி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரி. எத்தனை பாடல்கள் இல்லையா, அவருடைய பாடல்கள் இல்லாம இயங்கவே இயங்காது. நம்ம எந்த ரேடியோ ஸ்டேஷனும் இயங்காது, லைஃபே இயங்காது. அவருடைய சாங்ஸ் கேட்காம நம்மளால இருக்க முடியாது. இனி வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அதே மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சோல் அவர். எந்த ஒரு செலிபிரிட்டி இறந்து போனப்பவும் கூட வந்து அவ்வளோ ஃபீல் பண்ணி நான் கண்ணீர் விட்டது கிடையாது. பட் எஸ்பிபி அவர்களுடைய அந்த மறைவு வந்து பெரிய ஒரு தாக்கத்தை தான் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லணும்ல. நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபீல் பண்ணியிருப்போம், நம்மள அட்லீஸ்ட் மோஸ்ட் ஆஃப் அது ஃபீல் பண்ணியிருப்போம், ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்போம். எனிவே, ஸோ அடுத்ததான் உங்களுக்காக பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சிலன் ஒரு காதல், சந்தோஷ் சுப்ரமணியம் படங்கள் இருந்தாலும் ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் அப்ளை பண்ண போகிறேன். குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். இது மெரிசல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா. அண்ட் இந்த ரெண்டு பாட்டு கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஏ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: Just a reminder, இப்போ அடுத்ததா வந்து summer break வரப்போகுது. நம்ம UAE schools எல்லாம் வந்து close பண்ணுவாங்க. An academic year என்னைக்கு it is going to be the last date of workingங்கிற மாதிரி இங்க நம்ம UAE ல கேலண்டர்லாம் வந்து வெளியிட்டிருக்காங்க. Ministry of Education அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது 2026-27 ஸ்கூல் கேலண்டருக்கு, இந்த கேலண்டர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்து அடுத்த செட் ஆஃப் கிளாஸஸ் வந்து பார்த்தோம்னா August 31st, 2026 ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க புது அகடமிக் இயர். அண்ட் துபாய் பிரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து சம்மர் பிரேக்கை July 6th ஆரம்பிப்பாங்க. ஸோ லாங் பீரியட் இருக்க போது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 months ஆஃப் ஃபுல் ஃபன் தான் வந்து பசங்களுக்கு. பேரண்ட்ஸ் எப்படி என்டர்டெயின் பண்ண போறீங்க அப்படின்னு தெரியல, பட் பார்த்துக்கோங்க. ஸோ 2 months ஹாலிடேஸ் எல்லாம் முடிச்சு August 31st, 2026 வந்து புது வருஷத்தை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதனால இப்பவே பார்த்துக்கோங்க, பிளான் பண்ணிக்கோங்க.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Back to back.
2: Rendu paattu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
4: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
3: உனக்குன்னு அமைது பாரு.
4: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
5: m4marry.com, where families find each other.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ கான் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
9: மறந்துட்டேன்.
10: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
0: Off on diamond and precious jewelry, 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: 10:27 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் நம்ம ரீஜன்ல இன்னும் நிலவிட்டு வரதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு காலையில பாரின் மற்றும் குவைத் நாடுகள்ல சில ட்ரோன் அட்டாக்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதுல வந்து இப்போ பார்த்தோம்னா குவைத்தினுடைய இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டோட பேசஞ்சர் டெர்மினல் T1 பில்டிங்கையும் வந்து தாக்கியிருக்கிறதா ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. குவைத்தினுடைய ஜெனரல் சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி பிளான் நாங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம் குவைத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல. அண்ட் பேசஞ்சர் டெர்மினல் T1 பில்டிங் வந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்கு பை ட்ரோன்ஸ் அண்ட் மிசைல்ஸ் ஃப்ரம் இரான் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ஏர்போர்ட் ஃபெசிலிட்டிஸுக்கு சிவியரான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு வந்து அடியும் பட்டிருக்குங்கிற மாதிரியும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் சில ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து டைவர்ட்டும் பண்ணியிருக்காங்க ஆல்டர்னேட்டிவ் ஏர்போர்ட்ஸ்க்கு அன்டில் ஃபர்தர் நோட்டீஸுங்கிற அந்த ஒரு செய்தி இப்போ வெளியாகி இருக்கு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இது. ஸோ இன்கேஸ் நீங்கள் குவைட் வழியாக பயணிக்கிற ஒரு பிளான் உங்களுக்கு இருக்கு, ஆர் யூனோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் ஒரு இன்னைக்கு ஏதாவது பிளான் இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ப்ரீயிங். இன்ஜூர் ஆனவங்களுக்கு பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சீக்கிரமாக அவங்க ரெக்கவர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு thought மட்டும் தான் நம்ம எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கு. We'll keep them in our thoughts.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: be back after a short commercial break.
1: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
2: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
3: டிராபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year, zero VAT, zero interest and 9.68 EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
4: E11-ல எக்ஸாக்டா இந்த மம்சார் சாலிக் டோல்கேட் இருக்கு இல்லையா, அங்க வந்து ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கிறதா மேப்ல எனக்கு தெரியுது. அதனால அந்த டைரக்ஷன்ல எக்ஸ்ட்ரீம் கன்ஜெஷன் பார்க்க முடியுது. ஸோ அப்படி நீங்க வந்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த ரூட் வழியாக நீங்க டுவெல்ஸ் துபாய் வந்துட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டிராஃபிக் ரொம்ப ரொம்ப பேடா இருக்கு. 311-லையும் வந்து கன்ஜெஷன்லாம் வந்து குறைஞ்சு பாடல, பட் தேங்க்ஃபுல்லி அங்க எந்த கிராஷும் இல்லை அப்படிங்கறதுனால மேபி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிராஃபிக் நகர்ந்து நகர்ந்து வரலாம். அதை தாண்டி வேற எதுவும் சொல்லிக்கும் படியா அலாம் எங்கேயும் எதுவும் இல்லை. சோ எங்க டிரைவ் பண்ணிட்டு இருக்கீங்களோ பார்த்து பத்திரமா டிரைவ் பண்ணுங்க.
3: டிராஃபிக் அப்டேட் வாஸ் brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. You are with Kirtana on Mirasol Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
3: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: பெரிய பெரிய சீக்கோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மேடம், ஒரு நிமிஷம்.
8: எஸ்.
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
8: ஹா, நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
8: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
8: எது, மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
8: ஓ மை காட், யாரு வர?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
8: டாம் இட்.
7: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
8: அப்படிங்க,

0: நீங்க நம்ம துபாயில இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், அதாவது KHDA-க்கு கீழே நாலேஜ் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கு கீழே வரக்கூடிய ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் துபாயோட KHDA இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஒரு சர்க்குலர், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் விசிட்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல, அது இந்த ஒஃபீஷியலி 2026-27 இயருக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம், ரெசியூம் பண்ணுறோம் இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் விசிட்ஸ் அண்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு KHDA ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதன்படி அவங்க சொல்றது என்னன்னா, இங்க துபாயில இருக்கக்கூடிய எலிஜிபிள் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் குவாலிட்டி அஷூரன்ஸ் விசிட்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது ஒரு டைப் ஆஃப் விசிட்டை வந்து நாங்க மேற்கொள்வோம்ங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபுல் குவாலிட்டி அஷூரன்ஸ் விசிட்டா இருக்கும், ஒரு இன்ஸ்பெக்ஷனா இருக்கும். ஒரு டீம் ஆஃப் ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க, UAE ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கின் படி அவங்க வந்து ஃபுல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவான ஒரு இன்ஸ்பெக்ஷன் ஆக இருக்கும். அதன் முடிவில் வந்து ஒரு நல்ல டீடைல்டான ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுப்பாங்க. ஓவராலா வந்து ஸ்கூலுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ அதை பப்ளிஷும் பண்ணுவாங்க விசிட்டுக்கு அப்புறமாக. அண்ட் எவ்ரி ஸ்கூல் தட் கம்ப்ளீட்ஸ் ஒரு தேர்ட் இயர் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம துபாயில் பார்த்தா ஆட்டோமேட்டிக்லி இந்த டைப் ஆஃப் விசிட்டுக்கு தேல் பி எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட்டர் மானிட்டரிங் விசிட் ஆக இருக்கும். இது வந்து ஒரு குட்டி டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் வருவாங்க அண்ட் சில ஸ்பெசிஃபிக்கான ஆடிட் ட்ரெயில்ஸை வந்து பண்ணிட்டு சில ஒரு சில பேரமீட்டர்ஸின் படி அனாலிசிஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இருக்கிற 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன்ஸ் அண்ட் அதில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் இந்த ரெண்டு டைப் ஆஃப் விசிட்டுக்குமே வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, இந்த மாதிரி உங்க ஸ்கூலுக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வர போகிறோம். ஆனால் இதுல வந்து புதுசா இந்த வரக்கூடிய அகாடமிக் இயர்ல இருந்து KHDA எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு என்னன்னா, 24 hours நோட்டீஸ் மட்டும் தான் கொடுப்போம், இதுக்கு மேல நாங்க தரமாட்டோம். ஸோ ஸ்கூல்ஸ் வந்து தே வில் ரிசீவ் நாட் மோர் தென் 24 hours ஆஃப் நோட்டீஸுங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஷார்ட்டர் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு கொடுக்கும்போது தான் வந்து எவ்ரிடே ரியாலிட்டி ஆஃப் ஸ்கூல் லைஃபை எங்களால் இன்னும் பார்த்து பெட்டராக அனலைஸ் பண்ண முடியும். லைக் டீச்சிங், லேர்னிங், அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட் வெல்பீயிங், டெய்லி ஆப்ரேஷன்ஸ் எப்படி நடக்குது, சேஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல பேரமீட்டர்ஸ் வந்து எங்களால் அப்போ தான் வந்து கணிக்க முடியும் ரியல் டைமாக. ஏன்னா 24 மணி நேரத்தில் வந்து வேறு எதுவும் பண்ணிட முடியாது இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு வியூ அவங்களுக்கு கிடைக்கணும்னா 24 hours நோட்டீஸில் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்கோம். It is actually a good move, இல்லையா? ஏன்னா எப்பவுமே நமக்கு உண்டு, யாராவது ஒருத்தங்க வராங்க, நம்மளை கண்காணிக்க போறாங்க அப்படின்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ண பார்ப்போம். மற்ற நாட்கள் எல்லாம் வந்து கண்ணா பின்னா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம திங்ஸை, ஒரு வீட்டை, ஒரு இது எல்லாத்துக்குமே பொருந்தும், ஒரு நிர்வாகத்துக்கு கூட பொருந்தும். ஸோ அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது. வருஷம் 365 நாளும் ஒரு லைக் வென் எவர் ஆப்ரேட் ஆகக்கூடிய நேரங்களில் எப்பவுமே வந்து ஸ்கூல்ஸ் இந்த பேரமீட்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த குவாலிட்டி அஷூரன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த 24 hours அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்டோவை குறைச்சிருக்காங்க. அதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அப்டேட். வித் தட் நானும் அப்படியே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மனசிட்டமேட்டில் நல்ல ஒரு பாட்டு வழக்கம் போல கொடுத்துட்டு தான் கிளம்ப போறேன். 800-8940 கால் பண்ணி என்ன படத்துல இருந்து என்ன பாட்டு வேணும்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? அப்பாஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்பாஸ். என்ன பாட்டு வேணும்? ஆல் குட், ஆல் குட், எல்லாரும் நலம். என்ன பாட்டு தரலாம் உங்களுக்கு? அருணாச்சலம்ல இருந்து அதாண்டா இதாண்டா. ஓகே, கண்டிப்பா அப்ளை பண்றேன். சரியா? தேங்க்யூங்க, பாய். அப்பாஸ்க்காக வந்து அருணாச்சலம் திரைப்படத்துல இருந்து அதாண்டா இதாண்டா பாட்டு பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். உங்களுடைய இந்த நாள் நல்ல ஒரு நாளாக இருக்கட்டும். அண்ட் இந்த மாசமும் ஒரு அட்டகாசமான ஒரு மாசமா இருக்கட்டும், சரியா? அண்ட் வழக்கம் போல சொல்ற மாதிரி தான், நீங்கத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, டிராபிக்ல வந்து டென்ஷன் ஆகாம சேஃபா டிரைவ் பண்ணுங்க. மறக்காம 89.4 தமிழ் சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. அண்ட் நாட் ஜஸ்ட் டியூரிங் டிரைவிங், எந்த நேரத்திலையும் நீங்க 89.4 தமிழ் எஃப்எம்மோட கனெக்டடா இருக்கணும். எந்த நாட்டில் உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்து வேணாலும் கனெக்டடா இருக்கணும்னு வச்சீங்கன்னா 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. போத் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு போன்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு, சரியா? அடுத்ததான் வந்து பிரியா தயாரா இருக்காங்க மசாலா கேஃபேக்கு, அவங்களோட கண்டினியூ பண்ணுங்க. பாய்.
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டு மிட்டு.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது மசாலா கேஃபே.
2: Ooh, I think he's hot.
3: Isn't he cute?
4: He's a

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: அமீரகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் 2026-2027 கல்வியாண்டு முதல் குறுகிய கால அறிவிப்புடன் கூடிய ஆய்வு வருகைகள் முன்னெடுக்கப்படும் என்று துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. தர உறுதிப்பாட்டு குழு வருவதற்கு 24 மணி நேரத்துக்கு மேல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுப்பிக்கப்பட்ட மற்றும் வேறுபடுத்தப்பட்ட அணுகுமுறையின் கீழ் 2 தனித்துவமான தர உறுதிப்பாட்டு வருகைகளை அறிமுகப்படுத்துகின்றது. சிறப்பு நிபுணர்கள் குழுவால் நடத்தப்படும் முழுமையான ஆய்வு மற்றும் குறிப்பிட்ட தணிக்கை பதிவுகள் மற்றும் முக்கிய விசாரணை கோடுகளில் கவனம் செலுத்தும் ஒரு சிறிய குழுவின் குறுகிய கால கண்காணிப்பு வருகை என 2 ஆய்வு வருகைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கல்வியின் தரத்தை நாம் எவ்வாறு வரையறுத்து ஆதரிக்கின்றோம் என்பது குறித்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆழ்ந்து சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த ஆய்வுகள் இருக்கும் என்று துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானிய தாக்குதல்களில் குவைத் விமான நிலையம் சேதமடைந்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் T1 பயணிகள் முனைய கட்டடம் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு அவசர கால திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக குவைத்தின் பொது சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலினால் விமான நிலையத்தின் பல வசதிகள் கடுமையாக சேதமடைந்ததோடு பலரும் காயமடைந்தனர். மறு அறிவித்தல் வரும் வரை விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன அல்லது மாற்று விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: தமிழக செய்திகள்.
2: பயிர்க்கடன் தள்ளுபடி விவகாரத்தில் மராட்டிய அரசை பார்த்து முதலமைச்சர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மாற்று சக்தி என்று வீணாக முழங்குவதை விட மற்ற மாநிலங்களை பார்த்து நன்முயற்சிகளை பின்பற்றுங்கள் என்று அவர் கூறியுள்ளார். தமிழக விவசாயிகளின் துயர் துடைக்கும் விதமாக ஏற்கனவே அறிவித்த ஏமாற்று தள்ளுபடியை திரும்பப் பெறுக என்று அவர் கூறியுள்ளார். தேர்தல் அறிக்கையில் கொடுத்த வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை முழுமையாக ரத்து செய்யுங்கள் என்றும் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மராட்டியத்தில் 56 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 2 லட்சம் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார்.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லி மாலவியா நகரில் உள்ள உணவு விடுதியொன்றில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய 20 பேர் உயிரிழந்தனர். டெல்லியில் முக்கியமான சாலையில் குடியிருப்புகள் அதிகம் உள்ள இடத்தில் இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. டெல்லி தீயணைப்புத் துறையினர் தகவல் அறிந்து சம்பவ பகுதிக்கு சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் காயமடைந்த 11 பேரை மீட்டு சிகிச்சைகளுக்காக அனுப்பி வைத்துள்ளனர். எனினும் விபத்தில் சிக்கிய 20 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய நேரப்படி இன்று காலை 9:40 அளவில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோதாபய ராஜபக்ச மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25+ outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 36 டிகிரி செல்சியஸிலும் புஜீரா மற்றும் துபாயில் முறையே 37 மற்றும் 38 டிகிரி செல்சியஸிலும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் ஷார்ஜா மற்றும் ராசல் கெய்மாவில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: இந்திய கிரிக்கெட் அணி எதிர்வரும் அக்டோபர் மாதம் நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு டெஸ்ட் ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் விளையாட உள்ளது. இந்த தொடருக்கான முழு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நவம்பர் 19 முதல் 23 தேதி வரையில் ரிசர்வ் மைதானத்தில் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: மனசு இரும்பாக்கிக்கடா கிரிகாலா அப்படின்ற மாதிரி அடம்பழ வெளுத்து வாங்க போதும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வெயில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன அப்படின்னா, முன்னாடியை விட வந்து இப்போ வெப்பம் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஜாஸ்தியாக தானே இருக்குது அப்படி நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த தடவை சம்மர் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சாமா. ஆனால் சில இடங்களில் போகும்போது பரவாயில்ல, முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தோணுதா, இல்லை வந்து நம்ம பழகிட்டோமா அப்படின்னு நமக்கே டவுட்டாக இருக்குது. பட் ஸ்டில் ஸோ முன்னை விட வந்து வெப்பம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு NCM தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ வெளியில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய வாட்டர் ஜூஸ்லாம் அடிக்கடி நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுட்டே இருக்கணும், ஓகேவா? ஒரு 100 கிராம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க அப்படிங்கன்னா உங்களுக்கெல்லாம் அதை தான் கண்டிப்பாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: And இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு, பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM-ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். எங்க போனாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். அப்படிதான் அப்படிதான் அப்படிதான் மெதுவா போகணும், ஓகே?
1: Back to back.
2: அடுத்தது ரெண்டு பாட்டு.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சம்மர்
4: வந்துருச்சேன். Terms and conditions apply.

0: 99.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். நேத்து ஒரு படம் பார்த்தேங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இந்த படம் வாவ் மாஸ் வேற லெவல். நீங்களாம் பேய் படம் பாத்துருந்தீங்கன்னா இத பாருங்க. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடுவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சரி போவோமே அப்படின்னு நைட் ஷோ போனேன். போய் பார்த்தா ஒருத்திதான் அப்படின்றது என்னன்னா அப்சிஷன் படம். ஓ மை காட் அப்படின்ட்டு இருந்துச்சு. நிஜமாவேங்க ஒர்த்து தான் பார்க்குறது. ஸோ இந்த படத்தில் நான் ஸ்பாயிலர் கிடையாது, சத்தியமாக நான் ஸ்டோரிலாம் நான் சொல்லவே மாட்டேன், நம்பலாம் ஓகேவா. ஸோ என்னென்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், அதை வச்சு தான் ஸ்டோரி. இது மட்டும் சொல்லிக்கிறேன் ஓகேவா. இதுக்கு ஸ்டோரியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றீங்களா. அதெல்லாம் உள்ளுக்குள்ளே நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல. இப்போ நம்ம டாபிக்கு நம்ம அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஓகே. ஒரு மேஜிக் ஸ்டிக் ஒன்று உங்கள் கையில் வந்து கிடைக்கிது ஓகேவா. என்ன விஷயம், அதாவது ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டா அது யூஸ் பண்ணது தான், அதை வந்து மாற்றவே முடியாது ஓகேவா. அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வந்து உங்கள் கையில் கிடைக்கிது, என்ன பண்ணுவீங்க அதை வச்சு? ஸோ உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வந்து கொட்டுறீங்க. யூஸ்வலாக வந்து லாட்ரி விழணும், அதுக்கப்புறம் வந்து எப்படி சிக்னலில் வந்து எஸ்கேப் ஆகணும், இதெல்லாம் தாண்டி க்ரியேட்டிவாக இது யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு உங்கள் பிரெயின் வந்து யோசிக்கும்ல, அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த லெவல் ஆஃப் க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் கொட்டுறீங்க ஓகேவா. ஒன்ஸ் அந்த மேஜிக் ஸ்டிக் வந்து உங்கள் கையில் வந்து கிடச்சிருச்சு, உங்களோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னவாக இருக்கும் அதுதான் உங்களோட விஷ் ஓகேவா. ஸோ என்ன அப்படின்றத எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ண போகிறீங்க. 800-8940 அதாவது புண்பட்ட மனதை கொஞ்சம் பாட்டு கேட்டு மாற்றிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சுவாரஸ்யமான டாப்பிக்குகளை பற்றி நம்ம பேசணும்னா ஜாலியாக இருக்குமா இல்லையா? அதனால் திங்க் அபவுட் இட் அண்ட் கால் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் ப்ரியா நான் மீட்டிங்கில் இருக்கேன், தெரியாதனமாக உங்களோட ஷோவை கேட்டுக்கிட்டு இருக்கேன், பாட்டெல்லாம் போடுறீங்களேன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் கூட நீங்கள் பண்ணலாம் ஓகேவா. நான் ஒன்றும் உங்கள் பாஸ் கிட்டலாம் வந்து போட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக அடுத்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தாம் தூம் படத்துலேருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப பொறுப்போட ஒருத்தர் வந்து கால் பண்ணுறாரு, யார் எங்கே இருந்துன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: குட் மார்னிங்.
1: குட் மார்னிங், வணக்கம.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? சித்திகா? இல்ல என் வாய்ஸ் வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு, ஆனா உங்க வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா ரேடியோவை கம்மி பண்ணிடுங்க. கேரளாவா? ஐயோ தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சமா எனக்கும் மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் சம்சாரிக்கும். மினி சேச்சி வந்து என்ன கொல்ல போறாங்க ஹோம் எஃப்எம்ல இருந்து.
1: ரொம்ப பிடிக்கும் தமிழ், ரொம்ப பிடிக்கும் நமக்கு லாங்குவேஜ்.
0: அப்படியா? ஓகே, ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் மக்களுக்கு வந்து மலையாளம் பிடிக்கிறதும், மலையாள மக்களுக்கு தமிழ் பிடிக்கிறதும் எல்லாம் புதுசா. ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குன்னா அது என்னது? என்ன ஆசை உங்களுக்கு? ஒரு மேஜிக் ஸ்டிக் உங்க கையில கிடைச்சிருச்சு, என்ன பண்ணுவீங்க அதை வச்சு?
1: மேஜிக் ஸ்டிக் பண்ணால இந்த பாவங்கள் இருக்குல்ல அந்தவர்க்கெல்லாம் காசுங்க கொடுக்கும்.
0: ஓ ஓகே ஓகே, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகே ஓகேங்க, ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச், பை, கிரேட் டே உங்களுக்கு. ப்ளே பண்ணிடுவாங்க கண்டிப்பா உங்களுக்கு, நான் ப்ளே பண்றத பாட்டு. தேங்க்யூ தேங்க்யூ, பை பை பை பை. காலையில என்ன எனர்ஜியா இருக்காரு, பரவாயில்ல. இப்போ அடுத்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டு, அதாவது ஒரு பாட்டு வந்து தாம்தும் படத்துல இருந்து, அடுத்த 90s நோட் ஒன்ல இருந்துட்டு இருக்கு, கேட் என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம பேசுறோம் ஓகேவா. அண்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் யோசிக்காத விஷயத்தை யோசிச்சு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குமா இல்லையா? அவ்வளவுதான் நான் கேட்கறது. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இந்த நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்திருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Ekkana 91 pode.
4: Edhu
3: 90.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
2: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
3: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
2: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
0: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
2: Anna, Dubai-la business aarambichiruken. Indanga sweet.
3: Hey, supera thambi. Aalthukal, aalthukal.
4: A few days later.
2: Anna, business. Summer success. Indanga sweet.
3: Anna de, kalakupa, kalakke.
4: A few days later.
2: Hey, business pichigiche. Inda pakkam oru branch aarambichirukken. Inda sweet box. Eduthuka.
3: Amana. எப்படி?
2: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
5: உங்க பிசினஸ இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No. 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
8: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
7: உனக்குன்னு அமைது பாரு.
8: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா.
9: m4marry.com, where families find each other.

0: என்ன ஒரு பெருமை அப்படின்றீங்களா? சரி அப்படின்றீங்க, சரி ஓகே சொல்லுங்க. வேணும் உங்களுக்கு என்ன சாங் வேணும்?
1: எனக்கு வந்து நியூ படத்துல இருந்து காலையில தினமும் சாங் போடுங்க.
0: என்னங்க?
1: நியூ படத்துல இருந்து
0: லியோவா?
1: லியோ இல்லங்க, நியூ நியூ
0: நியூ. அதானே யோசிச்சேன், லியோ படத்துல எப்ப வந்து எஸ் ஜே சூர்யா வந்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு
1: இருக்கேன்.
0: I am very sorry. வர வர இப்படிதாங்க காது கேக்குது. எனக்கு மட்டும் இல்ல, பல பேருக்கு எங்க ஆபீஸ்ல இப்படிதான் கேக்குது. ஓகே ஓகே,
1: வைட்டா வைட்டா காது கொஞ்சம் மங்கும்.
0: ஹலோ, நீங்க மட்டும் என்ன ஸ்வீட்? 14 16 ஆ? பிச்சு பிச்சு, 40 ஆ? நமக்கு கம்மி தாங்க. ஆமா பரவாயில்ல, எல்லாருக்கும் வயசு ஆகதானே போகுது. இட்ஸ் ஓகே. நீங்க சொல்லுங்க, உங்க கையில ஒரு மேஜிக் ஸ்டிக் வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க அதை வச்சு? திருவிழாவே நடக்கவே வேணாம் அப்படின்றீங்களா? ஐயோ, ஏங்க இவ்ளோ ஒப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு பிராண்டுது. அப்படின்றீங்களா? ஓ மை காட், சரி ரைட்டு விடுங்க. நடந்தது நடந்துருச்சு. பரவாயில்லைங்க, இதுல என்னங்க இருக்கு, பாட்டு தானேங்க. பிடித்த பாட்டு எப்ப வேணாலும் கேட்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்க ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே உங்களுக்கு. சரியா வேணும், தேங்க்யூ தேங்க்யூ, பாய் பாய் பாய். ஸோ மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டர் அமைவதெல்லாம் அவனவன் செய்த வினை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னவோ இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு கேட்ட பண்ணுங்க, நீங்களும் கால் பண்ணுங்க 800-8940 இந்த நம்பருக்கு. இந்த பாட்டுக்கு அப்புறமா கால் பண்ணுங்க, மனசுக்குள்ளேயே திட்டாதீங்க ப்ளீஸ், எது வந்தாலும் பேசி தித்துக்கலாம். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, அஜய் பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நான் சொன்னது பல பேர் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா சிரிச்சுட்டு இருக்கீங்க, பி கேர்ஃபுல்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: Manasa thottu mittu.
0: Tamil. 89.4. நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
2: நேரம் இப்பொழுது மதியம் 12 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading Genuine Parts Center for Japanese Cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக அலுவலக சாவியை சி விஜயபாஸ்கர் தரப்பு எடப்பாடி பழனிசாமி தரப்பிடம் ஒப்படைத்தது. எடப்பாடி மற்றும் வேலுமணி அணி என இரண்டு அணிகளாக பிரிந்து அதிமுக செயற்பட்டது. பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் வேலுமணி அணி இணைந்தது. எடப்பாடியுடன் வேலுமணி அணி எம்எல்ஏக்கள் மீண்டும் இணைந்த நிலையில் சி விஜயபாஸ்கர் செல்லவில்லை. வேலுமணி அணியில் இருந்த சி விஜயபாஸ்கர் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் சந்திக்காமல் உள்ளார். எடப்பாடியிடம் செல்வதா தாவிக்கா செல்வதா என்று ஆதரவாளர்களிடம் சி விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிமுக மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து சி விஜயபாஸ்கர் ஏற்கனவே நீக்கப்பட்டுள்ளார். தனது நிலைப்பாட்டை சி விஜயபாஸ்கர் இன்னும் அறிவிக்காத நிலையில் அதிமுக அலுவலக சாவி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் மூடப்பட்டிருந்த அதிமுக அலுவலகம் எடப்பாடி தரப்பு வசம் சென்றது. இதேவேளை அந்த அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கரின் படமும் அகற்றப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை புதிய மாவட்ட செயலாளர் பழனிவேலுவிடம் சாவி ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான உரிமையியல் வழக்கை வாபஸ் பெற ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் முடிவு செய்துள்ளனர். ஓ பன்னீர்செல்வம், வைரமுத்து, மனோஜ் பாண்டியன், ஜே சி டி பிரபாகர், வைத்திலிங்கம் தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. வழக்கை திரும்பப் பெறுவதாக நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உரிய ஆவணங்களை கொண்டு வராததால் வழக்கு நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக விளக்கம் பெற்றுத் தரவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: எதிர்வரும் 2028 நடைபெறும் தேர்தலில் தெலங்கானாவில் ஜனசேனா போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலத்தின் 13வது உதய தினம் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் தமது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பவன் கல்யாண் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தெலங்கானா மாநிலம் பிரிக்கப்பட்டபோது பிரித்த விதம் தவறு என்றுதான் கூறினேன். பிரிக்கப்பட்டது தவறல்ல, சண்டை போடாமல் அண்ணன் தம்பி போல் பிரிந்து விடலாம் என்றுதான் கூறினேன் என்றார். அதற்காக நான் தெலங்கானாவுக்கு வரக்கூடாதா? தீவிரவாதத்தை விட மோசமானது பிராந்தியவாதம் என்றும் பவன் கல்யாண் தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகித அறிக்கையின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 328 ரூபாயாகவும் அதன் விற்பனை விலை 337 ரூபாய் 97% பதிவாகியுள்ளது. நேற்றைய நிலவரப்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 326 ரூபாய் 75% விற்பனை விலை 336 ரூபாய் 60% இருந்தது.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவில் இந்த மாதம் தொடங்க உள்ள கால்பந்து உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்கும் ஈரான் அணியின் பிரதிநிதிகள் குழுவில் இஸ்லாமிய மறுமலர்ச்சி படையுடன் தொடர்புடைய நபர்கள் இடம்பெற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் உரையாற்றிய அவர் இதனை கூறினார். ஈரான் அணி தனது போட்டிகளை அமெரிக்காவில் விளையாடவிருந்தாலும் போட்டித் தொடரின் போது அதன் தங்குமிடம் மெக்சிகோ நாட்டில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தின் பராக்கா அணுமின் நிலையம் ஓர் அக்னி பரீட்சையில் தேர்ச்சி பெற்றுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார். பராக்கா அணுமின் நிலையத்துடன் இணைக்கப்பட்டிருந்த வெளிப்புற மின்சார உட்கட்டமைப்பு கடந்த மே 17 நடத்தப்பட்ட தாக்குதலில் சீர்குலைந்ததாக அவர் கூறியுள்ளார். ஆலை இயக்குநர்களின் துரித நடவடிக்கையை பாராட்டிய அவர் அங்கு எந்தவொரு கதிரியக்க அவசர நிலையும் ஒருபோதும் ஏற்படவில்லை என்றும் தெரிவித்தார். நேற்றைய தினம் பராக்கா ஆலையை பார்வையிட்ட பிறகு பேசிய சர்வதேச அணுசக்தி முகமையின் தலைமை இயக்குநர் ரஃபேல் குரோசி, நிலைமையை நேரடியாக ஆய்வு செய்வதற்கும் முகமையின் ஆதரவை தெரிவிப்பதற்கும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு பயணம் செய்ததாக கூறினார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, NLI since 1982.
3: Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 47 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர பகுதிகளில் 36 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையலாம். நேற்றுடன் ஒப்பிடுகையில் பல்வேறு பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் புஜிராவில் முறையே 36 மற்றும் 37 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், உமல் குவைனில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் ராசல் கீமாவில் முறையே 40 மற்றும் 41 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்பதுடன் அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
4: Star of the month. Singer SPB.

9.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருந்தேன், ஒரு மேஜிக் ஸ்டிக் உங்களுக்கு வந்து கிடைச்சது, ஒரே ஒரு விஷ் மட்டும்தான் அது வந்து நிறைவேற்ற முடியும். ஓகே, அது கேன்சல்லாம் பண்ண முடியாதுப்பா. ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன், ரீசெண்டாக இல்லை நேற்று தான் ஒரு படம் பார்த்தேன், அதில் எனக்கு தோணுன விஷயத்தை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷ் வந்து, ஒரு ஆசை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும், என்ன கேட்பீங்க நீங்க அப்படின்றதான். ஓகேவா, எனக்கெல்லாம் வந்து பெருசா இல்லைங்க. என்னோட ஆசை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம கூட பேச போற காலர் என்ன அப்படின்னு, ஏன்னா உங்க ரொம்ப நேரம் லைன்ல வெயிட் பண்ண வச்சா எனக்கு பிடிக்காது. உலக மகா நடிப்படா அப்படின்றீங்களா? ஹலோ, வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? யாருங்க? ஷாகுல் ஹமீர். நல்லா இருக்கீங்களா ஷாகுல்? அம்மனின்னு சொன்னா ஞாபகம் வந்துருச்சுங்க. நீங்க கூட வந்து ராமேஸ்வரமா இல்ல ராமநாதபுரம்? எப்படியே கரெக்டா? பரவாயில்லையே, நம்ம மெமரி பவர்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, சொல்லுங்க மிஸ்டர் ஷாவல் அமீத், என்ன என்ன விஷ் வந்து உங்களுக்கு நிறைவேற்றணும், அந்த ஒரு மேஜிக் ஸ்டிக் வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க? அந்த ஸ்டிக்கை வந்து அப்படியே உடச்சு போட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க நினைச்சது நடக்கும், ஆனா கேன்சல்லாம் பண்ண முடியாது. பிளைட்ல போற மாதிரி தான், குதிக்கலாம் முடியாது எந்த பக்கமும். சொல்லி வைங்க, ஏதாவது நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல. நம்ம ஊர் மதுரை பக்கம்லாம் வந்து நம்ம ஸ்லாங்கே அப்படிதான். ஆக்சுவலா உள்ளுக்குள்ள பாசம், நேசம், பண்பு, ஈரம் எல்லாமே இருக்கும், ஆனா அந்த ஸ்லாங்ல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு வந்து மிரட்டுற மாதிரி வந்து தோணும். பட் கோயம்புத்தூர் ஸ்லாங் எப்படின்னா, அவங்க நார்மலா பேசுறது ரொம்ப ரெஸ்பெக்டா கொடுத்து பேசுற மாதிரி பேசுவாங்களா, அங்கேயே ஃபிளாட் ஆயிடுவோம் நம்ம. நீ படுத்து பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த பாட்டு முடிச்சுட்டு கண்டிப்பா உங்களோட கால்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணுவேன். ஓகேவா, கோச்சுக்காதீங்க பிளீஸ். ஐ எம் பி பாவம். 800-8940 கால் பண்ணுங்க. 9.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இன்ஸ்டாகிராம்ல ஆர்ஜே பிரியான்னு இருக்கேன். அங்க வந்துட்டு ஏதாவது ஆத்திர அவசரம், ஒரு ஹாய் பை சொல்லணும், இல்ல ஃபீட்பேக் சொல்லணும், அங்க வந்து சொல்லுங்க. காசா பணமா? Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: You are back.

0: 1.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அண்ட் நான் கேட்டிருந்தேன் இல்லையா, அந்த மேஜிக் ஸ்டிக்கர்லாம் வந்து நமக்கு அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாம் அந்த படத்துக்காக தான் வந்து இருக்கிறாங்க. அப்சிஷன் படம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், அதை வச்சு தான் ஸ்டோரியை வந்து மூவ் ஆகும். பட் தரமான மூவின்னு நான் வந்து அன்பெய்டு ப்ரொமோஷன் வந்து பண்ணிட்டுருக்கேன் இந்த படத்துக்கு. பட் ஸ்டில் உங்களுக்கு கையில் ஒரு மேஜிக் ஸ்டிக் அந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் யூஸ்வலாக இருக்கிற ஆன்சர்ஸை தாண்டி கொஞ்சம் க்ரியேட்டிவாக வந்து சொல்லுங்களேன், உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பார்க்கலாமே அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஹலோ,
1: ஹலோ,
0: ஹாய், யார் பேசுறீங்க?
1: ராஜ்கிரண்.
0: நல்லியலும் பயங்கரமா கடிப்பாரே. அப்படி உங்களுக்கு பிடிக்குமா? போங்க. ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க மிஸ்டர் ராஜ்கிரண்.
1: எனக்கு
0: வந்துட்டு இங்கிலாந்து போகணும்.
1: இங்கிலாந்துல
0: இங்கிலாந்து லெட்டர் வாங்கினதோட தெரியுங்க, அந்த பக்கம் எல்லாம் போனதும் கிடையாது, போகணும்னு நினைச்சதும் கிடையாது. ஓகே, நீங்க எதை ஃபுட்பால் எல்லாம் பாக்கணும்னு சொல்றீங்க, நல்ல விஷயம். ஓகே, அந்த ஒரு ஆசை மட்டும் அந்த ஒரு விஷயம் மட்டும் நிறைவேறிச்சு அப்படின்னு என்ன பண்ணுவீங்க?
1: பொண்ணுதான்
0: இந்த பசங்க வந்து என்னமோ ஒரு படம் இல்ல ஜெய் இருப்பாரு, எங்கேயும் எப்போதும் படத்துல ரொம்ப அழகா வைக்கப்படுவார், அந்த மாதிரி வைக்கப்படுறீங்க நீங்க. ஓகே, தேங்க் யூ மிஸ்டர் ராஜ்குமார்.
1: என்ன படம் அது?
0: அப்சிஷன். ஆமா, போய் பாருங்க. ஓகேவா, கேர்ள் ஃப்ரெண்டோட போங்க, நல்லா இருக்கும். ஓகே, என்ன சேரின்ட்டாரு. ஓகே, தேங்க் யூ, பை. கேர்ள் ஃப்ரெண்டோட போட அவ்வளோதான் யூயோ அப்படின்னு இருக்கும். நல்லா கொஞ்சம் பாதி யோசிங்க சரியா, ஒரு ஃப்ளோவில் நான் சொன்னேன் நான். அவள் அடுத்து அந்த பொண்ணு ஒருவேளை அவங்க சில கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒத்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் யோசிப்போம் வேற மாதிரி, அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்து கோவில் படத்துலேருந்து ஒரு நல்ல பாட்டு வருது, கார்த்திகோட வாய்ஸில். சிம்பு எவ்வளோ அழகாக இருப்பார் அந்த படத்தில். ஓ மை காட், மறுபடியும் அந்த சிம்புவை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு இருக்கு. அந்த டைமில் சிம்பு வந்து க்ரஷ்ஷாக இருந்தார், இப்போ என்ன பண்ணுறது? 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்ருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிகிட்ருக்கேன். அந்த நம்பர் ரேடியோ நம் மியூசிக். இப்போ ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்றும் இல்லை, அதான் சொல்ல வந்தேன்.
2: துள்ளி வந்து ஆட்ட

பாட்டு

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: PR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: We'll be back after a short commercial break.
2: தங்கம் வைரம் போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் அலுகாஸ்.

0: world's favorite jeweler. சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனச காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: அதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்க நல்லதுக்காக ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். என்ன ஒரு அழுத்தம் திருத்தம் என்ன அப்படின்றீங்களா? சொல்றேன் என்ன விஷயம் தெரியுமா? இப்போ லைசன்ஸ் எல்லாம் வந்து எடுத்திருக்கீங்கல்ல, நானும் வந்து எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்க. அது எப்பெல்லாம் கேட்காதீங்க எடுப்பேன். ஸோ அந்த லைசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அது உங்களோட லைசன்ஸ் மட்டும் கிடையாது. நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா உங்களை தாண்டி 5 பேருக்கு சேர்த்து ட்ரைவ் பண்ணுறீங்க. முன்னாடி, அப்புறம் சைடில், அதுக்கப்புறம் பின்னாடி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 2 பேர், அந்த பக்கம் 2 பேர், எல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எடுத்துருக்கீங்க அப்படின்றத ப்ளீஸ் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களுக்கு சேர்த்து நம்ம தான் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது. என்ன தான் ரூல்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தாலும் நம்ம கரெக்டாகவே போனாலும் பக்கத்தில் வரவங்க எது தப்பில் வரவங்களாம் கரெக்டாக வராங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கும் சேர்த்து ஓட்ட வேண்டியது என்னோட கடமையாகிடுச்சு. இப்போ உங்களுக்கு டிராஃபிக் அப்டேட்டை சொல்கிறேன்.
1: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: ஏன் நான் இப்படி பொங்கு பொங்குன்னு பொங்குறேன்னா, E11ல வந்து 2 crash வந்து ரிப்போர்ட் ஆச்சு. அதுவும் ஒரு இடத்துல கிராஷ் எடுத்து நடந்தது இல்லையா, அப்போ வந்து ரோடை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பக்கம் போகிறவங்க கொஞ்சம் பார்த்து போங்க. அண்ட் E311லேயும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. S112லேயும் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து டிராஃபிக் இருக்குது. ஸோ நம்மளோட சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். நான் வந்து சொல்கிறதெல்லாம் எனக்கு போரே அடிக்காது, நான் சொல்லிட்டே தாங்க இருப்பேன். நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் சேஃபாக போய்ட்டு சேஃபாக வாங்க, அவ்வளவு தான்.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: ஆமாம், நம்ம இந்த மேஜிக் ஸ்டிக் பற்றி பேசிகிட்டு இருந்தோமே. டைம் கரெக்டாக 12:45 ஆன் த கிளாக். ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணி உங்களோட விஷ் என்ன, அந்த ஒன் டைம் விஷ் தான் அது, அது என்ன விஷாக இருக்கும் அப்படின்றத நான் கேட்டு சொன்னார். இந்த மாதிரி ஃபுட்பால் மேட்ச் பார்க்குறதுக்கு இங்கிலாந்து போகணுங்க அப்படின்னு வந்து சொன்னார். நல்லா இருந்தது, கொஞ்சம் எப்படி யோசிச்சிருக்காரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது மானே தேனே பொன்மானே இந்த மாதிரி வித்தியாசமாக யூனிக்காக வந்து உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கால் பண்ணி வந்து ஷேர் பண்ணுங்கள். 800-8940 இன்ஸ்டாகிராமில் வந்து ஆமாம் கால் பண்ணிகிட்டே இருக்க எடுக்கவே மாட்டீங்க, சும்மா கால் பண்ணு கால் பண்ணுன்னு அப்படி நீங்கள் மனசுக்குள்ள திட்டுறது எனக்கு நல்லாவே கேட்குது. அப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணலாம் நீங்கள். ஆர்ஜே ப்ரீ ஆஃபிஷியல் நான் இருக்கேன், ஓகேவா? அண்ட் இப்பாட்டு உங்களுக்கு பிடித்த பாட்டு வந்து கொண்டிருக்கிறது குள்ளநரி கூட்டம் படத்துலேருந்து கார்த்திகோட வாய்ஸில். 89.4 தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. மசாலா கேஃபேல ஆர்ஜே ப்ரியா பேசிகிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: சம்மர்
2: வந்துருச்சேன். Terms and conditions apply.
3: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்க மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
2: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருகை.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஒரு கோடி விஜய் வந்தாலும் கடைக்கோடி அதிமுக தொண்டனை ஏமாற்ற முடியாது என்று ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். பம்பர் பரிசை எதிர்பார்த்து ஒரு சிலர் விஜய் கட்சிக்கு காத்திருக்கின்றார்கள் என்றும் அவர் விமர்சித்தார். எந்த கட்டமைப்பும் உழைப்பும் அனுபவமும் வரலாறும் இல்லாத கட்சி விஜயின் தாவிக்கா என ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்தார். டிஜிட்டல் விளம்பர விஜய் கட்சிக்கு செல்வோருக்கு என்ன குறிக்கோள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் வினவினார். தாவிக்காவுக்கு செல்வோரின் லட்சியம் மக்கள் சேவையா, பதவி ஆசையா என மக்கள் பார்க்கின்றனர் என்றும் கூறினார். தொண்டர்கள் யாரும் டிஜிட்டல் விளம்பர விஜய் கட்சிக்கு செல்ல மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். டிஜிட்டல் வடிவில் கோடி விஜய் வந்தாலும் தொண்டர்கள் தாவிக்காவுக்கு செல்ல மாட்டார்கள் என்றார். கோர்செல் உட்பட பல அடுக்கு அரசு பாதுகாப்பு வழங்கப்பட்டும் விஜய் பவுன்சருடன் வலம் வருவது விதிமீறல் என்று அதிமுக தெரிவித்துள்ளது. மாநில காவல்துறை வழங்கும் பாதுகாப்பு மீது முதலமைச்சருக்கு முழு நம்பிக்கை இல்லையா என்று அதிமுகவின் இன்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த விதிப்படி விஜயின் பவுன்சருக்கு அனுமதி வழங்கப்பட்டது என்றும் அவர் கேட்டுள்ளார். அரசு பாதுகாப்பு அமைப்புகளை சாராத பவுன்சர் பாதுகாவலர் என்ற பெயரில் விஜயுடன் வலம் வருவது ஏற்புடையதா என்று அவர் வினவியுள்ளார். அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வலயத்துக்குள் அவர் எந்த விதிமுறையின் கீழ் அனுமதிக்கப்படுகின்றார் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: இந்தியாவில் 180 நாட்களுக்கு மேல் தங்கி வசிக்க விரும்பும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கான பதிவு விதிகளில் மத்திய அரசு மாற்றம் செய்துள்ளது. இதன்படி 180 நாட்கள் தங்கும் காலம் முடிவடைந்த பிறகு பதிவு செய்வதற்கு பதிலாக அவர்கள் அதற்கு முன்பே தங்களை பதிவு செய்து கொள்வது இனி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. மாற்றப்பட்ட விதிகளின்படி 180 நாட்கள் அல்லது அதற்கும் குறைவான கால அவகாசம் கொண்ட விசாக்களில் இந்தியாவுக்கு வருவோர் அனுமதி காலத்தை நீட்டிக்க விரும்பினால் அவர்கள் 180 நாள் வரம்பு முடிவடைவதற்கு முன் எப்போது வேண்டுமானாலும் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் விடுவிக்கப்பட்ட 30 இந்திய மீனவர்கள் நேற்று சென்னையை சென்றடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த இந்த மீனவர்கள் இலங்கை கடல் எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கூறி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அவர்கள் இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: துபாயில் அதிகாரிகளின் உடலில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்களின் பயன்பாடு தொடர்பில் புதிய விதிமுறைகளை துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ராஷித் அல் மக்தூம் வெளியிட்டுள்ளார். இதன் கீழ் விதிமீறல்களை ஆவணப்படுத்துவதிலும் நீதிமன்ற தீர்ப்புகள், முடிவுகள் மற்றும் உத்தரவுகளை செயற்படுத்துவதிலும் கேமராக்களின் பயன்பாட்டை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதை பதிவு செய்யலாம், எங்கு பதிவு செய்யலாம் என்பதை புதிய விதிகள் வரையறுக்கின்றன. வீடுகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் உடை மாற்றும் அறைகள் போன்ற மிகவும் தனிப்பட்ட இடங்களில் பதிவு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. பதிவு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அலி கமேனிக்காக 3 நாள் அரசு மரியாதையுடனான இறுதிச் சடங்கு நடைபெறவுள்ளது. இதற்கான திகதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு போரின் முதல் நாளில் அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களில் உயிரிழந்ததாக கூறப்படும் அலி கமேனி சுமார் 37 ஆண்டுகள் ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உச்ச தலைவராக பதவி வகித்தார். 2026 பிப்ரவரி 28 அன்று மத்திய தெஹ்ரான் நகரில் உள்ள அவரது இல்லத்தில் அவர் உயிரிழந்தார். முதலில் மார்ச் 4 தேதி நடைபெற திட்டமிடப்பட்டிருந்த அரசு மரியாதையுடனான இறுதிச் சடங்கு போர் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: அபுதாபியில் வாடகை உயர்வை தற்காலிகமாக முடக்க அரசாங்கம் எடுத்துள்ள முடிவை ரியல் எஸ்டேட் துறை நிபுணர்கள் வரவேற்றுள்ளனர். இதில் ஒரு மூத்த துறை நிபுணர் இந்த நடவடிக்கையை உலகளாவிய அளவில் மிகவும் அரிதானது என்று விவரித்துள்ளார். உடனடியாக அமலுக்கு வந்துள்ள இந்த முடிவு தற்போதுள்ள வாடகை சட்டத்தை மீறி நடைமுறைக்கு வருகின்றது. முன்னதாக வீட்டு உரிமையாளர்கள் குத்தகைதாரர்களுக்கு 2 மாதங்களுக்கு முன் அறிவிப்பு வழங்கினால் ஆண்டுதோறும் அதிகபட்சம் 5% வரை வாடகையை உயர்த்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய விதிகளின்படி அடுத்த அறிவிப்பு வெளியாகும் வரை அனைத்து வாடகை ஒப்பந்த புதுப்பிப்புகளும் எந்தவித வாடகை உயர்வும் இன்றி செயல்படுத்தப்படும். இதன் மூலம் குடியிருப்பாளர்கள் மற்றும் வணிக குத்தகைதாரர்களுக்கு தற்காலிக நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
3: Business update.
4: Brought to you by Zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
5: செய்தி சுருக்கம்
6: was brought to you by Dhanya Group of Companies since 1982.
7: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: இல்லை இல்லை சொல்லு, ஒரு கணம் போதும்.

0: வேணும் நம்ம எதை பத்தி பேசிட்டு இருந்தோம் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நம்ம ஷோ வந்து க்ளோஸ் பண்ண டைம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது, ஆனால் அதுக்கு முன்னாடி டாபிக் க்ளோஸ் பண்ணுமா இல்லையா, உங்களுக்கு ஒரு மேஜிக் ஸ்டிக் ஒன்று ஆப்ரா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு விஷ் வந்து நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, நினச்சிட்டு அந்த ஸ்டிக்கை உடச்சிங்கன்னா அது நடந்துடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன ஆசைகள் வந்து உங்களுக்கு இருக்கு, என்ன நீங்கள் வந்து நினச்சிப்பீங்க அப்படின்னு நான் கேட்டதே நம்ம கூட பேச போகிறோம். கால் இருக்கு. வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? அதே ஷாகுல் அமீதா.
1: தூங்கி
0: விட்டேனாம் துக்கமாக பேசுகிறார்கள்.
1: ரெண்டு பாட்டை போட வேண்டியது, ஒரு காலம் எடுக்க வேண்டியது.
0: ஐயையே, உங்ககிட்ட நான் சொல்லவா ஒண்ணு விஷயம், எல்லாரும் வேலையுமே அவங்க அவங்களுக்கு கஷ்டமான ஒரு வேலைகள் மட்டுமே, சரியா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வா ஆஹா ஓஹோ வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி தோணும். நான் கூட தம்பி கிட்ட சொல்லுவேன், ஒரு நாள் வாழ்ந்தே வச்சுக்கோ நீ அவுட் ஆயிருவேன்
1: அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஐயையே, நீங்க நீ பாட்டலையா என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கீங்க.
1: நடக்குமா நடக்காதா
0: உங்களுக்கு அது வேணுமா வேணாதா, உங்களுக்கு ஆசைகள் இருக்கா இல்லையா? சொல்லுங்க. தமிழ் எஃப்எம்ல வந்து எல்லாருமே கால்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக் உடச்சு போட்டுருவீங்க, அதானே?
1: அப்படிதான், இல்ல
0: மனசார குமரிட்டு
2: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஆக்சுவலி நம்ம ஊரில் தான் உயர் அதிகாரிக்கெல்லாம், அதாவது போலீஸ் ஆஃபீஸர் இருக்கட்டும் எந்தெந்த உயர் அதிகாரியாக இருந்தாலும் வணக்கம் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதி இருக்கும், ஒரு பதட்டம் இருக்கும். பட் ஆனால் அமீரகத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளுக்கும் வந்து நம்ம அவ்வளோலாம் வந்து ரெஸ்பெக்ட் வந்து பயங்கரமாக கொடுக்குறாள், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் அதிகாரிகளுமே சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு விதி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு விதிமுறை கொண்டு வந்திருக்காங்க. எஸ் பாடி கேமரா வந்து பயன்படுத்த ஒரு புதிய விதிமுறைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா, இப்போ அதிகாரிகள்லாம் வந்து ரோட்ல வந்து போயிட்டு இருக்காங்க, சில விஷயங்களை கேப்சர் பண்ண போறாங்க, மக்களை வந்து கேப்சர் பண்ண போறாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட அந்த பர்சனுக்கு வந்து அந்த அதிகாரி போய் சொல்லிடணுமா, இந்த மாதிரி உங்களை நாங்கள் வீடியோ எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அஃபீஷியலா இருந்தாலுமே வந்து அது அப்படிதான் வந்து ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா சட்டப்படி வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இளவரசர் அவர் வச்சிருக்காரு. ஸோ விச் இஸ் நல்ல விஷயம், துபாய் இளவரசர் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருகிறது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: லப்பர் பந்து படத்துலேருந்து ரொம்ப நேரமாக நான் கூவிட்டே இருக்கேன் அந்த பாட்டு வரும்போதுன்னு ஃபைனலி நான் ப்ளே பண்ணுறேன், கேட்டு வச்சா பிறகு நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
4: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
3: உனக்குன்னு அமைது பாரு.
4: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
5: m4marry.com, where families find each other.
6: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
8: எனவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, 2 பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
9: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
10: போன்றீங்க ஆயிடுச்சா? சாரி, சைலண்ட்ல போட
9: மறந்துட்டேன்.
10: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
11: Off on diamond and precious jewelry, 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: திருவிழா முடிய போகும்போது அந்த டவுட் வருமா அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் இருந்தாலும் பாவம், நீங்கள் இப்போ தான் ரெடி டியூன் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கும் ஒர்க் எல்லாம் இருக்கும், என்ன மாதிரியே இருப்பீங்களா, நம்மளே ஒர்க்கில் தானே இருக்கும். சரி ஓகே, அதாவது அப்சிஷன் மூவி 2026 பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கோரி பாக்கர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு ஹாரர் படம் வந்து எடுக்க முடியுமா, சில நேரங்களில் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரிலாம் வந்து தோணும், எனக்கு தோண மாதிரி உங்களுக்கும் தோணும். இப்போ கூட பேச போகிற காலர், ஹலோ வணக்கம், யாரங்க வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கட் பண்ணிட்டார். ஏன்னா அவரும் அந்த டவுட்டை தான் கேட்க வந்திருப்பார் போல, நம்ம தான் போட்டு உடச்சிட்டோம்ல, நல்ல ஓகே பாய் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ எஸ் மூவி 2026 வந்து நீங்கள் பாருங்கள், அதாவது தியேட்டரில் வந்து தூக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துருங்க ஓகேவா. நெட்ஃப்ளிக்ஸில் வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணும்போது வீட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கும் வேறு லெவல் நிறைய வித்தியாசங்கள்லாம் இருக்குதா இல்லையா, அதெல்லாம் சொல்லுமா இல்லையா. வணக்கம், யாருங்க வந்து பேசுகிறீங்க? ஹலோ, ஹாய், யாருங்க? உங்கள் ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டுறீங்களா?
1: என்ன நினைச்சு அந்த ஒரு மேஜிக் ஸ்டிக்க வந்து உடைக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க
2: மிஸ்டர் அசீம்?
1: அவங்க
2: என்ன
1: வேலை பாக்குறீங்க? படிச்சிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து முதல்ல கால் பண்றீங்க நீங்க? சிறப்பு சிறப்பு சிறப்பு, தேங்க்யூ தேங்க்யூ, நீங்க கால் பண்ணதுக்கு மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி.
2: பாட்டு போடுவீங்களா?
1: என்ன பாட்டு வேணும்?
2: இப்போ வந்து நீங்க அந்த இது இந்த பாட்டு என்ன
1: சொன்னா
2: இது
1: எது அட டக்குனு வரலங்க, யாரு நடிச்ச படம் என்னது? மழை குருவி வந்து கொண்டிருக்கிறது, செக்க சிவந்த வானம் படத்துல இருந்து இசை புயலோட மியூசிக்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம் இந்த மழை ரேடியோ மியூசிக் மசாலா கேஃபே கேட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும் சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Ekne kana 91 pode.
4: Enadhu
3: 90s not out.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர்.

0: FDR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir. Light.
2: நடந்தது
3: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
2: ரோலிங்
0: ரமணி ஈவெண்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back. மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
0: உங்க
6: ஓகே, ஸோ எங்கெல்லாம் டிராஃபிக் வந்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக E66 வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த பக்கம் நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து போங்க. அண்ட் E44 வந்து சில இடங்களில் டிராஃபிக் இருக்கு. அண்ட் எஸ் E611 வந்து ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக போங்க, எங்கே போனாலும் வந்தாலும் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஓகே,
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
6: இந்த டிராஃபிக் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான கடுப்பாக இருக்கும். ஓ மை காட், அப்படியே கார் அப்படியே நடு ரோட்டில் நிப்பாட்டிட்டு இப்போ சம் இறங்கி போயிடலாமா, ஃபைன் வந்தால் கூட கட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணும். அப்புறம் ஃபைனும் நம்ம தானே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஒரு வழியாக வந்து தப்பிச்சு போயிடுவான்னு பார்த்துக்கோங்களேன். பட் ஸ்டில் ரொம்ப கடுப்பாக இருக்க நேரங்கள்லாம் கூட யாராவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை அப்படின்னா எஃப்எம்லாம் வந்து கேட்கறது உண்டு, இப்போ கூட கேட்டுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள். ஸோ காரில் போகும்போது மட்டும்தான் எஃப்எம் கேட்கணுமா அப்படின்னு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் வந்து இருக்கும் இல்லையா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போலாம் லோன்லியாக இருக்கீங்களோ இந்த மைண்டை வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸே வராதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நாங்கள் பேசுகிறோம் இல்லையா, அந்த வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எடுத்து வந்து வருது, அப்புறம் அடிக்கடி டைம்க்கு டான் பெல் அடித்த மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. இதெல்லாம் வந்து நம்ம தமிழ் எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப்லையும் நீங்கள் கேட்கலாம். அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ ஆண்ட்ராய்ட்லையும் சரி இல்லை வந்து ஐஃபோன்லையும் சரி ஐஓஎஸ்லையும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஜாகிங் போகிறதா இருக்கட்டும், இல்லை தனிமையிலேயே நான் இருக்கேங்க பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டபால் வந்து எஃப்எம் வந்து ஆப்பில் கேட்டிங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அண்ட் நீங்களும் வந்து நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். தனியாக நாங்கள் உங்களை விடவே மாட்டோம் அப்படின்றது நாங்கள் அப்பப்போ ப்ராமிஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான். இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிகிட்டு இருக்கேன். இந்த நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
7: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசாக இருக்கு, நான் ரேடியோவில் பேசணும்.
8: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரி தான் ரேடியோவில் பேசணும் ரேடியோவில் பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்.
7: யோ, நான் பாட்டு கேட்க வந்தையா?
4: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
5: Chillax song of the hour. Chillax song of the hour.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக. ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

ஓகே, வீட்டுக்கு போலாமா? 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். அண்ட் எஸ், இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். படத்தை பத்தி பேசணும். படத்துல இருந்து அந்த மேஜிக் ஸ்டிக் பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படி நினைச்சாலும் கூட மைண்ட் கொஞ்சம் ஜாலியா இருக்கா இல்லையா? அதை பத்திலாம் பேசும்போது அவ்வளவு வர எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராக்டிக்கலாவே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ரன் பண்ண முடியுமா? முடியாது. அப்பப்ப இந்த மாதிரி மனசுக்குள்ள சில நல்ல விஷயங்களும் நினைச்சு வச்சுக்கணும். அது கண்டிப்பா அந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்லுவாங்களா, அதான் நான் பிலீவ் பண்றேன். மேபி நீங்களும் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எப்பவுமே வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க உங்களோட மைண்டை. அண்ட் ஆஃபீஸில் வந்து எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களோட மைண்டை மட்டும் அப்படியே கொஞ்சம் ஸ்டெடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு என்னோட அன்பான ரெக்வஸ்ட். பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஹெல்த் தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஒர்க்கு வரும் போகும், காசு வரும் போகும், ஆனால் அந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இவன் தான் லைஃப்லாம் கூட வரப்போகிறான், எவனும் வரமாட்டான். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. டைமுக்கு வந்து சாப்பிடுங்க, நல்லா வாட்டர் எடுத்துக்கோங்க, ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்ம தான் நமக்கு ஃபஸ்ட்டு. ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ஹாய் பாய் சொல்ல பிரியா, வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். நான் கூட இப்போ எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருக்கேன். பொறுமையாக சொல்லவா, ஆர்ஜே பிரியா அஃபீஷியல். ஓகேவா? கண்டிப்பாக உன் ஐடி உனக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே திட்டுறது என்ன கேட்குறதே. ஓகே, ஸோ இப்போ அடுத்து ழகரம் ஷோ பண்ணுறதுக்கு நம்ம கிருஷ்ணி மணிபாலன் வரப்போகிறாங்க. அவங்களோட கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திப்போம். ஓகே, அண்ட் மறந்துடாமல் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் பறந்து போகிற மாதிரியான நிறைய ஒர்க் வந்து நாங்கள் எங்கள் பேஜில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஃபாலோவர்ஸ். அனிப்போ டாட்டா, பை, டேக் கேர். ஒரு பாட்டு வந்து கேட்டாரு மனசு தொட்டமேட்டுக்காக அமீன் சொல்லிட்டு. சோ பீமா படத்துல இருந்து அவருக்கு அந்த பாட்டை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன். சொன்ன வாக்க காப்பாத்துவோம்ல. பை, டேக் கேர். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: பக்ரைனை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் பக்ரைனின் இறையாண்மையை மீறும் செயலாகவும் சர்வதேச சட்டங்களை மீறும் நடவடிக்கையாகவும் இருப்பதாக அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பக்ரைனின் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்த எடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவளிப்பதாகவும் அமீரக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே குவைத் விமான நிலையத்தின் டெர்மினல் 4 இருந்து விமான சேவைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. குவைத் ஏர்வேஸ் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் பயணிகள் முனையம் T4 வழியாக மட்டுமே விமான சேவைகள் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. சம்பவத்தால் ஏற்பட்ட சேதங்களை தொழில்நுட்ப குழுக்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்ததுடன் விமான இயக்கங்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதை தொடர்ந்து இந்த அறிவிப்பு வெளியானது.
1: தமிழக செய்திகள்.
2: முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 103rd பிறந்த நாளையொட்டி தமிழக முதல்வர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாநில உரிமைகள் போன்றவற்றில் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பங்களிப்பை நினைவு கூர்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி அரசியல் தலைவர்கள் பலரும் அவரை நினைவு கூர்ந்து புகழஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதல்வர் விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் 103rd பிறந்த நாளில் தமிழ் மொழி, இலக்கியம், திரைத்துறை, அரசியல், ஆட்சி நிர்வாகம் மற்றும் மாநில உரிமைகள் போன்றவற்றில் அவரது பங்களிப்பை நினைவு கூறுகின்றேன். அவருடைய பிறந்த நாளில் எனது மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: அந்நிய செலாவணியை பாதுகாக்க 1.15 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்பனை செய்திருக்கலாம் என வெளியான செய்தியை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கையிருப்பு தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்றதாக சில பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று ரிசர்வ் வங்கி வலியுறுத்தி கூறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தங்கத்தின் இருப்பு குறித்த விவரங்கள் ரிசர்வ் வங்கியின் மாதாந்த செய்தி அறிக்கையில் வெளியிடப்படுகின்றன. அந்த செய்தி அறிக்கையை இணையதளத்தில் பார்த்தும் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நிலவரப்படி தங்கத்தின் இருப்பு 880.52 டன்களாக மாறாமல் நீடிக்கின்றது. எனவே இதுபோன்ற விடயங்களில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நாளை காரணிகளை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போதே கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த் அமரசேனவினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உயிர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணையில் 3rd சந்திக்க நபராக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
3: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
4: என்னன்னு சொல்ல
3: யோசிக்கிறியா?
4: எப்படி சொல்ல?

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு நாள் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல பேரு மகிழ்ச்சி. இந்த மாசத்தை பாருங்களேன், ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாசமா இருக்கு. அவங்க அவங்க எந்தெந்த துறைகளை தேர்வு செஞ்சாங்களோ அந்த துறைகள்ல கோலோச்சக்கூடியவர்கள் பிறந்த ஒரு மாசமா இருக்கு இல்லையா? இளையராஜாவின் பிறந்த நாள் உண்மையாவே இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள், ஆனா ஒரு நாள் முந்தைய நேற்று அவர் கொண்டாடினார். இன்றைக்கு முத்தமிழ் அறிஞர் கலைஞரனுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அதுக்கப்புறம் மணிரத்னம் சார் அவர்கள் நேற்று பிறந்த நாள் கொண்டாடினாரு. நாளைக்கு எஸ்பிபியினுடைய பிறந்த நாள். இப்படி நிறைய நட்சத்திரங்களினுடைய பிறந்த நாட்கள் வந்து இந்த மாசத்துல வருது. அந்த வரிசையில நம்ம ஆர்ஜி கீர்த்தனா இன்னைக்கு வந்து பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு இனிய இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துகள். அவங்க என்னென்ன விஷயங்களை அடைய நினைக்கிறாங்களோ, என்னென்ன உயரத்தை தொட நினைக்கிறாங்களோ, அது வந்து அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு அது நிறைவேறணும் அப்படின்னு மனசார நான் வாழ்த்திக் கொள்றேன். சரி, இழக நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். தமிழ் மொழியை பொறுத்தவரையில் காலப்போக்கில் பல மொழிகள் வந்து, பல மொழிகளினுடைய சொற்கள் வந்து, எத்தனையோ சொற்கள் வந்து சேர்ந்துருக்கு. மணிப்பிரவாள நடை அப்படின்னு சொல்லுவாங்க. வடமொழி சொற்கள் வந்து தமிழை கலந்த ஒரு நடை. அதே மாதிரி மற்ற மொழிகளில் பயன்படுத்தக்கூடிய சில சொற்கள் காலப்போக்கில் வந்து அப்படியே தமிழ் மொழியில் வந்து கலந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் பிரித்து அறிகிறது இப்போ கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த வினை சொற்கள் இருக்கு இல்லையா தமிழை, நம்ம மொழியில அந்த வினை சொற்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் வேறு எந்த ஒரு மொழியிலையும் இல்லை அப்படிங்கிறத ஒரு தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் வந்து சமீபத்தில் என்னோடு பகிர்ந்து கொண்டாரு. ரொம்ப அருமையான ஒரு விஷயமாக இருந்தது. வந்தான் அப்படின்னு ஒரு சொல், ஒரு வினை சொல் இருக்கு அப்படின்னா அதுல யார் வந்தது, வந்தான் அப்படின்னு சொன்னாலே அது எந்த காலத்தை குறிக்குது, யார் வந்தது, ஆணா பெண்ணா, இது தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. இந்த சிறப்பு வந்து வேறு எந்த மொழியிலையும் இல்லை அப்படின்னு பகிர்ந்து கொண்டாரு. இப்படி நம்ம மொழியில வியக்கிற அளவுக்கு எத்தனை எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நானும் தெரிந்து கொண்டு அதை உங்களோடு வந்து பகிர்ந்து கொள்றதுக்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்த ரெண்டு பாடல்கள் அடுத்தடுத்து வருது. தெனாலி படத்திலிருந்து சுவாசமே பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க நாம பேசலாம் தொடர்ந்து. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 lerunde Danya refrigeration oda mukhyamana angam.
5: JM brand AC da.
4: JM brand AC da.
6: Danya refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

தீண்டாய் மெய் தீண்டாய் பாட்டு கேட்டீங்களா? இதுல இந்த நாங்க ஒலிபரப்பின பாட்டுல வந்து வரல, ஆனா உண்மையான பாட்டுல வந்து ஒரு சங்க இலக்கிய பாடல் வந்து முன்னாடி வரும், கேட்டிருப்பீங்க நிறைய பேர். அது வந்து குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடல். காதலனின் பிரிவால் வாடக்கூடிய தலைவி தன்னுடைய அழகும் இளமையும் வீணாகுதே அப்படின்னு வருந்தி பாடக்கூடிய ஒரு பாடலாக அது இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அதுல இந்த பசலை நோய் பற்றியெல்லாம் சில விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் படித்தேன், என்ன அப்படின்னா, குறுந்தொகை பாடல்களில் சங்க இலக்கியங்களில் எப்படி புலவர்கள் அறிவியலை எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை. குறுந்தொகை பாட்டு ஒன்று இருக்கு, மென்னுயிர் அறியா துன்னரும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். மண்ணுயிர் அறியா துன்னரும் பொதியில் சூருடை அடுக்கத்து ஆரம் கடுப்ப அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இதுல ஒரு அறிவியல் உண்மை வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அலங்கு வெயில் பொதிந்த தாமரை உள்ளகத்தண்ட சிறு வெம்மையளி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தாமரை மலர் பகல் நேரத்துல சூரிய ஒளியை பெற்று அதை வந்து தன்னகத்தை அப்படியே உள்ளடக்கி வச்சு கொள்ளுமாம். இது எதற்காக அப்படின்னா, வண்டுகள் தேனையை அருந்து வரும்போது அது கொஞ்சம் அப்படியே கதகதப்பாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இயற்கை உருவாக்கிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. தாமரை மலர் வெப்பத்தை உறிஞ்சி அதுக்குள்ளே வச்சு கொள்ளும் அப்படிங்கிற விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? நான் கேள்விப்படலை, இங்கேயும் படிக்கவும் இல்லை. ஆனால் இந்த சங்க இலக்கிய பாடலில் அந்த விஷயத்தை புலவர் ஒருவர் வந்து எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான விஷயமா இருக்கு இல்லையா? சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து காற்று வீசும் பாட்டு வருது, நேரம் படத்துல இருந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு, கேட்டுட்டு வாங்க நாம தொடர்ந்து பேசலாம். இது ழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
2: சுட சுட
1: புத்தம் புது பாட்டு.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: Tamil FM.
0: Tamil FM. We'll be back after a short commercial break.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

வளாவு அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்த கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க பயன்படுத்துறது உண்டா வளாவுறது அப்படின்னு? அதாவது தண்ணி வந்து கொதிக்க கொதிக்க இருக்கும் போது அதை கொஞ்சம் மற்ற இன்னும் கொஞ்சம் குளிர் தண்ணியை சேர்த்து கலக்கிறது, அது வந்து விளாவுறது அப்படின்னு நாம இலங்கையில குறிப்பா மலையகத்துல வந்து எங்க வீட்டில எல்லாம் நாங்க அந்த ஒரு சொல்லை வந்து பயன்படுத்துவோம். இது பற்றி ஒரு ஆசிரியர் ஒரு பதிவு போட்டிருக்கார். இந்த விளாவு அப்படிங்கிற அந்த சொல் இத்தனை காலமாக நாம காப்பாற்றி வந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லா இருக்கு. ஏன் அப்படின்னா, இது வந்து கிமு 7ஆம் நூற்றாண்டு காலத்துல எழுதப்பட்ட இறையனார் களவியல் உரையிலேயே இந்த ஒரு சொல் ஒரு பாடல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா

0: தொடங்கி 28 வரைக்குமே வந்து நமக்கு வயசு எப்படி போகுது அப்படின்னே தெரியாது. அதுக்கப்புறமா அந்த 28 to 29, 29 to 30 இந்த வயசு எப்படி ஓடுது, அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு நீண்ட வருஷமா இருக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா. அந்த பெயர்ல ஒரு படம் வெளியாகி இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து 5ஆம் தேதி அந்த படம் வர்றதா சொல்லியிருக்காங்க. நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த படத்தை பாக்குறதுக்காக. ஏன்னா அந்த படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே அத்தனை அழகா இருக்கு. இப்போ பொல்லாத ஆசைகள் உன்னோடு அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. அதுக்கப்புறம் பூ பாடல் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. ஷான் ரால்டன் இசையில வந்து எல்லா பாடலுமே ரொம்ப அருமையா இருக்கு. எனவே அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். யார் இது?
1: இளஞ்செழியன் மேடம்.
0: இளஞ்செழியன்.
1: ஆமா மேடம்.
0: ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பேசுறோம் நினைக்கிறேன். சொல்லுங்க இளஞ்செழியன்.
1: தஞ்சாவூர் மேடம்.
0: தஞ்சாவூரா?
1: மதுரை. மதுரை.
0: மதுரை. மதுரை. சிறப்பு சிறப்பு. சொல்லுங்க, இந்த விழா விழா வருது அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல் வந்து
1: வெஞ்சனம். வெஞ்சனம்னா பொரியல் கூட்டு கறி எதுவா இருந்தாலும், அதாவது கறி வறுத்தா கூட கறி வறுத்த கறி வைங்க சொல்ல மாட்டோம். அம்மா வெஞ்சனம் வைங்க அப்படின்னு சொல்லுவோம்.
0: சரி சரி.
1: சாப்பிடறதுக்கு சைடு சார்.
0: வெஞ்சினம் அப்படின்னா வேற ஒரு பொருள் இருக்கு இல்லையா? வெஞ்சினம் அப்படின்னா சினம் அப்படின்னா கோபம். ஆமா. ஆனா இது இந்த வெஞ்சனம் அப்படிங்கறது நல்லா இருக்கு.
1: ஆனா வெஞ்சன வைன்னு சொல்லுவோம் நாங்க சாப்பிடறப்ப சைடு காலி ஆயிடுச்சுன்னா.
0: தொடர்ந்து பேசலாம். முழுமதி பாட்டு வருது ஜோதா அக்பர் படத்துல இருந்து. அதுக்கப்புறமா கோல்டன் சாங் ஆஃப் தி ஆர்ல பிரிவு ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று. என்ன ஒரு பாட்டு பிரியாத வரம் வேண்டும் படத்துல இருந்து. இளவயசுல, இப்ப இளவயசா இல்லையா அப்படின்னு யோசிக்காதீங்க. கொஞ்சம் இளவயசுல கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பாட்டு வந்து ரொம்ப பிரபலமா இருந்தது. நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டும் வருது, கேட்டுட்டு வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியோட.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
7: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கான நேரம் வந்தாச்சு இல்லையா? அப்போ மனசு தொட்டமட்டில பாட்டு கொடுக்கலாமா? அழைப்பிடுங்க 8109400 என்ற எண்ணுக்கு. வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க? ஓகே சுடலிராஜ், என்ன பாட்டு வேணும்? ஓகே, மாலையில் யாரோ. சரி, அந்த பாட்டு உங்களுக்காக வருது. சரியா, நன்றி. சாப்பிட்டு சாப்பிட்டேன்,
1: நீங்க?
0: சரி, ஓகே, நன்றி சுடலிராஜ். சரி, மாலையில் யாரோ மனதோடு பேச அந்த பாட்டு வருது. ஸ்வர்ணலதா அவர்களோட குரல்ல ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பாட்டு. எல்லாரும் அந்த பாட்டு கேட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்றைய நிகழ்ச்சி இதோட நிறைவுக்கு வருது. மீண்டும் நாளை உங்களை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu. Manasu thottamittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda Prime Spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் உட்பட குவைத்தை இலக்காக கொண்ட ஈரானின் பயங்கரவாத தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இந்த தாக்குதல்களில் ஒருவர் உயிரிழந்ததுடன் முனைய கட்டிடத்துக்கு பெரும் பொருள் சேதமும் பலருக்கு காயங்களும் ஏற்பட்டன. இந்த பயங்கரவாத தாக்குதல்கள் குவைத்தின் இறையாண்மையை அப்பட்டமாக மீறுவதாகவும் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் அதன் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் முக்கிய குடிமக்கள் வசதிகளின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகவும் அமைகின்றன என்று அமீரக வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மேலும் குவைத் அரசு தனது பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் அமீரகம் தனது முழுமையான ஆதரவை தெரிவிப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2: உலக செய்திகள்.
3: பஹ்ரைன் மீது ஈரான் நடத்திய தீங்கிழைக்கும் தாக்குதல்களை குவைத்தின் வெளியுறவு அமைச்சகம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது சர்வதேச சட்டத்தை அப்பட்டமாக மீறுவதாகவும் பிராந்தியத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாகவும் உள்ள ஓர் அபாயகரமான பதற்ற அதிகரிப்பாகும் என்றும் குவைத் தெரிவித்துள்ளது. இந்த ஆக்கிரமிப்பு நடைமுறைகளை குவைத் திட்டவட்டமாக நிராகரிப்பதாக அமைச்சகம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. அவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டியதன் அவசியத்தையும் பிராந்தியத்தில் மேலும் பதற்றம் மற்றும் நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: டெல்லியில் நேரம் போதாமையினால் முதல்வர் விஜய் காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்கவில்லை என்று கிரிஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். கோவாவுக்கு வரும்படி முதல்வருக்கு அழைப்பு விடுத்துள்ளோம் என்றும் அவர் செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்தார். அதிமுக மாவட்ட அலுவலக சாவையை பெருந்தன்மையுடன் ஒப்படைத்துள்ளோம் என அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்தபோது பத்திரிகையின் பரபரப்புக்கும் ஊகங்களுக்கும் என்னால் எந்த செய்தியையும் சொல்ல முடியாது என்றார். தாம் விராலிமலை சட்டப்பேரவை தொகுதியில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல சென்றிருந்ததாகவும் அப்போது ஒன்றிய கழக செயலாளர்கள் மாநில கட்சியின் பொறுப்பாளர்கள் வழங்கப் போல தம்மை சந்திக்க வந்ததாகவும் அவர் கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
3: கர்நாடக துணை முதல்வராக டி கே சிவகுமார் பதவியேற்றார். ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். கர்நாடக துணை முதல்வராக ஜி பரமேஸ்வரா பதவியேற்றார். 2023 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற நிலையில் முதல்வராக சித்தராமையா பதவியேற்றார். தேர்தல் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்த டி கே சிவகுமார் மிகுதி 2.5 வருடங்கள் முதல்வராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் சித்தராமையா பதவியை ராஜினாமா செய்த நிலையில் டி கே சிவகுமார் இன்று முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார்.
2: இலங்கை செய்திகள்.
3: இலங்கையின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்ற கட்டமைப்பின் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கு எடுக்கப்பட உள்ளதாக கூறப்படும் நடவடிக்கைகள் குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளது. இந்த தருணத்தில் நீதிமன்றங்களில் தற்போது சேவையாற்றி வரும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதானது நீதிமன்றத்தின் சுதந்திரத்தில் செல்வாக்கு செலுத்துவதற்கு மேற்கொள்ளப்படும் ஒரு வெளிப்படையான முயற்சியாகவே பொதுமக்கள் கருதக்கூடும் என அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர்.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Dhanya Group of Companies since 1982.
2: Weather update
1: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அல்குவா மற்றும் கசியூரா ஓதாய்தி பகுதிகளில் 47 டிகிரி செல்சியஸில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரக்னாவில் 20 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா உமல் குவைன் மற்றும் அல் ஃபுஜைராவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
4: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
5: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
6: With Raja.
5: Stay tuned.

0: விளையாடு பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: One hour of non-stop Raja hits. Rock with Raja.

0: समझे कैसे बोलेगा तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर यस सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spotல plot book பண்ணுங்க. You are back.
2: 1 hour of non-stop Raja hits.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ், ஹோட்டல், டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது, நானும், என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: We'll be back after a short commercial break.
0: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
4: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
0: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
4: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.

0: 9 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்டை புக் பண்ணுங்க.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: ராக் வித் ராஜா.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் கூட்டணி கட்சியான அகில இந்திய காங்கிரசுக்கு ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக வெற்றி கழகம் அறிவித்துள்ளது. காங்கிரசுக்கு மாநிலங்களவை ஆசனம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு வழங்குவதாக முதல்வர் அறிவித்தார். தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ள ஒரு மாநிலங்களவை சீட்டை தவிக காங்கிரசுக்கு ஒதுக்கியுள்ளது. அதிமுகவின் சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வெற்றிடம் ஏற்பட்டது. டெல்லியில் உணவு விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்தது. விபத்தில் பலியானவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அதிகாரிகள் வழங்குவார்கள் என்றும் பதிவிட்டுள்ளார். பிரதமர் தேசிய நிவாரண நிதியில் இருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் ஹொரண வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் வைப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சுமார் 30.5 மில்லியன் ரூபாய் பணத்தை நபர் ஒருவர் கொள்ளையடித்து தப்பியோடியுள்ளார். இச்சம்பவம் குறித்து ஹொரணை போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். கொள்ளையடித்த நபர் தொடர்பிலான தகவல்களை சேகரிப்பதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஹிஜ்ரி புத்தாண்டு 1448 முன்னிட்டு ஜூன் 15 திங்கட்கிழமை அரசு விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 15ஆம் தேதி திங்கட்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினருக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் வள ஆணையம் மற்றும் மனிதவளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் இணைந்து வெளியிட்டுள்ளன. ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை ஒரு நாள் விடுமுறையாக இருக்கும் நிலையில் பணிகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் வழக்கம் போல மீண்டும் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
2: ஆசிய பங்குச்சந்தைகளில் பல இன்று ஓரளவுக்கு உயர்ந்த வர்த்தகத்தை பதிவு செய்தன. ஈரான் அமெரிக்கா சண்டை நிறுத்தம் நீடிக்கும் என்ற ஐயத்தில் இந்திய பங்குச்சந்தைகள் இன்று சரிந்து வர்த்தகமாகின. இதற்கமைய சென்செக்ஸ் 303 சரிந்து 74,346 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதேவேளை நிப்டி 77.95 புள்ளிகள் சரிந்து 23,405 புள்ளிகளில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. இதனிடையே இன்று அபுதாபியின் பிரதான பங்கு விலைச்சுட்டெண் 0.5% சரிந்தது. துபாயின் பிரதான பங்கு விலைச்சுட்டெண் 0.6% சரிந்து வர்த்தகமாகியது. கத்தாரின் பிரதான பங்கு விலைச்சுட்டெண் 0.3% சரிந்தது. சவுதி அரேபியாவின் பிரதான பங்கு விலைச்சுட்டெண் இன்று 1.3% உயர்ந்த வர்த்தகத்தை பதிவு செய்தது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamar FM, Namma Radio, Namma Music. Star of the Month.
4: Singer SPB.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: புரியல
3: சொல்றதுதான். அந்த மாதிரி ஏதாச்சும் சரி அணைய போற வழக்கு தானே பிரகாசமா அறியும் தெரியும். எல்லாத்துக்கும் மீனிங் எதிர்பார்க்காத, சும்மா சொல்ற அதெல்லாம்.
2: அணைய போற வழக்கு பிரகாசமா அறியும்.
3: நீ ஏதாவது சரி, நான் சும்மா உட்காந்துருந்தேன், என்னை கூப்பிட்டு என்ன எனக்கு ஏதாவது தத்துவம் சொல்லு அப்படின்னா, சரி ஏதோ தோணதான் சொன்னேன், அதனால ஆராயக்கூடாது, அனுபவிக்கணும்.
2: சரி
3: சரி, இப்ப என்ன அதான் என்ன பாலிஷா வந்திருக்கேன், என்ன மேட்ரு என்ன சொல்லு, ஏதாவது ஏதாவது பண்ண, ஏதாவது ஷூட் ஏதாவது பண்ணிட்டு வந்தியா, போட்டோ ஏதாவது எடுத்துட்டு
2: வந்தியா? நான் மேக்கப் போட்டிருக்கேன் அவ்வளவுதான்,
3: அதான பார்த்தேன்,
2: வேற எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து என் ஸ்கின்லாம் வந்து டல் ஆயிடுச்சுன்னு இப்பதான் ஃபீல் பண்றேன். இன்னைக்கு
3: எல்லாம் லக்ஸ் சோப் விளம்பரத்துக்கு வர மாதிரி வந்திருக்கீங்க இன்னைக்கு, கவுன்லாம் போட்டு. என் வீட்டுல லக்ஸ், உங்க வீட்லயுமா? அது
2: என் வீட்டுல லக்ஸ்.
3: நீ பழைய லக்ஸ் சோப் விளம்பரம் பாத்திருக்கியா?
2: நான் ஏமாந்து போயிருக்கேன், ஒரு பர்பிள் கலர் சோப் ஒண்ணு, ஓகேவா? அது வந்து பிரபல மாடல் நடிச்சிருப்பாங்க.
3: என்ன
2: சோப்பு வருவாங்க பாரு, மின்னும் தக தக அந்த அட்வர்டைஸ்மென்ட்ல, அதை பார்த்துட்டு எங்க அம்மா இருக்காங்க, அந்த சோப்பு தான் வேணும்.
3: எங்க அம்மாலதான் அந்த சோப்புக்கு கட்ரினா கைப் வந்திருக்காங்க. உன்ன மாதிரி எல்லாம் பார்த்து வாங்கணும்ன்றதுனாலதான். சரி சொல்லு, லக்ஸ் நல்ல சோப்பு தானே?
2: ஐயோ கடவுளே, அது அங்கேயோ நான் நிறுத்திட்டேன், அதுக்கு மேல எதுவும் பேசலாம், விட்டுறலாம்ல.
3: ஆஃபர்ல சொல்லு. ஆனா நம்ம நம்ம வீட்டுல முக்காவாசி பேருடைய வீட்டுல அப்படின்னா ஒரு அஞ்சு சோப்பு வந்து ரெகுலரா இருக்கும், சரியா? ஹமாம், லக்ஸ், ஏன் வரேன் வரேன், லக்ஸ், சிந்தால், எல்லா தமிழ் வீட்லயுமே இருக்கும். எங்க எங்க பெரியப்பா வந்து, நான் சின்ன வயசா இருக்கும் போதுல ஒரு நாள் எங்க பெரியம்மா வீட்டுல போய் ஸ்டே பண்ணிருக்கேன். அப்போ அப்பெல்லாம் எப்படி ஒரே சோப்புலதான் குடும்பமே குளிக்கும், அதெல்லாம் இருந்திருக்கல, அந்த மாதிரி இருந்துரு. நான் இங்க போறேன், நான் மட்டும் அப்படி இல்லல்ல, எல்லாருமே தானே, ஒரு குடும்பத்தோட மொத்த டிஎன்ஏவுமே அந்த சோப்புல இருக்கும். அந்த அதுவும் வந்து பழைய, அதுவும் எங்க பெரியம்மா வந்து எப்படின்னா பழைய சோப்பை வந்து தீர்ற வரைக்கும் விடவே மாட்டாங்க. அந்த சோப்புல முடியலாம் வர, யோ இப்ப யோசிச்சா இப்படி இல்லாமடா வாழ்ந்துருக்கோம் அப்படி இருக்கு எனக்கு, உண்மையாவே சொல்றேன். அண்ட் தென் அதாவது ஒரு ஒரு சோப் மட்டும் ஒரு மாதிரி, நீ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அந்த சோப்புல கசக்கிற மாதிரி இருக்குன்னா, அந்த சோப்புலாம்
2: வாய்க்குல
3: மார்கோ சோப்பு, ஏன்னா வந்து அதுல வந்து நீம் இருக்கா. எங்க பெரியப்பா இன்னைக்கு வரைக்கும் அந்த சோப்பு தான் யூஸ் பண்றாரு.
2: எங்கிட்ட ஒருத்தங்க அந்த சோப் யூஸ் பண்ணு, ஃபேஸ்ல ஆக்னியா வராதுன்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் வர யூஸ் பண்றேன்.
3: நல்ல சோப் தான் அது,
2: இருக்குல்ல, எவ்வளவு நல்ல சோப் யூஸ் பண்ணாலும் எனக்கு வர அக்னி வந்துட்டு தான்
3: இருக்கு. ரெண்டு சோப் வந்து எப்பவுமே வந்து விலை ஜாஸ்தி, சீக்கிரம் தீந்துரும். இப்ப எப்படின்னு நான் சோப்பை யூஸ் பண்றது இல்ல, இப்ப
2: நானும் சோப் பியர்ஸும் குளிக்கிறோமான்னு கேட்க போறாங்க.
3: நான் வந்து ஒரு நாளைக்கு மூணு வாட்டி பல் தேய்க்கிறேன், நாலு வாட்டி குளிக்கிறேன், அந்த மாதிரி ரெண்டு அடி குளிச்சிருவேன் நானு. பட் இருந்தாலும் பாடி லோஷன் தான்.
2: பாடி லோஷன் போட்டு குளிக்கிறீங்களா?
3: லோஷன் இல்ல, பாடி வாஷ், சாரி சாரி, எக்ஸ்ஃபாலியேட்டர், பாடி ஸ்க்ரப், இதெல்லாம் போட்டு குளிக்கிறது. என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த இந்த இந்த ஸ்கின் கேர், பாடி கேருக்கே தனியா சம்பாதிக்கணும் போல, எவ்வளவு செலவு பண்றது. அதுவும் குளிக்கும் போது பாடி ஸ்க்ரப்ன்றான், அதுக்கப்புறம் வாரத்துல ஒரு வாட்டி எக்ஸ்ஃபாலியேட்டர்ன்றான், அதுக்கப்புறம் வந்து பாடி வாஷ்ங்கிறான், ஃபேஸ் வாஷுக்கு தனியா, அது மூஞ்சிக்கு தனியா எக்ஸ்ஃபாலியேட்டர், மூஞ்சிக்கு தனியா ஃபேஸ் ஸ்க்ரப்.
2: இந்த இந்த பாடி ஸ்க்ரப் எல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, வாரம் ஒரு முறை, மாசத்துக்கு ஒரு வாரம் மட்டும்.
3: ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்களா, தலைக்கு பார்த்தா வாரம், தலைக்கு வந்து மூணு விதமான ஷாம்பு, ஒரு ஆன்டி டாண்ட்ரஃப் ஷாம்பு, ஒரு வந்து பாரபின் ஃப்ரீ ஷாம்பு, அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனர். அந்த கண்டிஷனர் வந்து
2: கண்டிஷனர் ஷாம்பு, அப்புறம் லீவ் இன் கண்டிஷனர், அதுக்கப்புறம் சீரம்.
3: முதல்ல ஷாம்பு, அப்புறம் கண்டிஷனர், அப்புறம்
2: ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கண்டிஷனர் தென் ஷாம்பு. அது
3: பாரு, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னடானா வந்து வைட்டமின் சி டோனர் போடுங்கிறான், அதுக்கப்புறம் வந்து
2: வைட்டமின் சி டோனர் டெய்லி போடக்கூடாது.
3: நான் வாரத்துல ஒரு நாள் போடணும்,
2: ரெண்டு நாள் போடுவேன். ஹைலூரானிக்கும் வாரத்துல ஒரு நாள் தான்
3: போடணும். ஹைலூரானிக் நைட் போடணும்,
2: நைட் போடணும், வாரத்துல ஒரு நாள் தான் போடணும்.
3: ஹைலூரானிக் போடுறதுக்கு முன்னாடி
2: செலவு
3: பண்ண வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் வேணும். இப்ப இன் ஜெனரல் என்கிட்ட யாராவது சொன்னாங்க இவ்வளவு செலவு பண்ணுமா அப்படின்னா, ஆனா ஒரே ஒரு நான் தான் யார்ட்டையும் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீ பிறந்து சாகுற வரைக்கும் இந்த தோல் உங்ககிட்ட தானே இருக்கு, அப்படி அதுக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். உண்மைதானே? எனக்கு கரெக்ட் தானே? அது
2: கரெக்ட் தானே?
3: எல்லாமே வேற எல்லாமே வந்து மண்டையில முடி கூட கொட்டலாம், பேல்ட் ஆகலாம், எல்லாம் வந்து நம்ம லைட்டா உடம்புடைய ஷேப் அப்ப மேல கீழே மாறலாம். பட் இருந்தாலும் ஸ்கின் ஸ்கின் ரைட், அண்ட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் இட். அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு மாய்ஸ்சரைசரும் ஒரு SPF 50 பிளஸ் இருக்கிற சன்ஸ்கிரீனை வாங்கி வைங்க, பியர் சோப் போட்டு குளிங்க.
2: ஆண்களாக இருந்தாலும் நான் சொல்றேன், சன்ஸ்கிரீன் இஸ் மஸ்ட்.
3: இல்ல எல்லாத்துக்கும் தான்,
2: ஏஜ் ஆகுது, ஸ்கின் வந்து ஏஜ் ஆகுது, ரிங்கிள்ஸ் வருது, நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா நீங்க சன்ஸ்கிரீன் பயன்படுத்தல, மாய்ஸ்சரைசர் பயன்படுத்தல.
3: நிறைய பசங்க வந்து இப்ப இதெல்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்றதெல்லாம் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் நினைச்சிட்டு
2: இருக்காங்க.
3: இல்ல, காமன், உடம்புல யாருக்கெல்லாம் தோல் இருக்கோ எல்லாத்துக்குமே இது முக்கியம். அவ்வளவுதான், கிளம்புறேன்.
2: ஓகே. UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae. அபுதாபியில வந்து இப்போ வந்து AI powered smart parking கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் மூலமாக வந்து பார்க்கிங் செஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி அது வந்து டெய்லி தேவையான அமௌண்ட் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலாகவே டார்பில் வந்து மேனுவல் ஆக்ஷன் இல்லாமல் காசு கட்ட முடியும். இதை வந்து அபுதாபியில் கொண்டு வந்திருக்காங்க. நோ SMS, நோ டிக்கெட்ஸ். UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. So பாட்டு கேட்டு வாங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா, only on 89.4 தமிழ் FM. Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: கருணாநிதி அவர்களுக்கு பிறந்தநாள் அப்படிங்கிறனால அவருக்கு பிறந்தநாள் சொல்லணும். இன்னைக்கு நம்மளோட அவர் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய தமிழக அரசியல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு மிக பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய ஆட்சி காலத்தில் அதிகமான விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்காமல் போனதுக்கும், அதாவது ப்ரைம் டைம் ஆஃப் ஆட்சி காலத்தில் வந்து என்னெல்லாம் அவர் பண்ணாருங்கிறத பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷன் கிடையாது. ஆனால் என் பாட்டி சொன்ன விஷயம் இருக்குது. டீச்சர்ஸ்க்கு நிறைய பண்ணியிருக்கிறாங்க. படிப்பு கல்வி வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத திராவிட கட்சிகள் வந்து தமிழகத்தில் அதிகமாக கொண்டு வந்தாங்க. அந்த திராவிட கட்சிகளுடைய ஸ்ட்ராங் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் எஜுகேஷன், என்ன விஷயங்கள் மனுஷனுக்கு கிடைக்கதோ இல்லையோ, சாப்பாடும் கல்வியும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு இருக்குது. அந்த வகையில் தான் வந்துட்டு நான் எங்கள் பாட்டி சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டு கேட்டு ஓ ஐ ஸ்டார்டட் நோயிங் அபவுட் தெம் அண்ட் தென் ஓன்லி நான் அப்படி தான் ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க ஆரம்பித்த ஒரு காலம் இருக்குது. ஸோ எஸ், ஸோ அதனால் ஐ டேக் திஸ் மூமெண்ட் டு விஷ் ஹிம் ஹாப்பி பர்த்டே. ஸோ எஸ், என்றைக்குமே மறக்காமல் நம்மளுடைய நினைவுகளை இருப்பாங்க. நான் ஒரு ஒரு முறை வந்து பார்த்துருக்கேன், நான் வந்து ப்ரெஸ்ஸில் இருந்த டைமில், அது வந்து ஆல்மோஸ்ட் அவர் மறைவுக்கு கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் ப்ரெஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டைமில். ஸோ அந்த டைமில் அவருடைய ஒரு டெக்னிக் இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரெஸ் பீப்புளெலாம் சொல்லுவாங்க. அண்ட் அவருக்கு கொஞ்சம் கேட்குற திறமையும் குறைய ஆரம்பிச்சிருச்சு அந்த டைமில். அப்போல்லாம் நான் வந்து எனக்கு அவரை பக்கத்தில் பார்க்குறதே பெரிய விஷயம். ரெண்டு மறைந்த மிகப்பெரிய தலைவர்களையும் நான் நேரில் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் கருணாநிதி அவர்கள். கருணாநிதி அவர்களை வந்து நேரில் பார்க்கும்போது ரொம்ப பக்கத்தில் நான் பார்த்தேன். கலைஞர் அறிவாலயத்தில் தான் நான் பார்க்குறேன். ரொம்ப பக்கத்தில் அவர் அவருடைய சேரில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ஒரு ப்ரெஸ் வந்து ஏதோ கேட்குறாங்க. கேட்கும்போது ஆனார், அப்போ வந்து நீ தெரிஞ்சுட்டே அவர் இதே வேலையை தான் பண்ணுவார் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னா ரொம்ப சத்தமாக என்ன அப்படின்னு கேட்பார். ஸோ ப்ரெஸ் பீப்புள் வந்து கொஞ்சம் பயந்துருவாங்க, நம்ம தப்பாக எதுவும் கேள்வி கேட்டுட்டோமோ அப்படின்னு. சில அவர் வந்து ரொம்ப ரீசெண்ட் டைமில், அதாவது அவருடைய சின்ன வயசில் அவர் பண்ணாத ஒரு சின்ன ஒரு ட்ரிக் தான், டெக்னிக் தான் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையெல்லாம் எனக்கு தெரியாது, அங்கேருந்து ப்ரெஸ் சொன்னாங்க. பட் அந்த டைமில் உண்மையிலேயே அவருக்கு கொஞ்சம் செவித்திறன் குறைஞ்சி போச்சு. ஸோ எஸ், ஐ மெட் தெம், நான் பார்த்துருக்கேன், ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கேங்கிற ஒரு பெருமையும் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ பாட்டு வருது ஃப்ரெஷ்ஷாக, ஒரு பாட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும். தெரியல, நம்ம தம்பி ரெண்டு பாட்டு இப்போ மேலே மூணு பாட்டு வச்சுருக்கிறது, இந்த இடத்துல எல்லாம் தூக்கிட்டு உங்களுக்காக இந்த ஃப்ரெஷ் சாங்கை ப்ளே பண்ண போகிறது. ஆர்ஜனவே தான் 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.
1: Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 054-767-3111. Brought to you by
5: Anathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges ne innum yeralamana offers.
6: Master, சூட ஒரு பாட்டு.
7: Coming.
6: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. We'll be back after a short commercial break.
1: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: வெல்கம் பேக். தாமதமாக வந்தாலும் நீதி கிடைத்தது. வாவ். ஸோ 2016 போட்ட வழக்குக்கு இப்போதான் தீர்வு கிடைச்சிருக்கு அப்பாவுக்கு 10 வருஷம் கழிச்சு. வெல்கம் பேக் ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுனவே. தான் ஒன்லி 89.4 தமிழ் எஃப்எம் யூஐஸ் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். சரி, இந்த பக்கம் வரலாமா? இன்னைக்கு வந்து உலக பைசைக்கிள் தினம். நம்மளுடைய முதல் வாகனம், நம்ம ஓட்டின ஒரு முதல் வாகனம் அப்படின்னா அது சைக்கிள் தான். இன்னைக்கும் குழந்தைங்க தே ஸ்டார்ட் driving through cycle and we have luxury bikes, car, ellame irundalum nama veettu kulandhigalukku nama modhalla vaangi kudukkira cycle da. So angirna nammude step start aagudhu, nama thaniya seyalpada aarambikkirade angirnda da start aagudhu. நிறைய பேருக்கு வந்து அந்த சைக்கிளே ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கு. அந்த வகையில் என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்கும்போது ஐ மோர் பிளெஸ்ட், ஐ ஹவ் மோர் கிராட்டிடியூட் டுவர்ட்ஸ் இட். ஒரு நாள் நான் ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு வரும்போது எங்கள் வீட்டில் ஒரு சைக்கிள் இருந்தது. நான் நல்லா ரொம்ப சின்ன வயசுலேயே சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கசினோட சைக்கிள் வாங்கி அதை வந்து அவங்க கொடுத்தாங்க. அந்த சைக்கிளில் ப்ராப்பராக பிரேக்லாம் இருக்காது. அப்போனா அதை ஓட்டி அப்பப்போ விழுந்து வாருவேன். எங்கள் அப்பா பொறுத்த வரைக்கும் விழுந்தெல்லாம் அடி வாங்கினாலாம் சொல்லுவார், விழுந்து வாரி தான் கற்றுக்க முடியும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லுவார். 2 தடவை பைக் ஆக்சிடென்ட் அப்பயும் அப்படி தான் சொன்னார், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைக் போனால் போது பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். தட் கைண்ட் ஆஃப் பர்சன் மை டேட். அப்போ சைக்கிள் வந்து இந்த மாதிரி நான் ஓட்டுறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் நான் வீட்டுக்கு வரேன். 5th grade or 6th grade படிக்கிற டைமில் ஸ்கூல் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் திருப்பி பாரு அப்படின்னா, திரும்பி பார்த்தா ஒரு சைக்கிள், லேடி பேர்ட். லேடி பேர்ட் அந்த டைம்லலாம் வந்து சாமா ட்ரெண்டில் இருக்கிற ஒரு சைக்கிள், புத்தம் புது சைக்கிள். ஐ ஸ்டில் ரிமெம்பர், என் கண்ணு முன்னாடி அந்த காட்சி இருக்குது. ஏரியா மொத்தம் நம்ம தான் சீன். ஏரியா மொத்தம் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு போய் ஒரு கெத்து காட்டின ஒரு டே. அது எனக்கு இன்னும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பத்திரமாக ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன் அந்த சைக்கிள். பட் அந்த பொருள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் தான் நான் ஒருத்தங்களுக்கு கொடுத்தேன். ஏன்னா நான் பார்த்துக்கவே இல்லை, எனக்கு அது கேட்காம கிடச்சதுனாலையும் என்னமோ தெரியல, நான் எதிர்பார்க்காம அது கிடச்சி நான் நல்லா ஓட்டுவேன். அதனால் எங்கள் அப்பா அதை வாங்கி கொடுத்தாரு, அதுக்கு ஒரு ஆசை வாங்கி கொடுத்தாரு. பட் அது அந்த இனிஷியல் டைமில் அதை வச்சு நான் பாதுகாத்தது மாதிரி அதுக்கப்புறம்லாம் நான் பெருசாக பாதுகாத்துக்கலை. இப்போ யோசிக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இந்த மாதிரி எத்தனை விஷயங்களை வந்து நம்ம கேட்காம கிடச்சதுனால அதனுடைய அருமை தெரியாமல் பாதுகாக்காமல் விட்டுருக்கேன்லாம் யோசிக்கிறேன். பட் எத்தனையோ பேருக்கு அந்த சைக்கிளே ஒரு பெரிய கனவாக இருந்திருக்கும், ஐ ரிமெம்பர். ஸோ இந்த டைமில் நீங்களும் உங்களுடைய சைக்கிள் டைம் வந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்காக சரட்டு வண்டி வருது, சைக்கிள் வரல, சரட்டு வண்டி பாட்டு தான் வருது. ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பாக்க, நிதி தலைவர் CEO பாக்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: பொன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
2: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Near innum yeralamana offers. வெல்கம் பேக் ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன் வேதன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஏ இஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். கால் பண்ணுங்க 800-8940. என்ன பாட்டு வேணும்? அப்போ வந்து மனசுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் வந்து ரேடியோவில் ஓடிட்டே இருக்கு. இருந்தாலும் நமக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி ஒரு பாட்டு மைண்டில் ஓடிட்டு இருக்கோம்ல, அது என்ன பாட்டு? அந்த பாட்டு கேட்கறதுக்கு நீங்க இப்போ கால் பண்ணீங்கன்னா உடனே நான் அட்டன் பண்ணிடுவேன். திஸ் இஸ் யுவர் அர்ஜுன் வேதா. ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கு. எவ்வளோ
3: சின்ன
2: வயசுல பாய கொஞ்சம் மூடுறியா அப்படினு சொல்வாங்க.
3: அண்ணன்
2: தான் நைட் ஷோ பண்றாரே. என்ன பண்றீங்க அபுதாபில?
3: எனக்கு
2: எப்படி தெரியும்?
3: எனக்கு தெரியும்
2: 5 மணிக்கு பிறகு வெல்கம் பேக் அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதன் 89.4 தமிழ் எஃப்எம் யூ இஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts authorized dealers of Toyota Lexus Nissan Mitsubishi and Isuzu
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்
1: அமீரக செய்திகள்
2: குவைத் பஹ்ரைன் மீதான தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கண்டித்துள்ளது குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் ஈரானின் தாக்குதல்களை வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான கட்டமைப்புகள் மற்றும் சிவில் இலக்குகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆபத்தான மற்றும் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பதற்ற அதிகரிப்பு என வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் பொதுச் செயலாளர் ஜாசம் முகமது அல் புடைவி இந்த தாக்குதல்கள் வளைகுடா உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் இறையாண்மையை குறிவைக்கும் நிராகரிக்கப்பட்ட விரோத கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுவதில் ஈரான் ஆட்சி உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார் குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர் இந்தியர் என்பது தெரியவந்துள்ளது குவைத் விமான நிலையம் மீதான தாக்குதலின் போது இந்திய பயணி ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஈரான் ஏவிய 13 ஏவுகணைகள் 17 ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டதாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலும் ஈரானிய தாக்குதல்களில் 4 இடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அன்னாரின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது உயிரிழந்தவரின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது மேலும் காயமடைந்தவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இதனிடையே குவைத் மீதான தாக்குதலுக்கு ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை உரிமை கோரியுள்ளது ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதத்திலேயே குவைத் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது மேலும் பஹ்ரைன் அலி அல் சாலிம் விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்காவின் ஃபிஃப்த் ஃபிளீட்டின் தலைமையகம் என்பன தாக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது
1: தமிழக செய்திகள்
2: சென்னை கோட்டையில் இருப்பது தலைமைச் செயலகமா அல்லது தாவிகா அலுவலகமா என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் மாநிலங்களவை எம்பி சீட்டு தொடர்பாக பேச்சு நடத்தியதற்கு வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார் காலியாக உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு ஒதுக்கியது தாவிகாவின் விருப்பம் என்று தெரிவித்த வானதி சீனிவாசன் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து கிரிஷ் சோடங்கர் கூட்டணி பேரம் பேசியுள்ளார் என்று குற்றம் சுமத்தியுள்ளார் ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் ஆதர் அர்ஜுனாவை சந்தித்து தாவிகாவில் இணைந்து கொண்டனர் இந்நிலையில் தலைமைச் செயலகமா அல்லது தாவிகா அலுவலகமா கோட்டையில் இருக்கின்றது என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார்
1: இந்திய செய்திகள்
2: மேற்கு வங்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு ரிதப்பிரதா உரிமை கோரியுள்ளார் இதனால் முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 58 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் சபாநாயகருக்கு ரிதப்பிரதா கடிதம் அளித்துள்ளார் மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு 58 எம்எல்ஏக்களின் ஆதரவுடன் கூடிய கடிதத்தை சபாநாயகர் ரதீந்திர போஸிடம் ரிதப்பிரதா பானர்ஜி வழங்கியுள்ளார் இதன் மூலம் மம்தா பானர்ஜிக்கு நெருக்கடி முற்றியுள்ளது
1: இலங்கை செய்திகள்
2: இலங்கையின் பொது திரை சேரியின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளராக பணியாற்றிய ரங்க ராஜபக்சவின் மரணம் அவர் தனக்குத்தானே ஏற்படுத்திக் கொண்ட வெட்டுக்காயங்கள் காரணமாகவே நிகழ்ந்துள்ளது என்று நால்வரடங்கிய குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாக சட்ட மருத்துவ அதிகாரி குழுவின் தலைவர் விசேட சட்ட மருத்துவ அதிகாரி இலங்கரத்ன பண்டார இன்று நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவித்தார் நிதி அமைச்சுக்கு சொந்தமான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ரங்க ராஜபக்ச பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து சில தினங்களின் பின்னர் அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் அவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர்
1: செய்தி சுருக்கம்
3: was brought to you by Dhanya Group of Companies since 1982.
4: Weather update.
3: Brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. இன்று அல்குவா, கசியூரா மற்றும் ஓதாயத் பகுதிகளில் 47 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ராக்னாவில் 20 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. ராசல்கைமாவில் 43 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா, உமல்குவைன் மற்றும் அல்ஃபுஜைராவில் 41 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபி மற்றும் துபாயில் இன்று 39 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 36 டிகிரி செல்சியஸிலும் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: நினைக்கல, அதுவும் தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேட்பீங்க, கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க.

0: உன்னை போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: நீங்க வந்தாச்சு, நாங்களும் வந்தாச்சு, நானும் வந்தாச்சு. அண்ட் எஸ், நான் இன்னைக்கு இப்போ ஒரு வீடியோ நான் பார்த்தேன், ஊர்வசி மேமுடைய ஒரு இன்டர்வியூஸ். ஊர்வசி தெரியும் ஆக்ட்ரஸ், அவங்க ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்காங்க. நாம ஒருத்தங்களை ரொம்ப விளையாட்டாக சில வார்த்தைகள் சொல்லி கேலி பண்ணிடுறோம். இப்போ குண்டா இருக்கிறாங்க, அல்லது அவங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிறாங்க, என்னப்பா முடியலாம் கொட்டி போச்சா. ஸோ லைக் நம்ம ரொம்ப அசாதாரணமாக, ரொம்ப சாதாரணமாக சில வார்த்தைகளை ஜோக் அப்படிங்கிற பேரில் பயன்படுத்திட்டு போயிடுறோம். யாரோ ஒருத்தங்க நம்மளை அந்த மாதிரி பேசும்போது நமக்கு எவ்வளோ வலிக்கும். அந்த ஒரு சின்ன விஷயம் நம்மளை ஒரு பயங்கரமாக காயப்படுத்தும். நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும், அந்த வார்த்தை இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. உண்மையிலேயுமே அவங்க எந்த இன்டென்ஷன்லுமே சொல்லியிருக்க மாட்டாங்க சில நேரம், ஆனால் மனசில் அது ஓடிட்டே இருந்திருக்கும். அதே மாதிரி நாம் யாருக்கெல்லாம் என்ன மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருப்போம்னு நாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஸோ வார்த்தைகள் பயன்படுத்தும் போது எவ்வளோ எவ்வளோக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா நம்மக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை அளக்கிறது வந்து சாலைகளோ அல்லது அந்த கிலோமீட்டர்ஸோ கிடையாது, வார்த்தைகள் தான். சில நேரம் சில பேர்கிட்டருந்து நம்ம டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான காரணம், சில பேர் நம்மக்கிட்டேருந்து டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான காரணம் நம்ம பயன்படுத்திய ஒரு வார்த்தை, அன்னைக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் பேசிய ஒரு வார்த்தை. எத்தனையோ நேரங்களில் என்னையும் சில வார்த்தைகள் இன்றைக்கும் என் மைண்டில் ஓடிட்டு காயப்படுத்திகிட்டு இருக்கு. சின்ன வயசில் நான் ரொம்ப குண்டாக இருப்பேன். அப்போது சுற்றி இருக்கக்கூடியவங்க, எங்கள் அத்தையெல்லாம் வந்து உனக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் செட் ஆகாது, நீ ரொம்ப குண்டாக இருக்க, நீ வந்து ஜீன்ஸ் எல்லாம் போட முடியாது, நீ சல்வார் போட்டுக்க அப்படின்லாம் சொல்லும்போதெல்லாம் எனக்கு வலிச்சிருக்கு. ஒரு நாளெல்லாம் வந்து நான் வந்து உட்காந்து அழுதுருக்கேன், என்னை எப்படியாவது ஒல்லியாக்கிருக்கடவுளே அப்படின்னு இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசுக்குள்ள உங்களை சின்ன வயசுலையோ இப்பயோ ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று ஓடிட்டே இருக்குல்ல, திஸ் பர்டிகுலர் திங் அபவுட் யூ இன்னும் மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னா அது என்ன? அந்த வார்த்தை யார் சொன்ன வார்த்தை, யார் சொன்ன சில விஷயம் உங்கள் மைண்டில் இன்றைக்கும் ஒரு வடுவாக ஒரு காயமாக ஓடிட்டுருக்கு, நீங்கள் அதுலேருந்து கடந்து வந்துட்டீங்க, நீங்கள் யுவர் வே மெச்சார்டு, நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுறீங்க, ஸ்ட்ராங் எனஃப் அண்ட் எவ்ரி திங், பட் ஸ்டில் அது உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கு. அவங்க அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு குத்தி காட்டின வார்த்தை, சாதாரணமாக சொல்லியிருக்கலாம், சில பேர் குத்தட்டும் நல்லாவே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம், பட் ஸ்டில் இட் ரன்ஸ் யோர் மைண்ட்னா அது எதை பற்றி? உங்களுடைய அங்கே அடையாளங்கள் பற்றியாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் பற்றி இருக்கலாம், உங்கள் படிப்பு பற்றி இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி இருக்கலாம், எதை பற்றி வேணால் இருக்கலாம். பட் சாதாரணமாக அவங்க சொன்ன விஷயம் அல்லது அவங்க நினச்சே சொன்ன ஒரு விஷயம் இன்றைக்கும் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்குன்னா அது என்ன? கால் பண்ணி சொல்லுங்கள். 800-8940. இப்போ யூஏ அப்டேட். எதிர்பார்த்த மாதிரி இந்த மாதத்திற்கான லாங் ஹாலிடே June 15th. ஸோ அதன் அடிப்படையில் இஸ்லாமிக் ஒரு ஹிஜ்ரி கேலண்டர் வந்து லுனார் மந்த்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ புது வருடம் பிறக்க போகுது, முகரமுடைய முதல் நாளில் தான் புது வருடம் ஆரம்பமாகுது. அப்படி பார்க்கும்போது June 15th வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து June 15th மண்டே ஹாலிடே. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சாட்டர்டே சண்டே மண்டேன்னு 3 நாட்கள் உங்களுக்கு வந்து 3-day பிரேக் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இட்ஸ் அஃப்கோர்ஸ் அ லாங் ஹாலிடே, லாங் வீக்கெண்ட். ஸோ இந்த லாங் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணுங்க, அண்ட் மறக்காமல் அதுக்கப்புறம் வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back rent part varudhu ungalkaga enakaga ellarkagum varudhu. So private and public sector employees ellarku leave irukla, leave oda seidhu paattuk enjoy pannunga. Adutha varam illa indha varam poga adutha varam ungalku long break varudhu.
3: Back to back
4: adutha rendu paattu

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: இந்திய
2: பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் jewelry making charges and 40% off on diamond and precious stones jewelry rate, 40% off on 22 and 18 carat jewelry making charges and 30% discount on certified platinum jewelry ne innum yeralamana offer ungalkaga only at annathangam golden diamonds karama center dubai.

0: 5:36. Welcome back. So yes, call பண்ணுங்க 800-8940. The evening karak with me RJ Niveda only on 89.4 Tamil FM. And நாம நான் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்வி, என்ன ஒரு வார்த்தை உங்க மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு, அவங்களுக்கு அது மறந்துருக்கும். நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தவங்கள்கிட்டயும் பார்த்து பொறுமையா பேசுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தையை நீங்க அந்த நொடி மறந்துடுவீங்க. அந்த வார்த்தை உங்ககிட்ட இருந்து காணாம போயிடும். ஆனா நீங்க யாருக்கிட்ட பேசுனீங்களோ அவங்க மனசுல, அவங்களுடைய மண்டைக்குள்ள அது ஒரு மில்லியன் டைம்ஸ் ஓடிட்டே இருக்கும். சரி, இந்த குழந்தையில நான் பட்ட ஒரு சின்ன விஷயம், எனக்கு சொன்ன ஒரு விஷயம், இத்தனை வருஷம் ஆன பிறகும் என் மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கு. ஸோ லைக் இத்தனை வருஷம் ஆன பிறகும் அவங்க என்னை பத்தி சொன்ன இந்த வார்த்தை இன்னைக்கும் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு. சில நேரங்கள்ல நம்மளை விட்டு பிரேக்கப் பண்ற டைம்ல நம்மளுடைய எக்ஸ்லாம் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு போவாங்க. அதுவும் பயங்கர ஒரு வழியா கொடுக்கும். ஏன்னா அவங்க சொல்லாம கூட போயிருக்கலாமே, இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு போனாங்கன்னு கூட சம்டைம்ஸ் நமக்கு தோணும். அண்ட் அப்பா அம்மா கிட்டேருந்து இந்த வார்த்தையை நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்ற ஒரு வழி ஒரு பக்கம் சில நேரம் இருக்கும். சில நேரம் சிப்ளிங்ஸ், சில நேரம் ஒய்ஃப், சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட் தீஸ் வேர்ட்ஸ் அவங்க கிட்ட நம்ம சொல்லியிருக்க கூட மாட்டோம் இந்த மாதிரி அது வலிக்குது அப்படின்னு. பட் சம் வேர் இட் இஸ் ஆக்சுவலி பெயினிங். இன்னும் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த வார்த்தை என்ன? ஹலோ வணக்கம். ஓகே, அந்த லைன் கட் ஆயிடுச்சு. ஹலோ வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: நல்லா இருக்கு, எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா
0: சூப்பரா இருக்கீங்களா? உங்க பெயர்?
1: என் பேர் வந்து ரமேஷ், துபாயில இருக்கேன்.
0: சொல்லுங்க ரமேஷ், என்ன வார்த்தை உங்க மைண்ட்ல அப்படி ஓடிட்டு இருக்கு?
1: என்ன வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து சின்ன வயசுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரியப்பா வீடுன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அப்ப கொஞ்சம் தெரியும், அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கிடையாது, கொஞ்சம் நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அங்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பெரியப்பா வந்து அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கொஞ்சம் எல்லாமே வந்து நல்லா படிச்சு அந்த மாதிரி இருப்பாங்க. அவரு வந்து ஒரு டைம் வந்து என்னை வந்து பாத்தீங்கன்னா, நீ எல்லாம் எப்படா படிக்க வைக்க போற, உங்க அப்பா எல்லாம் உன்னை படிக்க வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து ஒரு ரொம்ப வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டாரு. அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்த்தா எனக்கு அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இப்ப வந்து நான் வந்து துபாயில வந்து ஒரு நல்ல வேலையில இருந்தாலுமே, ஃபேமிலியோட இங்க செட்டில் ஆனாலுமே வந்து அந்த வார்த்தை வந்து அவர் சொன்னது வந்து எனக்கு வந்து கஷ்டமா இருக்கும், அதை வந்து மறக்க முடியல.
0: புரியுது புரியுது. அந்த குழந்தைகிட்ட அதை சொல்லிருக்க தேவையில்லை. என்ன அது நம்ம அப்பா பத்தி?
1: ஆமா, அது வந்து எப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றது என்கிட்ட கேட்டாரு, எப்படி வந்து படிக்க வைப்பாங்க, நீலாம் படிக்க முடியுமா, படிக்க வைப்பாங்களா, இல்ல நீலாம் வந்து என்ன பண்ண போறன்னு தெரியலடா, இல்ல அப்படியே வந்து ஏதாவது விவசாயம் பாத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் சொன்னாங்களா, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. சரி ஓகே, அது என்கிட்ட நான் வந்து அப்ப 7th படிச்சிட்டு இருந்தேன் ஒரு நார்மல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அது சொன்னது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதை வந்து இப்ப ஜஸ்ட் வந்து உங்ககிட்ட வந்து கால் பண்ணி ஷேர்
0: பண்ணணும்னு. தேங்க்யூ ரமேஷ், ரொம்ப நன்றி. Thank you so much. So, yes, நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்க. 800-8940 பாட்டு வருது கேட்டுவாங்க. தி ஈவினிங் கரெக்ட்.
2: 91 போடு. 90s not out.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசி ரசிக்க விசிட் பாஷா.

0: FTR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready,
2: sir. Light.
3: Nadandadu.
4: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
4: Nadakkapovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
0: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58. கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
7: Denso's UAE's first distributor, 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்,
8: ஜெயம் பிராண்ட் ஏசிடா,
7: ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
9: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய், 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
10: Chillax song of the hour.

0: 89.4 தமிழ் FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000-க்கும் மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: உலகின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: The Evening Correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
10: Annathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திமுக வேட்பாளர் மு அப்பாவு தொடர்ந்த தேர்தல் வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இன்று தீர்ப்பளித்தார். அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றிக்கு எதிராக திமுக வேட்பாளர் அப்பாவும் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். கடந்த 10 ஆண்டுகளாக நீடித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்தது. 104 வாக்குகள் வித்தியாசத்தில் அப்பாவு வெற்றி பெற்றது மறு வாக்கு எண்ணிக்கையில் நிரூபணமாகியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுகளுக்கான எம்எல்ஏ பென்ஷனை இன்பதுரை கேட்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: பாதுகாப்பு காரணங்களால் குவைத்துக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து புறப்படும் அனைத்து விமான சேவைகளையும் ஜூன் 4 மதியம் 12 வரை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக இண்டிகோ விமான நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகள் மற்றும் பணியாளர்களின் பாதுகாப்பே முதன்மை என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இண்டிகோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் சம்பந்தப்பட்ட விமான போக்குவரத்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் கூறியுள்ளது. பாதுகாப்பான விமான இயக்க சூழ்நிலை உருவானவுடன் சேவைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் விமான நிலையத்திற்கு செல்லும் முன் தங்களது விமானத்தின் நிலையை சரிபார்க்குமாறு இண்டிகோ விமான சேவை அறிவுறுத்தியுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு கிடைத்த எந்தவொரு பணமும் இதுவரையில் செலவிடப்படவில்லை என சிரேஷ்ட உதவி கணக்காய்வாளர் நாயகம் இஎம்எஸ் ஏகநாயக்கு தெரிவித்துள்ளார். தேசிய கணக்காய்வு அலுவலகத்தின் அதிகாரிகள் குழுவொன்று அரசாங்க நிதி பற்றிய குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்த போதே இந்த விவரம் வெளிவந்துள்ளது. குறித்த நிதியம் தொடர்பாக நிதிக்குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா வினவிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இஎம்எஸ் ஏகநாயக்கு இதனை தெரிவித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஹிஜ்ரி புத்தாண்டு 1448 முன்னிட்டு 2026 ஜூன் 15 திங்கட்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினருக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் வள ஆணையம் மற்றும் மனித வளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் இணைந்து வெளியிட்டுள்ளன. ஜூன் 15 திங்கட்கிழமை ஒரு நாள் விடுமுறையாக இருக்கும் நிலையில் பணிகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் வழக்கம் போல மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யாதிருக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் உச்ச தலைவர் மோஜ்தாபா கமேனி பங்கேற்றதாகவும் டிரம்ப் கூறியுள்ளார். யூடியூபில் ஒளிபரப்பப்பட்ட நேர்காணல் ஒன்றின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள்
3: தெரிவிக்கின்றன.
2: உலக சந்தையில் இன்று தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.95% சரிந்து 4,448.35 உள்ளது. இதற்கமைய அமீரக சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இன்று காலை 538 dirhams 50 fils இருந்த 24 carat தங்கத்தின் விலை இன்று மாலை நிலவரப்படி 535 dirhams 25 fils உள்ளது. 22 carat தங்கத்தின் விலை 498 dirhams 50 fils இருந்ததுடன் தற்பொழுது 495 dirhams 50 fils சரிந்துள்ளது.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: அண்ணன் கூப்பிட்டு பழகிருப்பாரு. இதோட எங்க அம்மா இல்ல யார பார்த்தாலும் அண்ணன்றுவாங்க தெரியுமா, எங்காவது போன ஆட்டோக்காரரை பார்த்தா அண்ணன்றுவாங்க. அவரு அவருக்கு 30 வயசு தான் இருக்கும். அவர் என்ன விட சின்ன பையனா இருப்பாரு சில நேரம். ஆனா இந்த இந்த இந்த ரூட் எப்படியா, இது ரீசெண்டா கூட இங்க பார்த்த இதே மாதிரி ஒரு ஜோக்கு. ஸோ எங்க அது ஒரு வெரி ஃபன்னா இருக்கும். சரி, என்ன நியூஸ், என்ன சொல்லு, குடு நான் படிக்கிறேன், குடு நான் படிக்கிறேன்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: சொல்லுங்க.
0: சோ அபுதாபில வந்து யாரெல்லாம் ரெண்ட்க்கு இருக்காங்களோ there is no increase in their rent. ஏனா யூசுவலா அபுதாபி மட்டும் கிடையாது, UAE லயே வந்து ஒவ்வொரு எமிரேட்டுக்கு தகுந்த மாதிரி இப்ப ரினியூவல் அப்போ ஒரு கணிசமான ஒரு அமௌண்ட் வந்து ஏத்துவாங்க. அது வந்து 5%-ஆ இருக்கலாம், 10%-ஆ இருக்கலாம். ஆனா உங்களோட மெயின் விஷயம் என்னன்னா, துபாயை பொறுத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கே இன்க்ரீஸ் பண்ணல. ஆனா எனக்கு வந்து 8,000 தரம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு வந்து புது அமௌண்ட்னு போட்டிருந்தாங்க. ஓகேவா, நான் அவங்க கிட்ட பேச அப்புறம் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேண்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம எந்த பில்டிங்ல தங்கியிருக்கோம் அந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அந்த லேண்ட் டிபார்ட்மெண்ட், துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நம்ம எந்த பில்டிங்ல இருக்கோமோ எந்த ஏரியாவில் இருக்கோமோ அதை கரெக்டாக போட்டோம்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் இருக்கா இல்லையான்னு அங்கே போட்டிருப்பாங்க. சரியா, ஒரு சில ரியல் எஸ்டேட் பீப்புள், ஒரு சில ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுவாங்கள்ல அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட்காக சில நேரம் ஏற்றி வைப்பாங்க. ஆனால் அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணலாம். இந்த வாட்டி நெகோசியேட் பண்ணும்போதுல போன வாட்டி பயங்கரமாக பண்ணேன், ரொம்ப நேரம் ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு வந்து நெகோசியேட் ஆகிறதுக்கு. இந்த வாட்டி ஒரு வாட்டி உடனே ஓகேட்டாங்க, என்னடா பொசுக்குன்னு ஓகே சொல்லிட்டு அப்படியே இருந்தது. ப்ளஸ் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா 6 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் வேறு போட்டு கொடுத்தாங்க. அதாவது நீங்க வந்து நடுவில் பிரேக் பண்றதுனா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இது வந்து இந்த வார் சிச்சுவேஷனாலயா இல்ல ஐ டோன்ட் நோ, பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி குட் மூவ். ஏன்னா இங்க ரெண்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட், நிறைய பேருக்கு வந்து கணிசமான ஒரு அமௌண்ட் கையிலிருந்து போகுதுங்கிறதுனால அபுதாபியில ரெண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ். இது வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீம்லி ரேர் கண்டிஷன்ஸ் தான், இது வரைக்கும் பண்ணவே மாட்டாங்களாம். ஸோ அதனால இப்போ துபாயில் யாராவது இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ரினியூவல் வருது அப்படின்னா லேண்ட் டிபார்ட்மெண்ட்ல உங்களோட பில்டிங்கை போட்டு பார்த்து இன்க்ரீஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க
2: சாதாரணமா சில பேர் நம்மளை பத்தி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிருப்பாங்க, சில பேர் குத்துறனே சொல்லிருப்பாங்க. பட் ஏதோ ஒரு வார்த்தை ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், அவங்க மறந்துருப்பாங்க நம்மளை பத்தி ஒன்னு சொன்னதை. ஒரு சில வார்த்தை குத்துற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க, அவங்க என்ன நினைச்சு நமக்கு தெரியாது, நம்ம மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கும். நம்ம அடுத்த ரிலேஷன்ஷிப் குள்ள போகணும் நினைக்கும் போது கூட அது நம்மள போட்டு தடுக்கும்.
0: அப்படி பார்த்தா எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. இப்போ நான் நிறைய இங்கிலீஷ்லாம் பேசுறேன்ல, நான் நிறைய கத்துக்கிட்டேன் நடுவில் வந்த புதுசில், எனக்கு கோர்வையாக பேச வரும் ஆனால் நிறைய கிராமட்டிக்கல் எரர் பண்ணுவேன். அண்டு அப்போ வந்து எனக்கு ஒரு பயங்கர ஆத்திரமா லவ் பண்ணு ஆத்மார்த்தமாக ஒரு காதல் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைமில். அந்த பொண்ணு வேற ஒரு நாட்டில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான் ஒரு வாட்டி கரெக்டாக ரெண்டா அதே பிரேக்கப் பண்ணும்போது என்கிட்ட சொல்லலை, அதாவது இதுதான் பிரச்சனை அப்படிங்கிறத ஒரு ப்ராப்ளமாகவே போயிட்டு இருந்தது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, அவனுக்கு ஒழுங்காகவே இங்கிலீஷ் பேச வரல, அவனை போய் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடிலாம் நிறுத்தினா அவன் ஒழுங்காக பேசலைன்னா அவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க அப்படியே சொன்னான். அப்படி வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட சொன்னதான், என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் எனக்கு, வேணும்னே இதை கேட்டுட்டு இப்படி இப்படியாச்சும் அவன் விட்டுட்டு போவான்னு நினச்சி சொன்னாலும் தெரில. பட் வந்து எனக்கு அவ்வளோவா கிராமட்டிக்கலி இங்கிலீஷ் பேச வரல அந்த டைமில், இப்போ ஓரளவுக்கு பெட்டர்.
2: பட் அது நமக்குள்ள ஒரு மாதிரி ஒரு வடுவாக இருக்கும்ல. ஐ எனக்கு ஒரு இது என்னன்னா வந்து அப்பா அம்மானா டவுரி கேட்க தான் செய்வாங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க பொறுத்து தான் போகணும் அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஸ்டில் ஐ
0: யாரு எப்போ சொந்தக்காரங்க
2: சொந்தக்காமா. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் வந்து சம்டைம்ஸ் நம்ம அப்படியே உட்காந்துருக்கோம், இதெல்லாம் வந்து நம்மளே நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க.
0: இத சொல்லிட்டு எப்ப மாமா மாமா டீட்டா அந்த பாட்டு போடுற பத்தியா, நீ அங்க நிக்கிற அங்க நிக்கிறாங்க ஐயோ ஐயோ இப்பதான் பார்த்தேன் நான் அந்த பாட்டை. அப்பா அம்மா டௌரி. அடுத்த பாட்டு ஜில்லால இருந்து போடு.
2: அப்புறம் பாட்டி ஒண்ணு எனக்கு டாக் சர்க்கிள் இருக்கும், கண்ணுக்கு இல்ல லைட்டா ஒரு பெண்ட் இருக்கும். எங்க பாட்டி வந்து என்கிட்ட வந்து என்ன ஒரு லோடு நிறைய லாரில இருந்து மண்ணள்ளி வந்து கொட்டலாம் போல இருக்கே அப்படின்னு சொன்னாங்க.
0: அப்படியா?
2: இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்.
0: ஆக்சுவலி அது ஒரு மாதிரிதான் இருக்கும். அப்புறம் அந்த பழைய சில பழைய ஆட்கள் எல்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் வந்து வெள்ளையா இருக்கிறவங்களை மட்டும்தான் வந்து வசதி நினைச்சுப்பாங்க. ஏ அந்த பொண்ணு அந்த பையன் கருப்பா இருக்கான், அந்த பொண்ணு கருப்பா இருக்கான்னு எங்க பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க. அதை வச்சு அவங்கள கேரக்டர் அவ்வளவுக்கும் அவன் என்னோட நல்லவனா இருப்பான், அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணா இருக்கும். கலரை வச்சு ஒருத்தர் வந்து நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதுவுமே ரொம்ப ரொம்ப தப்பு தான்.
2: எஸ் இதெல்லாம் வந்து எங்க மனசுக்குள்ள இருந்த ஆதங்கங்கள். நீங்க கால் பண்ணி சொல்லுங்க 800-8940. இப்போ உங்களுக்கு ட்ரீட் பார்த்தது, அது ட்ரீட். Back to back. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு

0: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: சம்மர்
4: வந்துருச்சேன். Terms and conditions apply.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: You are back. The evening Kharak. The evening Kharak.
2: சில வார்த்தைகள் நம்ம மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும், சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி உங்களை இன்னைக்கும் காயப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தை என்னது, யார் சொன்னாங்க? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்,
2: நல்லா இருக்கேன். நீங்க எந்த பக்கத்துல இருந்து? அச்சோ, கிளம்பிட்டாரே.
3: ஐயோ, ரொம்ப நாளா பேசி
2: அவரை பிடிக்கணும்னா நீங்க ராத்திரி தானே கேட்க முடியும்.
3: நீங்க
2: எதுவுமே தெரியாம இருக்கீங்க. என் பேராச்சு தெரியுமா உங்களுக்கு?
3: நல்லா இருக்காங்க.
4: நீங்க ஒரு 2019ல இருந்து கேக்குறீங்க,
3: பண்ணிடுவேன்.
4: முதல்ல உங்களுக்கு தான் தருவேன், உங்களுக்கு. அப்புறம் வந்து இங்க நம்ம லிசனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆஷிக் இருக்காரு,
2: எனக்கு வந்து பட்டு புடவை எடுத்து தருவாரு.
4: அவன் பட்டு புடவை, இவங்க பட்டு புடவை.
3: நான்
4: கண்டிப்பா வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், நான் வந்து பர்சனலி ரேடியோலயே அனௌன்ஸ் பண்ணுவேன் நான் எப்ப கல்யாணம்ன்றது, சரியா?
3: ரொம்ப
2: நன்றி.
4: இவர் இருக்காருல, இவர் பையனை வந்து இங்க கூட்டு வந்ததுல இருந்து, அந்த பையனுக்கு வேலை கிடைச்சதுல இருந்து, அவருக்கு பொண்ணு பார்த்ததுல இருந்து, கல்யாணம் ஆனதுல இருந்து, அந்த அவங்களுக்கு இவருக்கு பேர பையன் பிறந்த வரைக்கும் என்ற கதை சொல்லியிருக்காரு.
2: அத்தனை வருஷமா இங்கதான் இருந்திருக்க,
4: அத்தனை வருஷமா இங்கதான் இருந்து, ஆப்வியஸ்லி 10 வருஷத்துல.
2: அன்னைக்கே நம்ம பேசணும் தெரியுமா, ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தை இன்னைக்கு,
4: அந்த குழந்தை பிறந்தா நான் வந்தப்போ ஒரு குழந்தை பிறந்திருந்தா அந்த குழந்தைங்க இன்னும் 10 வயசு ஆயிருக்கும். நான் கரெக்டா இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெகேஷன் ஊருக்கு போறேன், 2017ல என் ஃப்ரெண்டோட நான் போறேன்னைக்கு தான் என் ஃப்ரெண்டு குழந்தை பிறக்குது. அவளுக்கு இப்ப 9 வயசு, ஐ திங்க் 9 வயசு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்டா?
2: 9 வயசு நான் செகண்ட் ஒரு தேர்ட் கிரேட் வரும், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டோ தேர்ட் தேர்ட் தேர்ட் கிரேட் வரும். ஓகே,
4: அப்ப இருக்கதான் செய்யும்.
2: சரி, ஓகே, தட்ஸ் பிராவோ, திஸ் இஸ் நிவேதா.
4: ஏதா டபுள் மீனிங் நடந்துச்சு?
2: இல்ல, நம்ம ரெண்டு பேருமே தப்பா தான் கணக்கு போட்டோம்னு சொன்னோம். 9 வயசு குழந்தை 4வது படிக்கும்.
4: நெஞ்சமாவே தள்ளி விட்டாங்க.
2: நடக்கும்
4: பாட்டு
2: போட்டு கிளம்பிட்டாரு நிவேதா.
5: The Evening Karak, presented by VNCT Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
6: Anathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Near innum yeralamana offers.

0: We'll be back after a short commercial break.
1: பெரிய
2: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: உன்னையும் போய் படி காட்டா.
1: The evening Karak.
2: ஆறு மணி 40. வெல்கம் பேக் ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்

0: நல்லா இருக்கேங்க. உங்க பேருங்க?
1: பேரு ஜெயவேல்.
0: ஜெயவேலா உங்க பேரு?
1: ஆமா ஆமா ஆமா.
0: ஓஹோ சூப்பர். அவங்க ஜெயலலிதா காலத்துல பிறந்தீங்களா?
1: அப்படின்னு வச்சுக்கலாமே.
0: அப்படிதான் நான் நிஜமாவே.
1: எனக்கும் ஒரு சந்தோஷம் தான் ஜெய்.
0: என்ன வார்த்தை அப்படி மண்டைக்கு ஓடிட்டு இருக்கு?
1: அது ஆக்சுவலி நீங்க என்ன என்ன சொன்னீங்க எனக்கு புரியல.
0: சந்தோஷம் ஜெயவேல்.
1: முன்னாடியே அது டக்கு ஞாபகம் வரல.
0: இப்ப என்ன பண்ணலாம்?
1: ஏதோ க்ளூ கொடுங்க.
0: ஏ க்ளூ? உங்க மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குங்கிறதுக்கு நான் க்ளூ கொடுக்கணுமா? எனக்கு முடியல. அவர் போயிட்டாரு இல்ல இருக்காரு. அவர் பேர் ஜெயவேல். ஆனா வந்து அவர் வந்து எனக்கு வந்து நீ நான் அவர் மைண்ட்ல என்ன ஓடுது நான் அவருக்கு க்ளூ கொடுக்கணுமா?
1: இல்ல இல்ல அது ஆக்சுவலி நாங்க ஒரு 5 நாளா ட்ரை பண்ணிட்டே இருந்தோம். பூட்டி முடிச்சு வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் 4 பேர் கார்ல.
0: அந்த 4 பேருக்குமே எதுவுமே இல்ல சொல்றதுக்கு அப்படித்தானே?
2: ஒரு நிமிஷம்
1: இருக்கு.
2: ஜெயவேல் ஜெயவேல்
0: எல்லாத்துக்கும்
2: பதில் சொல்றீங்க நீ. ஐயோ உங்க பேர் என்ன?
0: நீங்க சொன்னதா சொல்லுங்க.
2: விக்னேஷ்க்கும்
0: ஜெயவேலுக்கும் பிரேவோட சேர்ந்து பேசியாச்சு. அதனால பாட்டு வருது. மெட்ராஸ் திப்பாக்க போறோம். என்ன எப்ப மெட்ராஸ் வரீங்க பிராவோ?
2: நான் வந்து இப்போ நான் இந்தியா போனல. நிறைய பேர் சென்னை வந்து நினைச்சாங்க. நான் சென்னை வரல, நான் மும்பை தான் போயிருந்தேன்.
0: நீங்க நீங்க வரும்போது சொல்லுங்க, நானும் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி நம்ம மெட்ராஸ் சுத்தி பார்ப்போம். சரியா? ஓகே ஓகே ப்ரோ.
3: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June.

அதிகமா பிடிக்கும் கோடம் பாக்கம், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பாக்கம், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே.

0: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரும் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
10: The evening karak. The evening karak.
0: வணக்கம். உங்க பெயர்? சொல்லுங்க பிரசாந்த்.
11: நீங்க இப்பதான் அந்த கேள்வியை மூட்டை கட்டிட்டு, அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் ஒன்னு வச்சிருந்தேன்.
0: சொல்லுங்க.
11: சோ என்னோட காலேஜ் டேஸ்ல ஒரு காதல் பிரச்சனையில ஒரு பையன் என்னை திட்டிட்டான்.
0: என்ன சொன்னாரு?
11: அந்த சண்டை வந்து ஆக்சுவலி பேஸ்புக்ல தான் நாங்க போட்டோம். சோ அவரு திட்டம் போது CHINAJATTI
0: அனுப்பிட்டான்.
11: இது நீங்க எப்படி வாசிப்பீங்க?
0: ஐயோ, நான் மறந்து போயிட்டேன். இன்னொரு சொல்லுங்க.
11: CHINAJATTI.
0: ஐயோ, நான் என்னன்னு
11: படிக்கிறது இப்பத? சைனா ஜட்டி அப்படி நான் படிச்சிட்டேன். எனக்கு அது புரியல. ஒரு நாள் அவன் எப்போ இவன் என்னோட வாட்ரோப் வந்து பார்த்தா அது மேடிங் சைனான்னு கண்டுபிடிச்சான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரெண்டு நாளா எனக்கு புரியல. நானும் மண்டே உடைச்சிருந்தேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு முகேஷ் தான் அதை கிராக் பண்ண. ஆக்சுவலி அவன் சண்டேல அந்த பையன் கொஞ்சம் ஹையர் காஸ்ட். சோ அவரு திட்டம் போது சின்ன ஜாதின்னு சொல்றதுக்கு டைப் பண்ணும் போது சைனா ஜெட்டின்னு டைப்
0: பண்ணிட்டாரு.
11: சோ அந்த ஒரு வார்த்தை நீ இன்னுமே ஒரு 10-15 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உறுத்திக்கிட்டே இருக்கு.
0: அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க.
11: ஆமாங்க,
0: அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு இருந்தா சொல்லுங்க, போட்டுடும்.
11: சின்ன மணி குயிலே போட்டு விட்டுருங்க.
0: சின்ன மணி குயிலா?
11: சின்ன மணி குயில் அந்த பாட்டு போட்டு.
0: அதுக்கும் அவங்களுக்கு என்ன சம்பந்தம்?
11: சம்பந்த இல்ல, மனசுக்கு பிடிச்ச பாட்டு. நீங்க தானே கேட்டீங்க.
0: மனசுக்கு பிடிச்ச பாட்டு. ஓகே ஓகே
11: ஓகேங்க.
0: தேங்க் யூங்க.
11: தேங்க் யூ.
0: சோ டாடா. இப்ப சின்ன மணி குயில் பாட்ட தேடணுமே தம்பி. சின்ன மணி குயில் பாட்டு சொல்லுங்க. சின்ன மணி குயில் அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லைன் என்ன? அதான் ஃபர்ஸ்ட் லைனா? அப்பனா அந்த பாட்டுங்க. வந்துருச்சு வந்துருச்சு. அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல இருந்து அந்த பாட்டு வந்துருச்சு வந்துருச்சு.
1: என்ன பண்றது? யார் இப்ப பேசுனது? பிரசாந்த். அவர்
0: பிரசாந்த். அவர் பேரு.
1: எதுக்கு இந்த பாட்டு கேட்டாரு? என்ன
0: மேட்டர்? அவருக்கு இந்த பாட்டு பிடிக்குமா?
1: இல்ல, ஏதோ ஒரு கதை சொன்னாரு.
0: சின்ன ஜாதின்னு சொல்லி யாரோ அவரை வந்து திட்டாங்க. அதுல இருந்து ஒரு மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதாங்க எல்லாருமே.
1: வெரி பேட்.
0: யா வெரி பேட்.
1: இல்லை இப்போ இன்னுமா இந்த
0: இது இப்போ இல்லை காலேஜ் படிக்கும் போதான்.
1: இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இப்படி தான் இருக்காங்க. சில பேர் திருந்த மாட்டேங்கிறாங்க. இன்னும் இதெல்லாம் வச்சு ஒருத்தரை வந்து இழிவுபடுத்துறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. பட்
0: இது வந்து ஒருத்தரை இழிவுபடுத்தும் நினைக்கிறாங்கல்ல அது வே
1: தப்பு இல்லை மோசம்.
0: அவ்வளோதான் அவ்வளோதான்.
1: சரி ஓகே இதுக்கு மேலே
0: நம்ம பேச வேண்டாம் பாட்டு பேசும். ஓகே தட்ஸ் பிராவோ. திஸ் இஸ் நிவேதா. இன்னைக்கு ஷோ முழுக்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான். அண்ட் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம்.
12: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபல் லார்ஜஸ்ட் வில்லா டெவலப்பர்ஸ் இன் சவுத் இந்தியா. ஃபார் மோர் டீடைல்ஸ் காண்டாக்ட் 0547673111. பிராட் யூ பை
13: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஜுவல்லரி. 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ். இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ்.
14: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
3: நேரம் இப்பொழுது 7:07.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seithi Surukam. Thogathu Vaasippavar Krishni Manipalan.
2: Tamilaga Seithigal.
4: தாவேக்கா பக்கம் செல்வதற்கு பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி வைகோ தயாராக உள்ளதாகவே அவரின் பேச்சின் மூலம் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று மல்லை சத்யா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லை சத்யா, முதல்வர் விஜயை அண்ணாவுடன் வைகோ ஒப்பிட்டு பேசுவதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். திருச்சியில் பேசிய முதல்வர் விஜய், திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில்தான் போட்டி என சொன்னார். மேலும் அல்லசில்லுகளுக்கு இடமில்லை என சொன்னார். அதில் மதிமுகவும் இருக்கின்றது என்பதை மறந்துவிடக் கூடாது என்று மல்லை சத்யா தெரிவித்தார். திமுகவின் தயவால்தான் வைகோ நாடாளுமன்றத்தில் 29 ஆண்டுகள் பணியாற்றினார். 24 ஆண்டு காலம் மாநிலங்களவையிலும் 5 ஆண்டு காலம் மக்களவையிலும் அவர் பணியாற்றினார் என்றால் திமுக தான் அந்த வாய்ப்பை பெற்றுத் தந்தது என்று மல்லை சத்யா கூறினார்.
2: இந்திய செய்திகள்.
4: அந்நிய செலாவணியை பாதுகாக்க 1.15 லட்சம் கோடி மதிப்புள்ள தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்பனை செய்திருக்கலாம் என வெளியான செய்தியை அது திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கையிருப்பு தங்கத்தை ரிசர்வ் வங்கி விற்றதாக சில பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மையல்ல என்பதை ரிசர்வ் வங்கி வலியுறுத்தி கூறுகின்றது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்கத்தின் இருப்பு குறித்த விவரங்கள் ரிசர்வ் வங்கியின் மாதாந்த செய்தி அறிக்கையில் வெளியிடப்படும். அந்த செய்தி அறிக்கையை இணையதளத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இன்றைய நிலவரப்படி தங்கத்தின் இருப்பு 880.52 டன்களாக மாறாமல் நீடிக்கின்றது. எனவே இதுபோன்ற விடயங்களில் ரிசர்வ் வங்கி அவ்வப்போது வெளியிடும் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே நம்புமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2: இலங்கை செய்திகள்.
4: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் மதிப்பு மேலும் வீழ்ச்சியடைந்தது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள நாளாந்த நாணய மாற்று விகித அறிக்கையின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 328 ரூபாயாகவும் அதன் விற்பனை விலை 337.97 ரூபாயாகவும் பதிவாகியுள்ளது. நேற்றைய நிலவரப்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்வனவு விலை 326.75 ரூபாயாகவும் விற்பனை விலை 336.60 ரூபாயாகவும் இருந்தது.
2: அமீரக செய்திகள்.
4: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களுக்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான கட்டமைப்புகள் மற்றும் சிவில் இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆபத்தான மற்றும் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பதற்ற அதிகரிப்பு என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வளைகுடா உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் இறையாண்மையை குறிவைக்கும் நிராகரிக்கப்பட்ட விரோத கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுவதில் ஈரான் ஆட்சி உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசம் முகமது அல் புடாய்வி தெரிவித்தார். மேலும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை பாதிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நிராகரிப்பதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தமது வான்பரப்பு பயன்படுத்தப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை குவைத் நிராகரித்துள்ளது. ஈரான் நடத்திய தாக்குதல்களில் குவைத் விமான நிலையம் சேதமடைந்தது. குவைத் விமான நிலையம் மீதான தாக்குதலின் போது இந்திய பயணி உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதலில் மேலும் 63 பேர் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் குவைத் மீதான தாக்குதலுக்கு ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை உரிமை கோரியுள்ளது. ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைன் அலி அல் சானிம் விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்காவின் 5th Fleet தலைமையகம் என்பன தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது.
1: Business update.
4: உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயர்வடைய தொடங்கியுள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு இடையிலான மோதல்கள் தொடர்ந்தும் தீவிரமடைந்துள்ள நிலையில் எண்ணெய் விலை உயரத் தொடங்கியது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.19% உயர்ந்து 94.88 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.24% உயர்ந்து 97.19 உள்ளது.
1: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 zoho.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
0: தமிழ்.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: பேக் டு பேக்
3: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவு
2: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது ஜோஹோ.com-க்கு வருக.

0: நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: ஏழு மணி 25 அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜே நிவேதா. ஸோ அப்படி வந்து நம்ம 4வது மணி நேரத்துக்குள்ள வந்தாச்சு. எனக்கு கொஞ்சம் நாட்களாகவே இது நடக்குது, வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது நீங்க அதை தாண்டி மச்சம் எல்லாமே என்கிட்ட பேசுறீங்க, ஆனா அந்த டாபிக் பேசுறதுல சரி டாபிக்கே வேணாங்க அப்படின்னு நான் எப்ப முடிவெடுக்கிறனோ, அன்னைக்கு ஒருத்தர் கால் பண்ணி எங்க அந்த டாபிக் நீங்க கேட்டீங்களே அதுக்கு இன்னைக்கு பதில் சொல்றாங்க அப்படின்னு வருவீங்க. இது வந்து எனக்கு நடக்கிறது தான், வழக்கம் தானே. அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்ட எடுத்த உடனே உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படின்னு கேட்டு நான் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைன், இதே விஷயத்தோட சேர்ந்து UAE அப்டேட் வந்து தெரிஞ்சுப்போம்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஸோ இன்னிலருந்து சனிக்கிழமை வரைக்கும் வந்து டஸ்ட் அண்ட் லோ விசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து டஸ்டி கண்டிஷனாக இருக்கும் அண்ட் ஹாரிசோனல் விசிபிலிட்டி வந்து ரொம்ப ரெடியூஸ்டாக இருக்கும். ஸோ வண்டி ஓட்டும்போது பாதுகாப்பாக ஓட்டணும் அப்படிங்கிறதையும் அறி வச்சிருக்கிறாங்க நேஷனல் சென்டர் வானிலை ஆய்வு மையத்திலிருந்து உங்களுக்காக சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய டஸ்ட் சாண்ட் இதெல்லாம் அதிகமாக இருக்குங்கிறதுனால டே லைட்லேயும் உங்களுக்கு விசிபிலிட்டி கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ யெஸ், தட்ஸ் த திங்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அப்புறம் வந்து இங்க பல பேருடைய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, நம்ம கமிட்டா இருக்கிறோம், யூஏனால இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஹேண்டிலே பண்ண முடியல, யூஏனோட என் பொண்டாட்டி ஹேண்டிலே பண்ண முடியல, என் பாய் ஃப்ரெண்ட் ஒரே டார்ச்சர், என் புருஷனுக்கு நான் சொல்றதே புரியல. இப்படி வந்து கமிட்டட் பீப்புளுடைய பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கு. சிங்கிள் பிரைபிளுடைய பிரச்சனை என்னவா இருக்கு, நான் என்னங்க வாழ்க்கை, சிங்கிளாவே என் வாழ்க்கை முடிஞ்சிருமா, கல்யாண சுந்தரம் கல்யாணம் ஆகிலே இப்படியே லைஃப் போயிருமா அப்படின்ற ஒரு கவலையோடவே சுத்திட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கமிட்டட் பீப்புள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரியாது, பட் சிங்கிள் பீப்புள் ஐ ஹாவ் அ சொல்யூஷன் ஃபார் யூ. எஸ், நீங்க வந்து கல்யாண வயசை தொட்டு விட்டீர்கள், கல்யாணத்துக்காக உங்க வீட்டில் வரம் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க வந்து செய்ய வேண்டியது m4marry.com உடைய ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ ரைட் ப்ரொஃபைல்ஸ் மேட்ச் பண்றதுக்கான உங்களுடைய ப்ரொஃபைல் நீங்க ப்ராப்பராக கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரைட் ப்ரொஃபைல் மேட்சஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஆஹா நமக்கு இத்தனை ப்ரொஃபைல்ஸ் வருதே, நம்ம சும்மாவே சிங்கிளாக எத்தனை நாள் இருந்துடுமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கப்புறம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரொஃபைல் மேக்கிங் பற்றியும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே அதாவது June 6 மற்றும் 7 தேதிகளில் நோவோட்டல் தேரா சிட்டி சென்டருக்கு வராங்க m4marry.com உடைய எக்ஸிக்யூட்டிவ். சாயங்காலம் 4 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க உங்களுக்கு ப்ரொஃபைல்ஸ் எப்படி ரெடி பண்ணும், சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் நீங்கள் வந்து ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண முடியும். ஸோ எஸ், இன்னும் வெயிட் பண்ணாதீங்க. 25-26 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்னு வீட்டில் கேட்பாங்க. சில பேர்கிட்ட 30-35 வயசு ஆச்சு, என்னப்பா நீ இப்படி சுற்றிட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ வயசு என்னவா இருந்தாலும் சிங்கிளாக இருக்கீங்க அப்படின்னா யூ ஷுட் விசிட் நோவோட்டல் தேரா சிட்டி சென்டர் இந்த சாட்டர்டே அண்ட் சண்டே m4marry.com உடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸை மீட் பண்ணுறதுக்காக. பாட்டு வருது கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட்,
3: The Evening Correct, presented by VNCD Global, largest villa developers in South India. For more details, contact 054-767-3111. Brought to you by
4: Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Innum yeralamana offers.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: DR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir.
2: Light.
3: நடந்தது.
4: நடந்தது.
2: Camera.
3: நடக்கப் போவது.
4: நடக்கப் போவது.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: ஃபிளாட் கமர்ஷியல் பிரேக்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: the evening, Karak. எனக்கு அந்த லீவ்லலாம் ஒரு எனக்கு என்ன பண்ணுறனே தெரில. ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து ஓகே டிவி பார்க்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், சில லைட்டாக ஒரு குட்டியாக நடக்கிறோம் வெளியில், அவ்வளோதான். என்னதான் இவ்வளோதான் இருக்கா? ஒரு பிரேக்குன்னு கிடச்சிச்சு, ஒரு ரெஸ்ட்டுன்னு கிடச்சது, இப்படி தான் இருக்குமா? இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா லைஃப்ல? எல்லாம் யோசிக்கிற மாதிரியெல்லாம் கொண்டு போயிடுச்சு என்ன. எனக்கு இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப வெக்கேஷன், ரொம்ப பிரேக் கிடைக்கும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷன் மூடுக்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருச்சு. அதனால நான் வந்து வேலை பார்க்கணுங்கிற மூடுக்கு வந்திருக்கேன். அதோட இப்போ நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போறீங்கன்னா எனக்கு தாமா வண்டி ஓட்டிட்டு போற வழி தெரியும். எனக்கு வீட்டுக்கு போய் தூங்கணும் அப்படின்னா டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பாத்துருவோமா?
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor's unbeatable summer offer la buy now pay next year, zero VAT, zero interest and 966 AD EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
0: So yes, towards Sharjah lane, not bad. Traffic is not bad. ஓகே, 311 முகமது பின் சாயத் ரோடு வழியாக டுவர்ட் ஷார்ஜா போகிறீங்க அப்படின்னா ஆக்சுவலி மிருதி சிட்டி சென்டர் கடந்து நீங்கள் மூய்ஸ்னா வரைக்கும் தான் உங்களுக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது, ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் மூவிங் டிராஃபிக்கில் தான் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அல்நாதா அதாவது E11 வழியாக டுவர்ட் ஷார்ஜா போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தேரா கிளாக் டார் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது, அண்ட் அல்கியாதா மெட்ரோ கடந்து போகிற இடத்துல ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் சாரா சென்டருக்கு அப்புறம் கொஞ்சம் ஓகே, அல்நாதாலாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது டிராஃபிக், அண்ட் மம்சார் வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. டுவர்ட் ஷார்ஜா லேனில் உங்களுக்கு ஷார்ஜாக்குள்ளே அல்வாதா ஸ்ட்ரீட்குள்ளே நாதல்லாமரும் டுவர்ட் ஷார்ஜாக்குள்ளே போகும்போது உங்களுக்கு டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது, அண்ட் ஆல்சோ நேஷனல் பெயின்ஸ். ஸோ இதுதான் கரண்ட் டிராஃபிக் சிச்சுவேஷன். அன்யூஷுவல் டிராஃபிக் இருக்குது அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள், 800-8940.
1: டிராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.
0: சயஸ் ஜெட்டார் பற்றி சொன்னோடனே இந்த விஷயத்த சொல்லணும். இந்த சம்மரில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் அப்கிரேட் பண்ணி அப்டேட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபரை கண்டிப்பாக யோசிக்காமல் எடுத்தே ஆகணும். ஸோ இப்போ நீங்கள் வாங்கலாம், ஆனால் 2027 நீங்கள் வந்து அதுக்கான இஎம்ஐ பே பண்ணாலே போதும், ஜீரோ வேட், ஜீரோ இன்ட்ரெஸ்ட். அண்ட் அது மட்டும் இல்லை, 7000 திர்ஹம்ஸ் வர்த் ஆஃப் ஆஃபர்ஸ் உங்களுக்கு சேவிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது செலக்ட் மாடல்ஸில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஎம்ஐ வந்து 966 திர்ஹம்ஸ்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு, இதோடைய வாரண்டியா இருக்கட்டும், உங்களுக்கு 1,000,000 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு வாரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் எஸ், ஸோ நெக்ஸ்ட் அப்கிரேட் பண்ணலாம், அடுத்த கட்டமாக வந்து ஒரு கொஞ்சம் பெரிய கார் வாங்கலாம்னு யோசிக்கிறவங்க, அது புது சேஞ்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். விசிட் ஜெட்டோ ஷோரூம் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான், அலைன் இப்போவே. சயஸ் ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply. So yes, நிவேதா கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது ஒன்றும் இல்லை, ஏன் எனக்கு இது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் தான் இது நடக்குதுன்னு. ஸோ இதுக்கு ஆக்சுவலான ஒரு பதில் டைம் தான் சொல்லும். அந்த டைம் வரும்போது வீல் அண்டர்ஸ்டாண்ட் வை திஸ் ஹேப்பன். ஒரு விஷயம் நமக்கு தெரியும், இட் கேவ் அஸ் அ குட் லெசன் ஒன்று இல்லையா, இட் ஹஸ் ரீரூட்டட் அஸ் இன் டு சம்திங் குட். ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்த அந்த அட்டி நம்ம வாங்கினால தான் நம்ம கொஞ்சம் மெச்சோர்ட் ஆகி நம்ம ஒரு விஷயத்த பண்ணியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம், பெரிய பெரிய அடிகள் வாங்கக்கூடியவங்க பெரிய பெரிய இடங்களை அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அடியெலாம் நிறைய வாங்கியாச்சு, அடுத்த அச்சீவ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் பேலன்ஸ், அதாவது எடுக்க வேண்டிய அடிக்கு பிறகு வரக்கூடிய அந்த சக்ஸஸை சுவாசிக்க வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் நான். நீங்களும் அதே நம்புங்க, நானும் அதே நம்புகிறேன். நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறையலாம் தெரிஞ்சுக்க முடியாது. ஜஸ்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், ஆர்ஜி நிவேதாங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ். மேலும் 89.4 தமிழ் எஃப்எம் உடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுங்கள், எங்களுடைய எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் 89.4 தமிழ் எஃப்எம் உடைய ஆப்பை ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோர் மூலமாக டவுன்லோட் பண்ணி எனி டைம் எனிவேர் லிசன் டு அஸ். டேக் கேர், டாரா, குட் நைட்.
2: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
3: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
4: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
3: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
4: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
3: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன். மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
5: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
3: உனக்குன்னு அமைது பாரு.
5: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட் டா.
6: m4marry.com where families find each other.
1: சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
4: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.
1: The evening correct presented by VNCT Global, largest villa developers in South India. For more details contact 0547673111. Brought to you by
2: Anathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: கமிங் அப் நெக்ஸ்ட்.
1: அடுத்து வருவது அன்புடன் நான். நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
0: நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
1: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் கூட்டணி கட்சியான அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஆசனம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்தார். இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை நிலையச் செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதிமுகவின் சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வெற்றிடம் ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ள ஒரு மாநிலங்களவை ஆசனத்தை தாவிகா காங்கிரசுக்கு ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை கோட்டையில் இருப்பது தலைமைச் செயலகமா தாவிகா அலுவலகமா என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் மாநிலங்களவை எம்பி சீட்டு தொடர்பாக பேச்சு நடத்தியதற்கு வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு ஒதுக்கியது தாவிகாவின் விருப்பம் என்று தெரிவித்த அவர், தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து கிரீஷ் சோடங்கர் கூட்டணி பேரம் பேசியுள்ளார் என்று குற்றம் சுமத்தினார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவிகாவில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கோட்டையில் இருப்பது தலைமைச் செயலகமா அல்லது தாவிகா அலுவலகமா என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் முதல்வரோ அவரது அலுவலகத்தில் இருந்தோ யாரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்வதாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், முதல்வர் விஜய் உழைத்து இந்த பதவிக்கு வரவில்லை, நடிப்பு தொழிலில் ஒரு மாயையை உருவாக்கினார் என்று கூறினார். அந்த மாய தோற்றத்தை இன்ஸ்டாவிலும் ரீல்ஸிலும் காட்டினார். இளைஞர்கள் இப்படித்தான் நம் முதல்வர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் வாக்களித்துள்ளார்கள். அவர்கள் மீது குற்றமில்லை, அந்த நம்பிக்கைக்கு உரியதாக அவர் செயற்பட வேண்டும் என்று கே பி முனுசாமி தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் சினிமாவில் எப்படி உணர்ச்சிகளை தூண்ட வேண்டுமோ, கொடுத்த வசனத்தை பேச வேண்டுமோ அதுபோலவே இந்த கூட்டத்திலும் 15 நிமிடம் பேசி முடித்து விட்டார். அவர்கள் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை படித்தார், அவ்வளவுதான் என்று அவர் விமர்சித்தார். எந்த கட்சியும் அழிந்து போகாது என்று தெரிவித்த அவர், ஒரே ஒரு தொண்டன் இருந்தாலும் அந்த கட்சி இருக்கும், அவன் கொள்கையோடு இருப்பான். கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டு காலம் இருக்கின்றார்கள், ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்தும் கொள்கையை முன்னிறுத்தி இறுதி வரை போராடுவார்கள், அதுபோலத்தான் அதிமுகவும் என்று கே பி முனுசாமி தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சராக டி கே சிவக்குமார் பதவியேற்றார். அரசியலமைப்பு பிரதியை கைகளில் ஏந்தியவாறு அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கர்நாடக முதல்வராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா பதவி விலகியதையடுத்து புதிய முதல்வராக டி கே சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் கர்நாடக முதல்வராக டி கே சிவக்குமார் பதவியேற்றுக் கொண்டார். டி கே சிவக்குமாரை தொடர்ந்து துணை முதல்வராக ஜி பரமேஸ்வரா அம்பேத்கரின் பெயரால் உறுதிமொழி அளித்து பதவியேற்றார். தொடர்ந்து கே ஹெச் முனியப்பா, கே ஜே ஜார்ஜ், எம் பி பாட்டீல், ராமலிங்க ரெட்டி, சதீஷ் ஜரகிஹோலி, கிருஷ்ணா பைரே கவுடா, பிரியங்கார்கே, யூ டி காதர், ஈஸ்வர் கந்தரே, யத்தீந்திர சித்தராமையா, பைரதி சுரேஷ், சரண் பிரகாஷ் பாட்டீல் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, சித்தராமையா, காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக 58 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்ற ரிதப்பிரதா பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். மம்தா பானர்ஜிக்கு இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. மம்தா பானர்ஜியும் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை தழுவினார். இதனால் ஆட்சியை இழந்த அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் ஆக முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுவந்தீப் சட்டோபாத்யாய் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். இதனையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏக்களின் கையெழுத்தை பெற்று சபாநாயகர் ரத்தீந்திர போஸிடம் கடிதம் அளிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்துக்களில் சில போலியானவை என ரித பிரதாப் பானர்ஜியும் சாந்தீபன் சஹாவும் கூறியதையடுத்து இது தொடர்பாக மேற்கு வங்க குற்றப்புலனாய்வுத்துறை தனது விசாரணையை தொடங்கியது. இதனையடுத்து ரித பிரதாப் பானர்ஜி, சாந்தீபன் சகா ஆகிய இருவரையும் கட்சியில் இருந்து மம்தா பானர்ஜி நீக்கினார். இந்நிலையில் 58 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்ற ரித பிரதாப் பானர்ஜி மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
0: இலங்கை செய்திகள்.
1: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நாளை காரணிகளை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போதே கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
0: அமீரக செய்திகள்.
1: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களுக்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான கட்டமைப்புகள் மற்றும் சிவில் இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆபத்தான மற்றும் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பதற்ற அதிகரிப்பு என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வளைகுடா உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் இறையாண்மையை குறிவைக்கும் நிராகரிக்கப்பட்ட விரோத கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுவதில் ஈரான் ஆட்சி உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசம் முகமது அல் புடாய்வி தெரிவித்தார். மேலும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை பாதிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நிராகரிப்பதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஹிஜ்ரி புத்தாண்டு 1448 முன்னிட்டு 2026 ஜூன் 15 திங்கட்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினருக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் வள ஆணையம் மற்றும் மனித வளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் இணைந்து வெளியிட்டுள்ளன. ஜூன் 15 திங்கட்கிழமை ஒரு நாள் விடுமுறையாக இருக்கும் நிலையில் பணிகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் வழக்கம் போல மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் குறுகிய கால அறிவிப்புடன் கூடிய ஆய்வு வருகைகள் முன்னெடுக்கப்படும் என்று துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. தர உறுதிப்பாட்டு குழு வருவதற்கு 24 மணி நேரத்திற்கு மேல் அவகாசம் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுப்பிக்கப்பட்ட மற்றும் வேறுபடுத்தப்பட்ட அணுகுமுறையின் கீழ் 2 தனித்துவமான தர உறுதிப்பாட்டு வருகைகளை அறிமுகப்படுத்துகின்றது. சிறப்பு நிபுணர்கள் குழுவால் நடத்தப்படும் முழுமையான ஆய்வு மற்றும் குறிப்பிட்ட தணிக்கை பதிவுகள் மற்றும் முக்கிய விசாரணை கோடுகளில் கவனம் செலுத்தும் ஒரு சிறிய குழுவின் குறுகிய கால கண்காணிப்பு வருகை என இரண்டாக ஆய்வு வருகைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கல்வியில் தரத்தை நாம் எவ்வாறு வரையறுத்து ஆதரிக்கின்றோம் என்பது குறித்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆழ்ந்து சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த ஆய்வுகள் இருக்கும் என்று துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரான் நடத்திய தாக்குதல்களில் குவைத் விமான நிலையம் சேதமடைந்தது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் T1 பயணிகள் முனைய கட்டிடம் இலக்கு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு அவசர கால திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த தாக்குதலால் ஒருவர் உயிரிழந்ததுடன் விமான நிலையத்தின் பல வசதிகள் கடுமையாக சேதமடைந்ததுடன் இந்த தாக்குதலில் மேலும் 63 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவைகள் சில மணி நேரங்களின் பின்னர் மீண்டும் பகுதியளவில் ஆரம்பமானது. குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர் இந்தியர் என்பதும் தெரியவந்துள்ளது. குவைத் விமான நிலையம் மீதான தாக்குதலின் போது இந்திய பயணி உயிரிழந்துள்ளார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அன்னாரின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவிய 13 ஏவுகணைகள் 17 ட்ரான்களை இடைமறித்து அழைத்ததாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானிய தாக்குதல்களில் 4 இடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குவைத் மீதான தாக்குதலுக்கு ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை உரிமை கோரியுள்ளது. ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைன் அலி அல் சாலேம் விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்காவின் 5th ஃபிளீட்டின் தலைமையகம் என்பன தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தமது வான்பரப்பு பயன்படுத்தப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை குவைத் நிராகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
0: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Star of the Month.
2: Singer SPB.
3: கன்று முன்னாது களத்தினும் படாது

ஓகே, 8:20 ஆன் த கிளாக். உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், நேற்றுக்கு இன்னைக்கு நாளைக்கு அண்ட் நாளானைக்கு இந்த 4 நாள் மட்டும் அன்புடன் நான் தான் இருப்பேன். ஆப்வியஸ்லி திங்கக்கிழமையிலேருந்து என்னோடய ரெகுலர் ஷோக்கு நான் போயிடுவேன் ஈவினிங் கரெக்டுக்கு. ஸோ ஏன்னா நேற்றுக்கு தான் வந்தேன்றதுனால யாருக்குமே நான் சொல்கிறது எல்லாருக்குமே போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியல, பட் ஐ வுட் லைக் டு மேக் அ பாயிண்ட். எனிவேஸ், ஸோ அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ இஸ் பேக். குட் ஈவினிங் மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள். 3ஆம் தேதி ஜூன் மாதம், ஜான்வரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, 5 மாதம் முடிஞ்சுதா. கேலண்டரில் 2025க்கு அப்புறம் 26 எழுதுறதுக்கே நம்ம பழகிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். என்ன இது 25 இருக்கேன், 26 2026 ஆகிடுச்சே அப்படின்னு நான் அதை பழகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். திடீர்னு பார்த்தா இப்போ 5 மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ இந்த மாதம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த வருஷம் ஆரம்பித்து 6 மாதம் கம்ப்ளீட்டாக, அதாவது 6.5 வருஷம் முடிஞ்சு போச்சுண்ணா. எவ்வளோ வேகமாக டைம் ஓடுது பாருங்களேன். நான் நேற்றுக்கும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதாவது டைம், அதாவது சென்ஸ் ஆஃப் டைமுங்கிறது நம்மளுக்கு, நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சூழல், அதுதான் வந்து அந்த இந்த சென்ஸ் ஆஃப் டைமை வந்து மாற்றி மாற்றி காட்டும் அப்படிங்கிறத நேற்று சொல்லியிருந்தேன். அண்ட் இன்றைக்கி இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அதாவது இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன ரீசன்ஸ்க்கெல்லாம் வந்து உங்களை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, என்ன இதுக்கு இதெல்லாம் இருக்குது அதனால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு என்னெல்லாம் சொல்கிறாங்க, எதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப சில்லியாக இருக்குது. ஏண்டா இதுக்காகவெல்லாம் கூட கல்யாணம் பண்ணி, இப்போ என் அக்கா பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவன் என்ன சொல்லுவான்னா, நான் வளர்ந்துட்டேன், இப்போ வந்து எனக்கு பெரிய காக்ரா சோலி, அது ஒரு ட்ரெஸ்ஸு சரியா, ஆமாம், அந்த காக்ரா சோலி ஒன்று போட்டுட்டு நல்லா கல்யாணத்தில் டான்ஸ் ஆடி ஃபோட்டோ எடுக்கணும், அதுக்கு வேண்டி கல்யாணம் பண்ணு அப்படின்வா. இதுக்கெல்லாம் கூட கல்யாணம் பண்ணுறது, கல்யாணத்துக்கு உண்டான மரியாதை போச்சேடா அவங்கள இல்லைன்ற மாதிரி இருக்கும் சில நேரம். பட்டு இந்த காலகாலத்தில் கல்யாணம் பண்ணணுங்கிறது, வயசாகிறதுக்குள்ளே கல்யாணம் பண்ணணுங்கிறது, வயசாகுது கல்யாணம் பண்ணணுங்கிறது, வயசாகிறதுக்குள்ளே பண்ணுங்கிறது, எனக்கு வயசாகுது கல்யாணம் பண்ணு அப்படிங்கிறது, இது வந்து வாடிக்கையாக நம்ம தமிழ் வீடுகளில் ஐ திங்க் இது எல்லா வீட்லேயுமே கேட்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இப்போ வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த ஷோ கேட்குறீங்க அப்படின்னா இந்த ஷோவே உங்களுக்காக தான். ஸோ நம்ம இதை பற்றி பேசுவோம். ஓகே, இன் ஜென்ரல் பலருக்கு பல ரீசன்ஸ் இருக்கலாம் கல்யாணத்தையே வந்து நம்ம தள்ளி போடுறோம் அப்படிங்கிறது. இது நியாயமாக இருக்கலாம், சிலது அநியாயமாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் நீங்கள் உங்கள் கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கான காரணம் அது எப்பவுமே உங்களுக்கு மட்டுமே தெரியும். அண்ட் அதுக்கு சொந்தக்காரரும் நீங்கள் மட்டும்தான், மற்றவங்க எல்லாருமே வந்து ஓகேப்பான்னு ஒப்பீனியன் கூட சொல்லக்கூடாது, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க, ஃபேமிலியாக இருக்கிறவங்க ஏதாவது சொல்லலாம். பட் இன்றைக்கி இந்த ஷோக்கு நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கால்ரஸ்கிட்ட நான் பேசினதே இல்லை, இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எந்தெந்த ரீசன்ஸ்க்கெல்லாம் உங்களை வந்து கல்யாணம் பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க உங்கள் வீட்டில், ஆனால் கேட்கும்போது ஏன்டா இதுக்கெல்லாமோட கல்யாணம் பண்ண சொல்லுவீங்க அப்படி உங்களுக்கு இருக்கும். ஸோ டுடே டாபிக் இஸ் கோயிங் டு பி திஸ் அண்ட் பட் லெட்ஸ் பிகின் வித் அ நைஸ் சாங். ஓகே, மன்மதன்லேருந்து செம்மையாக ஒரு பாட்டு வருது, அப்படியே கேளுங்க, கேட்டு முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரியா. 2 பாட்டு வரும், நான் திருப்பி வருவேன், 2ல் 1 பாட்டு தான் வரும். I'll be back. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, this is 89.4 தமிழ் FM. Enjoy the song.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: பெரிய பெரிய சீக்கூலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் சீக்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: மேடம், ஒரு நிமிஷம்.
7: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
7: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
7: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
7: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் எல்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
7: ஓ மை காட், யார் அவரு?
6: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
7: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 to 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
9: You are back.
10: Gold rate la eriduchu adanal kalyanam munna indha maari la solranga veetla. கேட்குறதுக்கே வந்து சிரிப்பாக இருக்குது. ஆனால் இந்த கோல்டு ரேட்டுன்னு வரும்போது மட்டும் என்னால் சிரிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா கோல்டு ரேட் எப்போ பார்த்தாலும் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் போன மாதத்தோட கோல்டு ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல. ஓகே, அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். என்ன, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கீங்களா? இல்லை சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டீங்களா? ஒரு சில பேருக்கு வந்து இந்த 8:30 ரீச் ஆகுறதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரம். அப்பாடா, 8:30 வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது. எனக்கெலாம் அப்படி தான். ஏன்னா என் வீடு ஜேவிசியில் இருக்கு. அல்கேல் ரோட்டை பிடிச்சி ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட் வரைக்கும் போகிற எனக்கு ஹெஸ்ஸா ஸ்ட்ரீட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு 25 ஆகுது. வீடு நடந்து போனாலே அவ்வளோ தூரம் ஆகாது, அவ்வளோ பக்கம். ஸோ இந்த மாதிரி டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு முழிக்கிற உங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, டிராஃபிக்கில் அதிகமாக மாட்டி உங்களுக்கு வயசாகுது போகிறேங்க, அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. ஸோ என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் வச்சு உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க, அதுதான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா நான் இந்த ஷோக்கு வந்ததுலேருந்து காலர்ஸ் கிட்ட பேசினதே இல்லை. யூ கேன் கால் மீ இட் 800-8940. பட் இன் ஜென்ரல் யூஸ்வலாக வீட்டிலலாம் சொல்லுவாங்க இந்த கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் படத்தில் தான் நான் கேட்டிருக்கேன், நேரில் யார் சொல்லியுமே நான் கேட்டதே கிடையாது. அதெல்லாம் சொல்கிறாங்களா என்ன? இது இது இது வெறும் சினிமா டைலாக் கிடையாது. அப்புறம் இந்த 1000 பேர்கிட்ட போய் சொல்லி கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அது வந்து 1000 பேர்கிட்ட போய் கிடையாது, 1000 பேர்கிட்ட போய் நீங்கள் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா. ஸோ இந்த கல்யாணத்தை சுற்றியே இவ்வளோ மித் இருக்குது. சரி, ஓகே, ஒருத்தர் இருக்கிறார் லைனில். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ
10: ஹலோ, வணக்கம். யார் பேசுகிறீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 இருக்குதுன்னு
11: ஆல்ரெடி
10: கரெக்டா தானே
11: சொன்னேன்.
10: ஓகே, அதெல்லாம் வாய்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். யார் பேசுறீங்க?
11: என்னோ
10: திடீர்னு விஜய், ஓகே, நீங்கள் கல்யாணம் பண்ண டைமில் அவர் உங்களுக்கு பொண்ணு தேடிட்டு இருந்த டைமில் அரேஞ்ச்ட் மேரேஜா லவ் மேரேஜா? நீங்க என்ன
11: சொல்றது?
10: கல்யாணத்துக்கு அப்போ இங்க மூவ் ஆனது எப்போ?
11: இங்க மூவ் ஆனது 2006.
10: 2006 னா எத்தனை பண்ண 20 வருஷம் ஆச்சா?
11: எஸ் bro.
10: வா. அதுக்கு முன்னாடி ஒரு சில வருஷம் லவ் பண்ணி அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அப்புறம் ஆமா
11: அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் லவ் பண்ணிச்சு.
10: சோ ஐ திங்க் உங்க வைஃப் உங்களுக்கு வந்து உங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் அவங்கள தான் ಜಾಸ್ತಿ வருஷம் தெரியும் நினைக்கிறேன். இல்ல.
11: எஸ் நோ ஒன் ஹஸ் எக்ஸெப்ட் மை வைஃப்.
10: அவங்க பேரு?
11: அவங்க பேரு தீபா.
10: ஓகே, இங்கே இருக்காங்களா ஊரில்?
11: இங்கே இங்கே தான் ப்ரோ. எப்படி அவங்களை அங்கே விட்டுட்டு?
10: எக்ஸாக்ட்லி அதான் அதான் அதான். சரி, ஐ வாண்ட் டு ப்ளே சாங் ஃபார் விஜய் அண்ட் தீபா. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சொல்லுங்கள். ஆக்சுவலி
11: காதலுக்கு மரியாதையிலேருந்து
10: அடா அடா அடா என்ன பாட்டு வேணும் காதலுக்கு மரியாதையிலேருந்து?
11: என்னை தாளாட்டு வருவாய்
10: என்ன? நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஓகே, எனக்கு வந்து நீங்கள் விஜய்னு சொன்னதுமே அப்புறம் 25 வருஷம் அதெல்லாம் சொன்னதுமே எனக்கு வந்து ஃபஸ்ட்டு காதலுக்கு மரியாதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஐ திங்க் வி ஹாவ் குட் வேவ் லெங்க். உங்களுக்காகவும் உங்கள் மிஸ்ஸஸ் அவங்க தீபா அவங்களுக்காகவும் பாட்டு காதலுக்கு மரியாதையிலேருந்தே வருது. என்ஜாய் த சாங் அண்ட் கீப் டியூனிங் டு 89.4.
11: தேங்க்ஸ்.
10: Thank you. Yes, you too, man. And, சில நேரம் வாய்ஸ் வச்சு ஒரு சில கெஸ்ட்லாம் பண்ணுவோம், அது கரெக்டாக இருக்கும், பெரும்பாலும் கரெக்டாக இருக்கும். ஸோ விஜய் அண்ட் தீபா கல்யாணப்பா 25 வருஷம் தான் சம மேட்டரில். ஆல் ஐ ப்ரே ஆல் லவ் அண்ட் ஹெல்த் அண்ட் வெல்த் ஃபார் தம். சரி, அவங்க கேட்ட முறை பாட்டு வந்துருக்கு, கேட்டு முடியும் ஜாலியாக. இது அவங்களுக்காக மட்டும்தான். ஓகே, லவ் பண்ணி ரொம்ப வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்களுக்கு வேண்டிய அந்த பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு முடியும். I'll be back. And this is 89.4 Tamil FM. And you're listening to Anbudan Nan and RJ Bravo.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும்
1: அர்த்தமாயிட்டா ராஜா.
2: We'll be back after a short commercial break.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

இந்த மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன் அப்படி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு அது வந்து உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாது. ஐ எம் அன்மேரிட் அண்டு நீயே பார்த்துக்கடா பொண்ணெல்லாம் நீயே பார்த்துக்க, இதுக்கு மேலே நாங்களாம் பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி எப்போ இந்த மீடியாவுக்குள்ளே வந்தோமோ அவங்களுக்காக ஒரு நினப்பு. மீடியாவில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வீட்டில் பார்க்குற பொண்ணெல்லாம் பிடிக்காது, வீட்டில் பார்க்குற பையன்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி மீடியாவில் இருக்கிற பசங்க, வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ், அவங்கள சுற்றி இருக்கிற உற்றார் உறவினர் அவங்களாம் அப்படி ஒரு நினப்பில் இருக்காங்க. தட்ஸ் நாட் ட்ரூ எவ்ரி டைம் கரெக்டாக, பட் இன் மை கேஸ் இட் குட் பி ட்ரூ. வெல்கம் பேக் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. அப்படி சொல்லுவாங்கள்ல, ஆனால் முக்காவாசி பேரண்ட்ஸு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பசங்களை வந்து நீ யார் வேணாலும் கூப்பிட்டு வா பார்க்கலான்னு பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சில பொண்ணுங்கக்கிட்டேயும் மேக்ஸிமம் பசங்ககிட்டையும் சொல்லிடுறீங்க. ஆனால் இதே ஃப்ரீடத்தை படிக்கும் போதும் காலேஜ் பிடிச்சிட்டு வெளியில் அவன் ஊர் சுற்றிட்டு இருக்கும் போதும் இந்த ஃப்ரீடத்தை அவன் கொடுத்துருந்தான்னா, அவங்க கொடுத்துருந்தீங்கன்னா. ஆனால் எனக்கு வந்து லக்கிலி எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எப்பவுமே இருந்ததே கிடையாது. பட் எனிவேஸ் ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் கல்யாணம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது உங்கள் வீட்டில் என்னென்ன ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி இதனால் கல்யாணம் பண்ணிக்கப்பா, ஏ தங்கம் விலை ஏறுது, அப்புறம் நீ 5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணினா தங்க விலை, அப்புறம் நாங்களாம் தங்கம் செய்ய முடியுமா, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு முன்னாடி இது சில்லியாக தெரியும், இப்போ வந்து சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சில நேரம் கல்யாணம் நடக்கும்போது இப்போது நாங்கள் திருப்பி மொய்யெல்லாம் செய்வோம்ல, அப்போ எப்படின்னா நகையாக செய்வாங்க. அவங்க என்றைக்கோ செஞ்சுருப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு போன் வச்சுருப்பாங்க. இப்போ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் திருப்பி செய்யணும், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கோல்ட் ரேட் என்ன இப்போ என்ன, இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அட கரெக்டாக தான் இப்போ சொல்கிறாங்க அப்படி இருக்கும். பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தா மெஜாரிட்டி ஆஃப் தி ரீசன்ஸ் வை தே ஆஸ்க் யூ டு கெட் மேரிடஸ் வயசு ஆகிடும், அதுக்கப்புறம் பொண்ணு கிடைக்காது பையன் கிடைக்காது, எனக்கு இதெல்லாம் எப்பவுமே சிலியாக தான் தெரியும். இப்போ கல்யாணம் ஆனால் மட்டும் ஒருத்தருக்கு வயசு ஆகாமல் இருக்க போகுது. ஆனால் நான் எங்கேயோ கேட்டேன், சரியா என் ஃப்ரெண்டோட வீட்டில், எனக்கு என்ன நாங்கள் ஒரு பேர பையனை பார்க்கக்கூடாதா, நாங்கள் வந்து ஒரு பேர பசங்களை வந்து எடுத்து கொஞ்சணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா, அதனால கல்யாணம் பண்ணேன். ஸோ சில பேரண்ட்ஸ்க்கு வந்து தேர் சில்ட்ரன் ஆர் த பெட் ஸ்டாப் டு கெட் கிராண்ட் சில்ட்ரன், எனக்கு இப்படி தோணுச்சு. ஏன்னா இப்போ இதெல்லாம் ஒரு இப்போ நீ சந்தோஷமாக இருக்கணும்ப்பா, அதனால் யூ கெட் அ பார்ட்னர், யூ ஃபைண்ட் அ பார்ட்னர், நீ வந்து நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹாப்பியாக இருக்கிறத நாங்கள் பார்க்கணும், இப்படி சொல்கிறது ஒரு வேலிடான ஒரு ரீசனாக இருக்கலாம். இப்போ அந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் ரீசன் சொல்லி உங்களை வந்து கல்யாணம் பண்ணி சொல்லி வற்புறுத்துறாங்க சில நேரம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஓகேனா ஓகே.

0: இன்கேஸ் இஃப் யூர் அப்போசிங் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லி அப்போஸ் பண்ணுறீங்க அது எனக்கு அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்தது. ஸோ இந்த ஷோவில் பேசி காலர்ஸ்டே பேசலை, கல்யாணம் ஆகாம இருந்தீங்கன்னா கால் பண்ணுங்க, வீல் டாக் அபவுட் இட். ஹலோ, ஓ ஓகே ரைட்டு. ஸோ அதனால் நீ என்ன பண்ணுங்க, ஜாலியாக போயிட்டு பாட்டு கேளுங்க, என்ன கேட்டு முடிச்சுட்டு மெதுவாக திருப்பி வாங்க, பேசுவோம், நம்ம மெதுவாக பேசுவோம். இல்லையே இன்னும் இப்போ தான் வந்து தீ பற்றி எரியுது போலையே, எல்லாருமே இப்போ கால் பண்ணுறீங்களே. வணக்கம். ஹலோ
1: கா
0: ஆ ஹலோ வணக்கம் மேடம். யார் பேசுகிறீங்க? கேக்குது நல்லா, இல்ல பரவாயில்ல பரவாயில்ல, பார்த்து ஓட்டுங்க. வாட்ஸ் யுவர் நேம்?
1: அனு.
0: அனு, ஓகே, கல்யாணம் ஆகாதவங்க கால் பண்ண சொன்னேன். ஸோ அதனால உங்க வீட்டில் என்னெல்லாம்? ஐ ஹோப் யூ ஆர் அன்மேரிட். ஆ, இல்லை அது எப்பயாவது ஒரு வாட்டி தான் நடக்கும், மேஜிக் இட் ஒர்க்ஸ் ஒன்லி ஒன்ஸ். இருங்க ஒரு நிமிஷம், ஐ திங்க் யூ ஆல்சோ, உங்களுக்கும் கல்யாணம் ஒரு 10 வருஷம் இருக்குமா?
1: அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் பயங்கர வாலு, ரொம்ப லேட்டா வருவேன் வீட்டுக்கு, நிறைய வெளியில போறது அப்படி இதுன்னு. அப்போ 27 to 9 பயங்கர அரஜமா பண்ணுவேன். நீ ஒண்ணு கல்யாணம் பண்ணு இல்ல தனியா போயிரு 30 வயசுல
0: இருந்து. ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஏன் அப்படி வந்து ரொம்ப, அதாவது ஒரு 28-29 வயசு ஆனால 60 வயசு மாதிரி பாக்குறாங்களே ஏன்? அதுவும் பொண்ணுங்களுக்கு இந்த டார்ச்சர் ஜாஸ்தி இல்ல?
1: அம்மா அப்பா பாக்குறது கூட பரவாயில்ல, நிறைய பசங்க நம்மளோட சுத்திட்டு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் நமக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா ஏய், அப்புறம் மார்க்கெட்ல வேல்யூவே இல்லாம போயிடும், அப்புறம் அழகான பசங்க எல்லாம் கிடைக்காம போயிடுவாங்க. எப்போ வேணுமோ அப்போ பாத்துக்கோ.
0: ஆமா, இது இந்த முக்காவாசி பேரு they all invest the idea of marriage with fear but not with love. இதான் பிரச்சனையே.
1: Marriage is not a box to tick because of the age or in the life. It only should happen only when you feel it. See, எல்லா மேரேஜும் ஃபெயிலியர் ஆகலாம் சக்சஸ் ஆகலாம் அது வேற விஷயம், பட் அட்லீஸ்ட் அந்த கல்யாணம் பண்ணிக்கிற மூமெண்ட்ல டூ ஆஃப் தெம் ஷுட் பி இன் அ பியூர் லவ். அட்லீஸ்ட் தட் ஹாப்பினஸ் ஷுட் பி தேர். அவ்வளவுதான்.
0: ஓகே, இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்க நம்புறேன். தேங்க்ஸ் அனு, தேங்க்ஸ் ஃபார் காலிங்.
1: ஹாப்பியா இருக்கே. அதுக்கப்புறமா நாங்க வந்து சடனா ஆன்லைன்ல லவ் பண்ணிட்டோம் கொரோனாவுக்கு.
0: ஓ, லவ் மேரேஜ் தானா இது?
1: லவ் மேரேஜ் தான் கரெக்ட்.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பரா. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு ஹோப் இருக்குடா. டேய்,
1: கோவிட் ஆன்லைன் லவ்,
0: கோவிட். ஆனா கோவிட் டைம் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே லக்கி, ஏனா ஒண்ணே நல்ல பையன் நல்ல பொண்ணா கிடைச்சிருக்கும், ரெண்டாவது செலவு கம்மி. ஓகே, எனிவேஸ், அனு தேங்க்ஸ் ஃபார் காலிங், நைஸ் டாக்கிங் டு யூ. ரைட்டு, அதனால் கோல்டன் சாங்கர் தேடல. ஒரு பாட்டு வருது, தம்பி வந்து இப்போதான் ஒரு டின்னர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். I'll go have my dinner and come back. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டே அட்லீஸ்ட் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. ரெண்டு பாட்டு வருது. ஓகே, I'll be back.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். சம்மர்
1: வந்துருச்சேன். Terms and conditions apply.

ஓகே, 9:06 ஆன் த கிளாக் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி 3rd ஜூன் மாதம். எவ்வளோ பேர் வந்து இப்போ தான் ரேடியோ டியூன் பண்ணியிருக்கீங்க? ஜோடியிலிருந்து செம்மையாக ஒரு பாட்டு எடுத்து எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக ஜோடியில் வந்து எனக்கு இந்த கை தட்டி தட்டி அழைத்தாளே அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. ஆ, ஃபியூ இயர்ஸ் முன்னாடி, ஒரு 20-22 வருஷத்துக்கெல்லாம் பின்னாடி, ஒரு பாட்டோட லெங்க்த்தே வந்து 5.5 நிமிஷம் கிட்டே இருந்துச்சு, 6 நிமிஷம்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சுல, 3 நிமிஷம் அப்படி தான். ஆனால் அப்படி ஒரு அல்டிமேட்டான ஒரு பாட்டு எடுத்து வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஒரு வேளை பிரேக்கப் ஆகிருந்தாலோ, இல்லை பழைய காதல் அப்பப்போ கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருந்தாலோ, இந்த பாட்டை கேட்காதீங்க. அப்புறம் வந்து இட்ஸ் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகே, இட்ஸ் நாட் இன் மீ, இட்ஸ் நாட் இன் மை ஹேண்ட்ஸ். அன்புடன் நான் அவள் ஜெய் பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் பை த வே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்ராடில் இருக்காங்க, சிங்கப்பூர், மலேசியா, யூகே, யூஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, சிட்னி, இங்கெல்லாம் இருக்காங்கன்னா 89.4 தமிழ் எஃப்எம்மோட ஆப் இருக்குது, டவுன்லோட் பண்ண சொல்லுங்கள். அண்ட் விஷயத்துக்கு வருவோம். கல்யாணம் அப்படின்னு வரும்போது ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு பார்ட்னர் வேணும், கல்யாணம் பண்ணிக்கணுன்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் இப்போ வந்து நீ கல்யாணம் பண்ணாதான், இதனால கல்யாணம் பண்ணு அப்படின்னு ஒரு சில ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு சில மேட்டர்லாம் நடக்கும். நான் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு என்ன மாதிரி சிலி ரீசன்ஸ்லாம் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏ கல்யாணம் பண்ணாதான் உனக்கு ஈஸியாக ஹோம் லோன் கிடைக்கும் அப்படின்றாங்களாம். அவன் மட்டும் எப்படி ஜாலியாக இருக்கலான்னு ஒரு கான்ல சில பேர் சொல்லுவாங்களாம். எங்களுக்கு ரொம்ப வயசாகுது, காலகாலத்தில் எல்லாம் நடக்கணும், இல்லைனா அப்புறம் நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எனக்கே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நாங்கள் அனுபவித்த கொடுமையை நீங்கள் அனுபவிக்கக்கூடாதா, அதை நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்வாங்க. எனக்கு இது கேட்கும்போது எப்பவுமே இப்போ எனக்கு ஒரு வேளை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கூட, இஃப் அட் ஆல் நான் யாராவது அன்மேரிட் பொண்ணையோ பையனையோ நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னா, டெஃபினட்டாக நான் இந்த ரீசனை சொல்லவே மாட்டேன். நாங்கள் அனுபவிக்கிற கொடுமையை நீங்கள் நோ, திஸ் இஸ் மை லைஃப், நான் கொடுமையை அனுபவிக்கல, எனக்கு ஜாலியாக இருக்கணும் இல்லையோ, அது எந்து அந்த லைஃப் எந்து, நான் அனுபவிக்கிறதே நீ அனுபவிக்கணும் அப்படின்னு. இது ஃபன்னாக கூட ஒரு ஜோக்காக கூட சொன்னாலும் ஒரு 5% அதுக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது தான். ஸோ அதனால் இதுக்குள்ளே இதை நீங்கள் மீன் பண்ணி சொல்லலை, ஆனால் அதில் ஒரு மீனிங் இருக்க தான் செய்யுது. அதனால் கல்யாணம் ஆகாத பசங்களை மீட் பண்ணும்போது கல்யாணம் ஆன நீங்கள் இதை ஒரு ரீசனாக சொல்லாதீங்க, சில்லியாக இருக்குது. இன்னொன்று, பக்கத்து வீட்டுக்காரன் அடுத்த வீட்டுக்காரெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டான், நீ இன்னும் பண்ணாமல் சுத்திரிய அப்படின்னு, இதனால் கல்யாணம் பண்ண அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்களாம். எனக்கு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மாடி கட்டிட்டான், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கார் வாங்கிட்டான், இதெல்லாம் பார்த்து ஏதோ ஒரு மோட்டிவேட்டடாக நம்ம லைஃப் அப்கிரேட் பண்ணிக்கிறோன்னா அதுவே தப்பு தான். கம்பேர் பண்ணிக்கிறது அவங்க லைஃப்பும் நம்ம லைஃப்பையும் கம்பேர் பண்ணிக்கிறது, பட் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு முன்னேற்றம், நம்ம வீடு வந்து ஒரு ஓட்டு வீடாக இருக்குது, அவங்கள பார்த்து 2 மாடி மேலே ஏற்றுறோம், சரி ஓகே. ஆனால் எங்க கல்யாணமும் வாழ்க்கையும் ஒன்றா? ஆனால் முக்கால்வாசி பேருக்கு பா ஒரு கடமை முடியணும்ப்பா, ஒரு கடமை முடியணும்ப்பா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு இந்த ரீசன்ஸ் எல்லாம் கலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா அடியில் இது தான் இருக்கும். உங்களை என்னென்ன மாதிரி காரணம்லாம் சொல்லி கல்யாணம் பண்ண சொன்னாங்க முடிஞ்சால் கால் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? நான் யூஸ்வலாக வந்து இந்த ஷோவில் சயின்டிஃபிக்கலி தான் நிறைய பேசியிருக்கேன், சைக்காலஜிக்கலி தான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் ஒரு ரியலிஸ்டிக் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, ஒரு சில பேருக்கு முடி கொட்டிடும். எனக்கு என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வேண்டி பையனை தேடிட்டு இருந்தாங்க. அவன் என்கிட்ட சொன்ன, நான் கேட்டேன் உனக்கு என்ன மாதிரி பையன் நீ பார்த்துட்ருக்க சொல்ல, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு தலையில் முடி இருக்கணும் அப்படி தான் சொன்னான் அவன் எனக்கு. அட் த சேம் டைம் என் க்ளோஸ் என்னோடய கசின் ஒரு பொண்ணே வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஷி காட் மேரிட், அவங்க வந்து தலையில் முடியிருக்கான்லாம் பார்க்கலாம் இல்லை, ஷி காட் மேரிட், ஷி இஸ் வெரி ஹாப்பி நவ், 5-6 வருஷம் இருக்கும் அவங்க கல்யாணம் ஆகி. ஸோ அப்படியும் இருக்காங்க இப்படியும் இருக்காங்கன்னு சொல்ல வரேன், ஆனால் முடி இருக்கணுங்கிறது ஒரு கேட்டகரியாக இருக்குது, கண்டிப்பாக முடி இருக்கணும். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முடி கொட்டோம் ஆனால் கல்யாணம் ஆகும்போது ஒரு சில இந்த கல்யாணம் ஆன ஜோஷ் இருக்கும், ஃபோட்டோ எடுப்போம், வெளில போவோம், வருவோம், அந்த டைமில் யாராவது வந்து எல்லாம் ஹாப்பி தான், என்ன ஹஸ்பண்ட் சொட்டையாக இருக்காருன்னு கண்டிப்பாக இதை கேட்குறதுக்குன்னே ஒரு 4 பேர் இருப்பான். நீங்கள் கல்யாணம் பண்ணலனாலும் ஏன் பண்ணலன்னு கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் இருப்பான், பண்ணாலும் என்ன இப்படி இருக்குது அப்படின்னா அதை குறை சொல்கிறதுக்கும் 4 பேர்.
இந்த நாலு பேர் மட்டும் வாய் மூடிட்டாங்கன்னா எவ்வளோ பேருக்கு லைஃப் கிளியராக இருக்கும்ல? கேட்குற சொல்கிறவங்க சொல்லுவாங்கன்னு சொல்லலாம், ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் நம்மளை பாதிக்க தான் செய்யுது. சரி ஓகே, எனிவேஸ் இந்த கல்யாணம் இந்த கல்யாணன்றேன், யாராச்சும் காதல் கீதல் பண்ணி அது ஒழுங்காக கை கூடாமல் அப்பப்போ ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பாட்டு கேட்டிங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க, அப்புறம் அவ்வளோதான். வார்னிங் இப்போயே சொல்லிட்டேன், அதை தாண்டி கேட்குறேன்னா தம்பி கேளுறா, அப்புறம் கண்ணில் தண்ணியோடு வீட்டுக்கு போவேன் இன்றைக்கி சொன்னேன்ல. எனிவேஸ் திஸ் இஸ் அன்புடன் நான் அவர்ஷி பிராவோ, அண்ட் யூ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம் ஜோடியிலிருந்து அப்படி ஒரு பாட்டு.

0: कैसे बोले रहे तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதோட பெஸ்டா என்டர்டெயின்மெண்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்லாம் 89.4
4: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
5: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
6: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: டே இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
8: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
7: உனக்கு நான் அமைது பாரு.
8: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
9: m4marry.com where families find each other. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

ஓகே, இப்போது ஒருவேளை கல்யாணம் ஆகாத கல்யாணம் ஆகாமல் இருக்கிற ஒரு சில பசங்களுக்கு, ஒரு சில பேருக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணிக்க வேண்டிய ஒரு ஒரு அவேர்னஸ், தன்னைத்தானே தன்னுடைய ஃபீலிங்ஸ் பற்றின அவேர்னஸ் வரணும் அப்படின்னு இருக்கிற ஒரு சில விஷயங்களை இப்போ நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோம். நிறைய நேரம் இப்போது வாட் ஹேப்பன் இப்போ ரீசென்ட்லி, ஒன் ஆஃப் மை க்ளோஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரெண்டு மூணு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர், அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் ஆகி ஒரு ஒரு நல்ல ஆளோட லவ் ஆகி அது ஒரு மாதிரி வீட்டிலலாம் பேசுகிற ரேஞ்சுக்கு வந்தது. திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு கம்ப்ளீட் சைலன்ஸ், ரேடியோ சைலன்ஸ். அவள் லைஃப்பில் என்னாச்சுன்னே தெரியல. இப்போ ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அதை பற்றி பேசும்போது பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் நான். ஆனால் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் அப்பப்போ நாங்கள் மீட் பண்ணும்போதெல்லாம் எப்போவுமே அவர் அவர் ஊர் வேறெங்கோ வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கார். வீடியோ கால்லாம் பேசிக்கிட்டு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்கும்போதே. அப்பா ஓகே, ஒரு விக்கெட் டவுன், பட் அட்லீஸ்ட் பட் ஷீ இஸ் ஹாப்பி, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு. ஆனால் நேத்திக்கு நேத்தில முந்தா நேத்திக்கு இதை பற்றி பேசும்போது இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப பொசசிவ்னஸும் கோபமும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பிஹேவியரும் அவருக்கு இருக்கிறது தெரிஞ்சு அதை சால்வ் பண்ண முடியாமல் தான் நாங்கள் பிரிஞ்சிட்டோம். வீடு வீட்டில் ஃபேமிலிஸும் மீட் பண்ணுற ரேஞ்சுக்கெல்லாம் போய் கடைசியில் இப்படி ஆகிடுச்சுன்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இப்போது கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை தானே இன்றைக்குமே. இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடி அப்படின்னு ஒரு லைஃபே பிரிச்சிடலாம். ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாழணும். இன்றைக்கி தனியாக வாழ்கிற நிறைய பேர் இன்னொருத்தரோட ஒரு ஸ்பேஸை ஷேர் பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒரு வீட்டில் தனியாக இருந்துட்டு நம்மளே எந்திரிக்கிறோம், நம்மளே டிவி பார்க்குறோம், நம்மளே பிடிச்சதை சாப்பிட்றோம், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறோம் அப்படின்னு வந்துட்டு டக்குன்னு இன்னொருத்தரோட அந்த வீட்டை ஷேர் பண்ணணும், அந்த ஸ்பேஸை ஷேர் பண்ணணும், ஒரு ஒப்பீனியனை கேட்டுக்கணும், சில நேரம் நம்ம விருப்பு வெறுப்புகளை மாற்றிக்கிட்டு அதை செய்ய வேண்டியிருக்கும். இந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ்குள்ளே வரும்போது உண்மையாகவே அதுக்கு நம்ம தகுதியாக இருக்கமா? இந்த தாட்ஸ் எல்லாம் தானே முக்கியம் பிஃபோர் கெட்டிங் இன் டு அ ரிலேஷன்ஷிப் இட் செல்ஃப். கரெக்டா? கேன் யூ ஹேண்டில் ஆங்கர், ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு கோபம், ஒரு ஒரு பொறாமை, அப்புறம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, அதாவது இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மனுஷனாக பிறந்தால் எல்லாத்துக்குமே வரும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பக்கம் இருக்கா? ஏன்னா இது வந்து நமக்கு வர்ற இந்த ஃபீலிங்ஸே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் இருக்கிறப்போ நம்ம இன்னொருத்தரையும் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம், அண்ட் வைஸ் வாஷா நம்மளையும் இன்னொருத்தர் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கோம். இந்த இமோஷனல் ரெகுலேஷன் உங்ககிட்ட இருக்கா? ஓகே, ஒருவேளை சில சைன்ஸ் எல்லாம் இருக்குது. பிஃபோர் யூ கெட் இன் டு எனி ரிலேஷன்ஷிப், கல்யாணன்றது பிகர் ஸ்டெப். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே கூட இந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும், ஒருவேளை உங்களுடைய பார்ட்னர்கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு மெச்சாரிட்டி இருக்கா, இல்லை வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் தயாரான எனக்கு அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி மேலே இருக்கிற ஒரு ரிசர்ச் வந்து என்ன சொல்லுதுன்னா, பீப்புள் இந்த இமோஷன்ஸ் எல்லாம் ஒரு வேளை ரெகுலேட் பண்ண தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தியராகவும், அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த கல்யாணம் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃப்ரீக்வெண்ட்டான எக்ஸ்ப்ளோசிவாக ஆர்கியூமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சண்டை வந்துட்டால் ரெண்டு பேர் பேசிக்காமல் இருக்கிறது, அண்ட் ஒரு கிரிட்டிசிசம்னு வந்தால், அதாவது நம்ம பார்ட்னர் பற்றி நம்ம ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறதுல ஒரு டிஃபிகல்ட்டி, ரொம்ப ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கும்போது இம்பல்சிவாக ஒரு டிசிஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து டெஃபினெட்லி ஆல் தீஸ் திங்ஸ் நீட் டு பி ஒர்க்டு. இப்போ நான் நேற்றுக்கு ஒரு டிவி ஷோ ஒன்று பார்க்குறேன், பழைய ஷோ தான், நேற்றுக்கு சும்மா யூடியூப்பில் வந்தது. அதில் ஒரு ஒய்ஃப் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, படம் வந்து அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு ஆஃப்டர்நூன் ஷோவுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு ஒய்ஃபை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அவர் வந்து சைடில் ஓரமாக இருக்கிற ஒரு சீட்டு புக் பண்ணிட்டாராம், ப்ளஸ் வந்து முன்னாடி ரெண்டு பேர் முந்திட்டு போயிட்டாங்களாம், அதுக்கு பிடிச்சி படத்தோட பாதி வரைக்கும் திட்டிருக்காங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க ப்ரெக்னென்ட்டு, ப்ளஸ் எப்போவுமே எஞ்சி போகணும், ஏதாவது ஒரு வழினா டக்குன்னு எஞ்சி போகிற மாதிரி ஒரு சீட் நான் புக் பண்ணேன், ப்ளஸ் படம் அன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு, நீங்கள் ஆஃப்டர்நூன் ஷோ போனோம், எனக்கு முன்னாடி ஒருத்தர் படம் இவ்வளோக்கும் பிகினிங்லேருந்தே பார்த்துருக்காங்க. இப்போ அவங்ககிட்ட கேட்டால், இப்போ இதே நீ இந்த இதே தப்பை நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா அதுக்கு அவங்க வேறு பதில் சொல்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஒரு ரெட் ஃப்ளாக் மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை ரியல் லைஃப்பில் டீல் பண்ணுற நீங்களும் இருப்பீங்கள்ல, உங்களுக்கு நடக்கலாம், இல்லை நீங்களே கூட இது உங்களை அறியாமையே இல்லை தெரிஞ்சால் கூட நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம்.
அண்டு அன்ரிசால்வ்டு ட்ராமான்னு ஒன்று இருக்குது. அதாவது சின்ன வயசில் நடந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை இன்றைக்கி வரைக்கும் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கலைன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வாயை திறந்து இதுதான் இது ஒரு பிரச்சனை, இப்படி ஒன்று நடந்தது, அதை நான் சரியாக பண்ணிக்கல அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற அளவுக்கு கூட உங்களுக்கு அதை பற்றி தெரிலனா, தென் நீங்கள் என்டர் ஆகிற எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே பிரச்சனை வரதான் செய்யும். ஏன்னா அது எங்கே இது அங்கங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். தனியாக இருக்கிற நிறைய பேர் தனியாகவே இருந்துருவாங்க, சில பேர் தனியாகவே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஓகே தான், ஆனால் இந்த மாதிரியான ப்ராப்ளமெல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் போயிடும் சில நேரம். ஐ வில் டாக் அபவுட் இட். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பற்றிலாம் சொல்லலான்னு பேசலான்னு ஒரு நாள் சொல்லியிருந்தேன். ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்டர் ஆகாதவங்க அவர் என்டர் ஆனவங்க, கல்யாணம் பண்ணவங்க பண்ணாதவங்க, யார் கேட்டாலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பாட்டு வருது, சூப்பர் பாட்டு.

89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: of the hour was brought to you by Basha Bai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, yeah?
2: Ready, sir.
3: Light.
4: Nadandadu.
5: Nandadu.
2: Camera.
4: Nadakkappovadu.
5: Nadakkappovadu.
2: Rolling.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க ஒர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
6: We'll be back after a short commercial break.
7: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
8: Denso's UAE's first distributor. 1982 lerunde Danya Refrigeration oda mukhyamana angam.
9: JM brand AC da.
8: JM brand AC da.
10: Danya Refrigeration, Sharjah, Dubai. 40 aandugalukku melana anubavam since 1982.

ஒரு சில பேர் வந்து கல்யாணத்தை டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்களே, இருக்கோமே. இப்போ நானும் அப்படி தான். இப்போ டிலேடுன்னு என்னால் சொல்லவே முடியாது. இது வந்து எனி திங் இஸ் நாட் அ டிலே. ஓகே, இப்போ உங்கள் லைஃபுக்கு ஒரு சில ப்ரையாரிட்டிஸ் இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிஜமாகவே ஒரு ஆக்டிவாக ஒரு பார்ட்னரை தேடிட்டே இருந்து அது கிடைக்காமே இருந்து அப்போ அது டிலே. ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு வேறு ஏதாவது வேலைகள் இருக்குது, அதெல்லாம் முடிக்கணும், உங்களோட ஃபோக்கஸ் அங்கே இருக்குது. நீங்கள் வந்து நிஜமாகவே ஆக்டிவாக யூஆர் நாட் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர் அப்படின்ற சுச்சுவேஷனா, தட்ஸ் நாட் அ டிலே, தட்ஸ் அ டிலே ஃபார் அதர்ஸ், அவங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு. அதாவது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் உங்கள் தலைமையில் புகுத்துவாங்கல்ல, ஏ இதை பண்ணடா, ஏ அதை பண்ணடா, அப்படி இதை பண்ணுமா, இதை பண்ணுமா, அவங்களுக்கான அது டிலேடாக ஃபீல் ஆகலாம். பட் உங்களுக்கான ஒரு கோல் இருந்ததுன்னா ஓகே. பட் இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக நம்மளை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கணுமே. அந்த மாதிரி ஏரியாஸ் எல்லாம் நம்ம விட்டுறோம். சில நேரம் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இறங்கினதுக்கப்புறமா தான் அந்த பிரச்சனைகள்லாம் வெளியில் தெரியுது. திட்டுத்திட்டா தெரியும், நம்ம நம்ம நம்ம பிஹேவியரில் தெரியணும், நம்ம பேசுகிற விதத்தில் தெரியும், பாசிவ் அக்ரெசிவ்னஸில் தெரியும், செல்ஃப் டவுட்டில் தெரியும். இதெல்லாம் கண்டிப்பாக ரிசால்வ் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு ஒன்று ரெண்டு விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தேன். வெல்கம் பேக் அன்புடன், நான் ஹார்ஜே பிராவோ. அண்ட் ஒரு இப்போ நிறைய நேரம் இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பேகேஜ் இருக்குது. நான் வந்து எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு ஒருத்தர் மேலே எனக்கு. அது வந்து நீங்கள் ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பில் மூவ் ஆகும்போது உங்கள் பழைய பாஸ்ட் பற்றி ஆனஸ்ட்டாக, அதாவது உண்மையாக கம்யூனிகேட் பண்ணுறீங்களா, அதுக்கான எபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க, இது வந்து பசங்க எப்பவுமே பண்ணுவோம், நானுமே பண்ணுவேன். இப்போ நமக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணுக்கிட்ட நம்மக்கிட்ட காசு இல்லைன்னா, அது காசு இல்லைன்ற மாதிரி காட்டிக்கவே மாட்டோம். அது கொஞ்சம் கௌரவ குறைச்சலாம் நினைப்போம் நம்ம. ஆனால் அதை தாண்டியுமே ஆமாம் இன்னைக்கு என்கிட்ட இவ்வளோதான் காசு இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனை, உங்கள் சுச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு உங்களால் மெச்சூரிட்டி இருக்கா? அட் த சேம் டைம் அதை புரிஞ்சு முக்கால்வாசி பொண்ணுங்க அதை புரிஞ்சுக்கிற ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, நான் ஒரு 17 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு பொண்ணு மேலே க்ரஷ் இருந்தது. நான் ஒரு ரெண்டு பைக்கில் சம்திங் கூப்பிட்டு போனேன், பெட்ரோல் இல்லை, அப்போ நான் அவங்ககிட்ட தான் காசு வாங்கினேன். காசு இல்லைன்னு எனக்கு ஒரு வழி இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிச்சு, டேங்க் ஃபில் பண்ணி கொடுத்தேன். 18 வயசு பொண்ணு டேங்க் ஃபில் பண்ணுற அளவுக்கு காசு இருக்கா அப்படின்னு நான் யோசித்தேன். பட் இருந்தாலும் ஒரு சில நேரம் இப்படி தான் மாட்டிப்போம் நம்ம, ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணலை அப்படின்னா. அண்டு இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு ஒன்று சார், ஒன்று ரெண்டு இருக்குங்க. இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல், அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னுலாம், இதை பற்றி இன்டெப்த்தாக பேசணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் ரிசர்ச் படி பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைலில் இருக்கிறவங்க எப்பவுமே இந்த அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் இருக்கிறவங்க மேலே தான் வந்து அவங்களுக்கு வந்து பிரியம், ஒரு காதலே வரும். இந்த ஆன்ஷியஸும் அவாய்டண்ட்டும் சேர்ந்து எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று எப்போவுமே வந்து சேராது. ஆனால் அதுங்க ரெண்டு பேர் அது இது இது அதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகும், அது இதை பார்த்து தான் அட்ராக்ட் ஆகும்னு ஒரு ஸ்டடியே இருக்குது. பீப்புள் வந்து இந்த செக்யூர்டு அட்டாச்மெண்ட் ஸ்டைல்னு சொல்லது இருக்கும். நீங்கள் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களே தூரத்துலேருந்து பார்க்கும்போது, நானே நான் நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன், இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறதுக்கு மேட்ச்சாகவே இல்லையே, இவங்கெல்லாம் எப்படி கலாம், இந்த மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். ஆனால் வெறும் மூஞ்சி பார்த்து மட்டும் வரதில்லைல்ல. நேற்றுக்கு இதை பார்த்து டிஸ்கஷனை நானும் பிரியா நிவேதாலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளோட மூடை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் என்னை கரெக்டாக பார்த்துக்கிறான் அப்படிங்கிற ஃபீலிங் கொடுக்குற பையன் யா எதுவாக இருந்தாலும் அது போதும். ஆனால் அதை தாண்டி தான் வந்து ஒரு பையன் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கானா இப்படி இருக்கானா அப்படிங்கிறதுலாம் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அப்படி தான். இப்போ ஃபினான்ஷியலி அண்டு மென்டலி எனக்கே ஒரு டிசிப்ளின் இருக்குது அப்படின்றப்போ நான் வந்து மற்ற குவாலிட்டிஸை தான் ஒரு பயங்கிட்டு இருந்து எதிர்பார்ப்பேன். அதனால தான் நிறைய பேர் எப்படின்னா ஜோடி பொறுத்தம் சில பேருக்கு வந்து பார்க்கும்போது என்னப்பா நம்ம ரொம்ப ஈஸியாக ஓப்பனாக சொல்லிட்டு போயிடுறோம், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற செக்யூர்ட் ரிலேஷன்ஷிப் உனக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி டெஃபினெட்லி யூ ஷுட் ஆஸ்க் யுவர் செல்ஃப் இந்த ஒரு கேள்வி. சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் வந்து அவங்க வேணாம் டிசைட் பண்ணி பின்னாடி போகிறாங்க அப்படின்னா, உங்கள் மனநிலைமை எப்படி இருக்குது? பேனிக்காக வரீங்களா, இல்லை அவங்கள துரத்தி போய் பிடி, இந்த படத்துலலாம் காட்டுற மாதிரி இப்போது பொண்ணு பின்னாடியோ இல்லை பையன் பின்னாடியோ போய் துரத்தி பிடிச்சி அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரியுமான்னு காட்டிக்கிட்டே இருந்து, அதுவும் அளவு எனக்கு தெரியலையே. அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து க்ளோஸரே பிடிக்காது, ஒரு ஹோப் இருந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த மறுமுனையில் இருக்கிறவங்க இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த ஹோப் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் எண்டுன்றது அவங்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இருக்காது. ஆனால் அப்போ இன்னொருத்தர் உங்கள் லைஃப்பில் எப்படி வருவாங்க?
இதுக்கான பதிலெலாம் கண்டுபிடிச்சா மட்டுமே இன்னொருத்தருடைய லைஃப்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமான ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பை கூடும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை தரும். பட் அட் த சேம் டைம் இதெல்லாம் பண்ணியுமே ஒரு சில நேரங்களில் பிரியவங்களும் இருக்காங்க. சந்தர்ப்ப சூழ்நிலையால், இயற்கையினால், யதார்த்தம் யுத்தத்தினால, காண்டு எனத்தை அந்த மாதிரி பிரிஞ்சவங்களுக்காகவே இப்படி ஒரு பாட்டு. அந்த மாதிரி பிரிஞ்சுக்கிட்டு ஒருவேளை மறக்க முடியாமே இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காகவே இந்த பாட்டு. அவங்க எந்த மூலையில் வேணால் இருக்கலாம், இந்த பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்க நினைப்போம். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் 89.4.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.

0: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
1: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
0: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

ஜெர்சியிலிருந்து மறக்கவில்லையே. ரொம்ப நானே ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு கேட்டு. வெல்கம் பேக் கைஸ். அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே, ஒரு கல்யாணத்துக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறது பின்னாடி உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை ரெகுலேட் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தேன். இந்த அட்டாச்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொன்னதுமே நிறைய பேர் கால் பண்ணாங்க. ஆன்ஷியஸ் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பற்றி, அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் பற்றி டிக்டாக்லலாம் நான் நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். நான் இப்போ தான் ரேடியோவில் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு ஐ திங்க் அவங்க பேர் பிரியங்கா சொன்னாங்க. ஆப்வியஸ்லி பிகாஸ் நானும் அதெல்லாம் கடந்து தான் வரேன், பார்க்குறேன். எனக்கு அதை பற்றி ரேடியோவில் இன்னும் நிறைய பேசணும், ஆனால் எவ்வளோ பேருக்கு அது புரியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இப்போ இதில் மெயினான விஷயம் என்னென்னா, ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ கல்யாணம் ஆக போகிற ஸ்டேஜில் ஓரளவுக்கு வீட்லலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், சில விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க அந்த பார்ட்னர்கிட்ட, பொண்ணு பையன்கிட்டயோ இல்லை பையன் பொண்ணுக்கிட்டயோ. அதில் வந்து காசு ஒரு காசு அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்ரு. உங்களுக்கு பட்ஜெட்டிங் பற்றியோ, டெட் மேனேஜ்மெண்ட்லேயோ, இல்லை வந்து சேமிக்கிற பழக்கமோ, இல்லை ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டிஸோ எதுவும் இல்லை அப்படின்னா, அதே மாதிரி இப்போ ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டின்னு வரும்போது நான் ஒரு சில கப்பலை வந்து இந்த டிவி ஷோலாம் பார்க்குறேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவளுக்கு நிறையா அனிமேனா ரொம்ப பிடிக்கும், அனிமே டிஷர்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு வாங்க பிடிக்கும். அப்போ அப்படியா அப்படின்னு அவர் கேட்குறாரு ஹோஸ்ட்டு. ஆமாம் அப்பா, ஒய்ஃப் சொல்கிறாங்க அவனும் வந்து PS5 கேட்டிருக்கேன் அப்படின்னு. ஓகே, திஸ் குட் பி க்யூட். ஓகே, நான் சின்ன வயசில் ஒரு சில நேரம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியாது. ஆனால் இதுலேயும் ஒரு ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குது. ஒரு 50 dirhams டிஷர்ட் வாங்குறதும், ஒரு 3000 dirhams ஒரு PS5 வாங்குறதும் எந்த ஃபினான்ஷியல் ப்ரையாரிட்டியில் வருது அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். பட் காசு இருக்கோ இல்லை இல்லையோ, டெஃபினட்டாக உங்கள் பார்ட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். அதில் ஒரு கௌரவ குறைச்சலாக எப்போவுமே பசங்க பார்ப்போம், இது நானுமே ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தாண்டி வரணுடா தம்பி, அப்போ தாண்டா நீ அந்த பொண்ணோட சந்தோஷமாக இருக்கணும்ல. உங்கள் வீட்லேயும் அப்படி தானே நினச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. என்னம்மா அப்படி நீ சொல்லணும்ல, உனக்கு சம்பளம் இவ்வளோ தான் வருது, நான் இவ்வளோ வீட்டுக்கு தருவேன், இவ்வளோ நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு நீ சொல்லணும்ல அந்த பையன்கிட்ட. ஸோ டெஃபினெட்லி கீப் திஸ் ஃபினான்ஷியல் திங் ட்ரான்ஸ்பரண்ட். ஓகே, மீதி விஷயங்களை 10 மணிக்கு மேலே சொல்கிறேன். ஆர்ஜே பிராவோ, சாரி அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் ரைட் நவ் நீங்கள் ஷோ கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தோன்ற தாட்ஸை என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்பி வைங்க. ஓகே.

Welcome back. And அன்புடன் நான் ஆர்ஜே பிராபு, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயோ இல்லை கல்யாணத்துக்குள்ளேயோ என்ற ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒன்றும் ஒரு 10 கல்யாணம்லாம் அவளை இதெல்லாம் சொல்கிறதுக்கு, இதெல்லாம் அங்கங்கே கேட்டது, கேள்விப்பட்டது, எது நியாயம் அப்படின்னு பொதுவாக பொதுப்படையாக எனக்கு பட்டது, அதை பற்றி இன்றைக்கி அப்படியே சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டிபெண்டன்ஸின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ஒரு அதே மாதிரி அந்த டிவி ஷோவில் நான் பார்த்த டிவி ஷோவை நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த எபிசோட்ஸ் உங்கள் கண்ணிலையும் பட்டிருக்கோம். ஒரு வைஃப் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் சொன்னார், என் ஃபோன் பாஸ்வேர்ட்லேருந்து என்னோடய சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் எல்லாமே ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கும், ஆக்சஸ்ஃபுல்லாக அவங்ககிட்ட தான் இருக்கும், இவரும் பெருசாக யூஸ் பண்ண மாட்டாராம். அப்போ ஒரு வேளை அப்போ அந்த ஹோஸ்ட் கேட்குறாரு ஒய்ஃப் கிட்ட, அவரோட ஒய்ஃப் கிட்ட, அப்போ இவருக்கு பர்த்டே மெசேஜஸ் எல்லாம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் தான் ரிப்ளை பண்ணுவேன், அவனை மாதிரியே ரிப்ளை பண்ணுவேன். ஆனால் இது வந்து இதுவே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ஸியை கட் பண்ணுற விஷயம் இல்லையா? இப்போ வந்து ஒரு இன்செக்யூர்டான, நீ வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவ்வளோ இன்செக்யூர்டானாரா, இன்செக்யூர்டான ஒரு ஆள் கூட இருக்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயம் எனக்கு தெரில. பிகாஸ் அதே மாதிரி இன்னொரு எபிசோடில் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் ஒய்ஃப் வந்து வாட்ஸ்அப்பில் டிபி வைக்க இவர் விட மாட்டாராம், ஏன்னா வந்து காலம் அவ்வளோ கெட்டு கிடக்குங்கிற. சரி ஓகே, அப்போ நீங்கள் ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்க அதுக்கு பதில் இல்லை. இது இப்போ ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்ணுறது வந்து எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அத்தியாவசியம் அப்படிங்கிறதெல்லாம், அதாவது இது ஆடம்பரம்ன்றதை தாண்டி ரொம்ப பேசிக் ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே ஒரு அக்கௌண்ட் இருக்கிறது, ஒரு 10 ரீலை தினம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறது, மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுன்னு, அதில் வந்து நான் அதுலேயும் நான் மூக்கு நடப்பேன்னு வரும்போது ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் எ ஹெல்தி ரிலேஷன்ஷிப் எனிவேர். ஸோ ஒரு ஸ்பௌஸுங்கிறது ஒரு அவங்க மட்டுமே ஒரு சோல் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ஸோ இருக்கிறது என்றைக்குமே ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்பாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏன்னா இப்போ நான் என்னோடய நிறைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தனியாக நாங்கள் அதான் பசங்க மட்டும் தனியாக வெளில போவோம், அவங்க ஒய்ஃப்லாம் அவங்கெல்லாம் ஒய்ஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து தனியாக அங்கே அது வெளில போயிட்டு தேல் கோ ஃபார் ரெஸ்டாரண்ட், கேர்ள்ஸ் நைட் அவுட்னு போவாங்க, பசங்க சேர்ந்தும் போவோம். ஸோ அதில் வந்து ஒரு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரியும், அவங்களுக்குள்ளேயும் பல சண்டைகள் வந்திருக்கலாம், ஆனால் அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ராங்கராக வந்து நிற்கிறாங்கன்னா எனக்கு எப்பவுமே அவங்க ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. நான் எப்பவுமே ரேடியோவில் சொல்லுவேன், நான் பார்த்த கல்யாணம்னா எல்லா கப்புள்ஸுமே எனக்கு எக்ஸாம்பிள்ஸாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்க. யாருமே வந்து நாங்கள் அனுபவித்த கஷ்டத்தை நீ அனுபவிக்கணும்ல அதனால் கல்யாணம் பண்ணு இப்படி சொன்னதே இல்லை. ஜாலியாக இருக்கும்டா, டே நீ கல்யாணம் பண்ணுறா, உனக்கு வந்து பிகினிங்கில் உனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கலாம், பட் ஏதோ ஒரு பாயிண்ட்டில் யூ வில் ஃபீல் தட் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் தட் யூ ஹவ் டன். உன் வாழ்க்கையில் நீ பண்ண மிகப்பெரிய நல்ல காரியம்னா கல்யாணம் பண்ணது தான் அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணுவேன். அப்படி தான் சொல்கிறாங்களே, இப்படி தான் நான் இருக்கணும் இல்லை. அண்டு பேசுவோம் இதை பற்றி, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்ல வேண்டிய மேட்டர் இருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கிற பசங்க இந்த ஷோ கேட்டிங்கன்னா ஒரு வேளை உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரலாம். இல்லை இல்லை, நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், எனக்கு அதுக்கு முன்னாடி லைஃப்பில் நிறையா கடமை இருக்குது, கோல்ஸ் இருக்குன்னா சூப்பராக நீ அதை பண்ணு. ஓகே, யூ ஹாவ் அ கோல், யூ டூ தட். அன்புடன் நான் ஆர்ஜே பிராபு, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: செழித்தையும் தமிழி ஒளி.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ட் இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நான் சொல்ல வேண்டிய இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள நீங்கள் டெஃபினெட்லி நீங்கள் பேசிப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். என்ன மாதிரி ஒரு லைஃப் ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கணும், அந்த அந்த லைஃப்பில் நீங்கள் என்ன மாதிரி வேல்யூஸை வந்து யூஆர் பிரிங்கிங் இட் ஆன் த டேபிள், உங்களோட ப்ரையாரிட்டி என்ன, லாங் டேர்ம் கோல் என்ன. இப்போ எனக்கு நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு அங்கிள் இருந்தார், ஆப்வியஸ்லி என்னோடய எனக்கு வந்து திவ்யான்னு ஒரு ஃப்ரெண்டு, பேர் மாற்றப்பட்டுள்ளது, ஓகே, திவ்யான்னு ஒரு ஃப்ரெண்டு, என் கிளாஸ் தான் அந்த பொண்ணு, நாங்கள் ரெண்டு பேரும் நெய்பர்ஸ் பக்கத்து பக்கத்தில். அந்த அங்கிள் வந்து எப்படின்னா அவங்க அப்பா, ஆமாம், ஸோ குட்டியாக ஒரு பியூனாக இருக்குது அப்படி. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ இயர்ஸ் நாங்கள் வளர்கிறோம், அப்புறம் அவருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து ஒரு டிரைவர் ஆகிறாரு, அப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளேயே ஒரு வேலை கிடைக்குது. ஸோ அவர் வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அப்படியே மேலே வந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு நான் ஒரு 9th 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ கோயம்புத்தூர் சைடு ஏதோ வீடு வாங்கி அப்படியே அங்கே அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட எல்கேஜி படிக்கிறதுலேருந்து ஒரு 12 வருஷமா சம்திங், கணக்கு தப்பாக இருந்தால் தெரியல, க்ளோஸ் டு ஒரு 10 வருஷம் அந்த ஃபேமிலி வளர்கிறதே நான் பார்த்துருக்கேன். நான் அப்புறமா யோசிச்சு பார்த்துருக்கேன், அவங்களும் இன்னும் டச்சிலே இருக்காங்க. ஸோ இப்போ அது ஒரு லாங் டேர்ம் கோல் இல்லையா? அப்போ அதாவது அவ்வளோவா படிக்காத ஒருத்தர் தான் ஃபேமிலியை செக்யூர்டாக அவங்க கம்ஃபர்டபுளாக அவங்கள வச்சுக்கணுன்றதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிளை வந்து ஃபேஸ் பண்ணி கடைசியில் ஒரு பாயிண்ட் வரைக்கும் அடையிறாரு. பசங்களை படிக்க வச்சு செம்மையாக இப்போ கல்யாணம்லாம் குத்து மனுஷன் ஜாலியாக இருக்கார். ஸோ இப்போ அவருக்கு அவரோட ஜேர்னி ஞாபகத்தில் இல்லாமல் இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க இந்த ஊர்லேயே? இப்போது இந்த வேல்யூஸ் அவர் இந்த இதுதான் லாங் டேர்ம் கோல், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்காமல் அந்த லெவல் வரைக்கும் அடைய முடியுமான்னு எனக்கு தெரில. பட் இது வந்து என் அப்பாவோட ஸ்டேஜில் கல்யாணம் பண்ணவங்களுக்கு, அதாவது ஒரு 30, 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி ஆர் க்ளோஸ் டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது சாத்தியமாக இருந்தது. ஏன்னா அந்த டைமில் அவங்களுடைய தேவைகள் வந்து என்னென்னா, கொஞ்சம் சம்பாதிக்கணும், பேங்க்கில் கொஞ்சம் காசு போடணும், அப்புறம் கொஞ்சம் லோன் வாங்கணும், இல்லாட்டினா ஒரு நிலத்தை வாங்கணும், அப்புறம் ஒரு லோன் போடணும், அப்புறம் ஒரு வீடு கட்டணும், அவ்வளோதான்ப்பா. சூப்பர், அதுக்குள்ளே வயசாகிடும், பசங்க வளர்ந்துருவாங்க, பசங்களை வந்து செம்மையாக ஒரு காலேஜ்லேயும் ஸ்கூல்லையும் படிக்க வைக்கணும், அவ்வளோதான். பட் இவ்வளோ தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி கோல்ஸ் நமக்கு நிறைய வேறு வேறு மாதிரி மாறி இருக்குது. பட் அந்த லாங் டேர்மோ இல்லை ஷார்ட் டேர்ம் கோல் என்னவோ அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு முடிவு பண்ணி வச்சுக்கல அப்படின்னா, உங்கள் பார்ட்னர் என்னைக்காவது கேள்வி கேட்குறப்போ உங்களுக்கு அந்த பதில் இல்லைனா, தென் யூ வில் நாட் நோ வேர் டு ரன். அதாவது நீங்கள் எதை நோக்கி ஓடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியலண்ணா, எதை நோக்கி ஓடுவீங்க? லைஃப் இஸ் வெரி அன்சர்டன் பாஸ். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்மளை நாமளே கேட்டுக்க வேண்டிய விஷயம், யாருக்குமே தெரியாத என்னோடய ஒரு பக்கம்னு ஒன்று இருக்குல்ல, அது என்னன்றதையும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்க வேண்டியது அவசியம். ஓகே, என்ன மாதிரி ஃப்யூச்சர் எனக்கு ஜெனுவன்லி வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கீங்க? எனக்குனா எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். நான் எந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் இருக்கணும்? ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக நீங்கள் வந்து பெரிய வீடு, பெரிய காரு, பெரிய பங்களான்னு யோசிச்சிங்கன்னா அது எல்லாருமே ஆசைப்படுற விஷயந்தான். ஆனால் அது எவ்வளோ பெருசு, அது எங்கே இருக்கணும், அது எந்த இடத்துல இருக்கணும், உங்கள் கூட வந்து உங்கள் ஃபேமிலி இருக்கணுமா, நீங்கள் தனியாக இருக்கணுமா, உங்கள் ஒய்ஃப் மட்டும் இருக்கணுமா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்களாம் சேர்ந்து இருக்கணுமா, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா லைஃப் வேறு லெவலில் இருக்கும். நான் இது ரீசெண்டாக தான் இதை பற்றி கேள்விப்பட்டேன், நான் இப்போ படிச்சுட்ருக்கேன் அதை பற்றி, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம். நீங்களும் அதை செய்கிறது செய்யுங்க, அவ்வளோதான். ஓகே, பாட்டு வருது, ஐல் பி பேக். அன்புடன் நான் ஆர்ஜே ப்ராவோ.
1: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
2: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
3: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
3: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்ல இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆச்சா. சரி சைலண்ட்ல போட
5: மறந்துட்டேன்.
4: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
6: Off on diamond and precious jewelry, 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே. எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
6: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.

오케이. ஓகே, ஒரு சில ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸை வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மேரேஜ் வில் ப்ரொவைட் ஒரு கம்பேனியன்ஷிப், ஒரு சப்போர்ட்டு. உங்கள் கோலே வந்து உங்கள் பார்ட்னரோட ஷேர் ஆகும். அண்டு பட் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்குது, உங்களுக்கு ஒரு பர்பஸே இல்லை, டிப்ரெஷனோ இல்லை வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு தனிமையை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டுருக்கீங்கன்னா, இதெல்லாம் கண்டிப்பாக கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணாது. இன்னொரு விஷயம், கல்யாணம்னா கல்யாணம், நீங்கள் வந்து தனிமையாக இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து ரொம்ப லோன்லியாக இருக்கீங்கன்றதுனால ஒரு ரிலேஷன்ஷிப்பில் போய் விடாதீங்க. அது இன்னொருத்தருக்கு செய்கிற துரோகம் மாதிரி. நீங்கள் ரெடினா மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் யாருமே இல்லை, ஃப்ரெண்டே இல்லை, கூட சுற்றுறதுக்கு ஆள் இல்லை, இதுக்காகலாம் வந்து ஒரு சில பேர் லவ்லாம் பண்ணுவாங்க. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். ஏன்னா இன்னொரு பர்சனுடைய எக்ஸ்பெக்டேஷன் வேறையாக இருக்கலாம், பெருசாக இருக்கலாம், அவங்கள நம்ம டேமேஜ் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கான்ஃப்ளிக்ட் அது அன்அவாய்டபிள். ஸோ அதனால் அதுக்கும் ரெடியாக இருந்துக்கோங்க, பட் அதெல்லாம் இருக்கணும். எனிவேஸ் கைஸ், நான் அப்படிங்கிறது கிளம்புறேன், நிறைய சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், நிறைய சொல்லிட்டேன். இன்ஃபேக்ட் நான் சொன்னதை தாண்டி, நான் நினச்சதை தாண்டி சொல்லிட்டேன். ஐ வில் சீ கஸ்டமரோ ஆன் த சேம் ஷோ. திஸ் இஸ் ப்ராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் அன்புடன் நான்.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தலில் கூட்டணி கட்சியான அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு ஆசனம் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்தார். இம்மாதம் 18ஆம் தேதி தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட உள்ள மாநிலங்களவை உறுப்பினருக்கான தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகம் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அகில இந்திய காங்கிரஸ் கட்சிக்கு மாநிலங்களவை உறுப்பினர் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தலைமை நிலையச் செயலகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதிமுகவின் சி வி சண்முகம் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் வெற்றிடம் ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் வெற்றிடமாக உள்ள ஒரு மாநிலங்களவை ஆசனத்தை தாவிகா காங்கிரசுக்கு ஒதுக்கியுள்ளது. இந்நிலையில் சென்னை கோட்டையில் இருப்பது தலைமைச் செயலகமா தாவிகா அலுவலகமா என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைமைச் செயலகத்தில் மாநிலங்களவை எம்பி சீட்டு தொடர்பாக பேச்சு நடத்தியதற்கு வானதி சீனிவாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். வெற்றிடமாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை காங்கிரசுக்கு ஒதுக்கியது தாவிகாவின் விருப்பம் என்று தெரிவித்த அவர், தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து கிரீஷ் சோடங்கர் கூட்டணி பேரம் பேசியுள்ளார் என்று குற்றம் சுமத்தினார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் தலைமைச் செயலகத்தில் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவிகாவில் இணைந்துள்ளனர். இந்நிலையில் சென்னை கோட்டையில் இருப்பது தலைமைச் செயலகமா அல்லது தாவிகா அலுவலகமா என்று வானதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். எந்த சூழ்நிலையிலும் முதல்வரோ அவரது அலுவலகத்தில் இருந்தோ யாரும் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க நேரம் கேட்கவில்லை என்பதை தெளிவாக சொல்லிக் கொள்வதாக அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர், முதல்வர் விஜய் உழைத்து இந்த பதவிக்கு வரவில்லை, நடிப்பு தொழிலில் ஒரு மாயையை உருவாக்கினார் என்று கூறினார். அந்த மாய தோற்றத்தை இன்ஸ்டாவிலும் ரீல்ஸிலும் காட்டினார். இளைஞர்கள் இப்படித்தான் நம் முதல்வர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் வாக்களித்துள்ளார்கள். அவர்கள் மீது குற்றமில்லை, அந்த நம்பிக்கைக்கு உரியதாக அவர் செயற்பட வேண்டும் என்று கே பி முனுசாமி தெரிவித்தார். திருச்சியில் நடைபெற்ற நன்றி தெரிவிப்பு கூட்டத்தில் சினிமாவில் எப்படி உணர்ச்சிகளை தூண்ட வேண்டுமோ, கொடுத்த வசனத்தை பேச வேண்டுமோ அதுபோலவே இந்த கூட்டத்திலும் 15 நிமிடம் பேசி முடித்து விட்டார். அவர்கள் என்ன எழுதி கொடுத்தார்களோ அதை படித்தார், அவ்வளவுதான் என்று அவர் விமர்சித்தார். எந்த கட்சியும் அழிந்து போகாது என்று தெரிவித்த அவர், ஒரே ஒரு தொண்டன் இருந்தாலும் அந்த கட்சி இருக்கும், அவன் கொள்கையோடு இருப்பான். கம்யூனிஸ்டுகள் 100 ஆண்டு காலம் இருக்கின்றார்கள், ஆட்சிக்கு வர முடியாது என தெரிந்தும் கொள்கையை முன்னிறுத்தி இறுதி வரை போராடுவார்கள், அதுபோலத்தான் அதிமுகவும் என்று கே பி முனுசாமி தெரிவித்தார். கர்நாடக முதலமைச்சராக டி கே சிவக்குமார் பதவியேற்றார். அரசியலமைப்பு பிரதியை கைகளில் ஏந்தியவாறு அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கர்நாடக முதல்வராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் சித்தராமையா பதவி விலகியதையடுத்து புதிய முதல்வராக டி கே சிவக்குமார் தேர்வு செய்யப்பட்டார். இதனையடுத்து பெங்களூருவில் உள்ள மக்கள் மாளிகையில் இன்று மாலை பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் கர்நாடக முதல்வராக டி கே சிவக்குமார் பதவியேற்றுக் கொண்டார். டி கே சிவக்குமாரை தொடர்ந்து துணை முதல்வராக ஜி பரமேஸ்வரா அம்பேத்கரின் பெயரால் உறுதிமொழி அளித்து பதவியேற்றார். தொடர்ந்து கே ஹெச் முனியப்பா, கே ஜே ஜார்ஜ், எம் பி பாட்டீல், ராமலிங்க ரெட்டி, சதீஷ் ஜரகிஹோலி, கிருஷ்ணா பைரே கவுடா, பிரியங்கார்கே, யு டி காதர், ஈஸ்வர் கந்தரை, யத்தீந்திர சித்தராமையா, பைரதி சுரேஷ், சரண் பிரகாஷ் பாட்டீல் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, சித்தராமையா, காங்கிரஸ் அமைப்பு பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக 58 MLAக்களின் ஆதரவை பெற்ற ரிதப்பிரதாப் பானர்ஜி நியமிக்கப்பட்டுள்ளார். மம்தா பானர்ஜிக்கு இது பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 80 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. மம்தா பானர்ஜியும் தான் போட்டியிட்ட தொகுதியில் தோல்வியை தழுவினார். இதனால் ஆட்சியை இழந்த அவர் எதிர்க்கட்சித் தலைவராகவும் ஆக முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுவந்தீப் சட்டோபாத்யாய் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி அறிவித்தார். இதனையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் எம்எல்ஏக்களின் கையெழுத்தை பெற்று சபாநாயகர் ரத்தீந்திர போஸிடம் கடிதம் அளிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்துக்களில் சில போலியானவை என ரித பிரதாப் பானர்ஜியும் சாந்தீபன் சஹாவும் கூறியதையடுத்து இது தொடர்பாக மேற்கு வங்க குற்றப்புலனாய்வுத்துறை தனது விசாரணையை தொடங்கியது. இதனையடுத்து ரித பிரதாப் பானர்ஜி, சாந்தீபன் சஹா ஆகிய இருவரையும் கட்சியில் இருந்து மம்தா பானர்ஜி நீக்கினார். இந்நிலையில் 58 எம்எல்ஏக்களின் ஆதரவை பெற்ற ரித பிரதாப் பானர்ஜி மேற்கு வங்க சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைவாக இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் 2 ராணுவ அதிகாரிகளுக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்து கோட்டை நீதவான் பசன் அமரசேன உத்தரவிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலை சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தொடர்பில் நாளை காரணிகளை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. இன்று இந்த வழக்கு நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட போதே கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
1: அமீரக செய்திகள்.
2: குவைத் மற்றும் பஹ்ரைன் மீது நடத்தப்பட்ட ஈரானிய தாக்குதல்களுக்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கான கட்டமைப்புகள் மற்றும் சிவில் இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஆபத்தான மற்றும் முன்னெப்போதும் இல்லாத அளவிலான பதற்ற அதிகரிப்பு என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் வளைகுடா உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு நிலைத்தன்மை மற்றும் இறையாண்மையை குறிவைக்கும் நிராகரிக்கப்பட்ட விரோத கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றுவதில் ஈரான் ஆட்சி உறுதியாக இருப்பதை வெளிப்படுத்துகின்றன என்று வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் ஜாசம் முகமது அல் புடாய்வி தெரிவித்தார். மேலும் வளைகுடா நாடுகளின் பாதுகாப்பை பாதிக்கும் எந்தவொரு நடவடிக்கையையும் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நிராகரிப்பதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை பாதுகாக்க உறுப்பு நாடுகளுடன் ஒருங்கிணைந்து செயற்படுவதாகவும் அவர் வலியுறுத்தினார். ஹிஜ்ரி புத்தாண்டு 1448 முன்னிட்டு 2026 ஜூன் 15 திங்கட்கிழமை ஐக்கிய அரபு அமீரகத்தின் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறையினருக்கு அதிகாரப்பூர்வ விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை மத்திய அரசு பணியாளர் வள ஆணையம் மற்றும் மனித வளம் மற்றும் அமீரகமயமாக்கல் அமைச்சகம் இணைந்து வெளியிட்டுள்ளன. ஜூன் 15 திங்கட்கிழமை ஒரு நாள் விடுமுறையாக இருக்கும் நிலையில் பணிகள் ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதல் வழக்கம் போல மீண்டும் தொடங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அமீரகம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் 2026-27 கல்வியாண்டு முதல் குறுகிய கால அறிவிப்புடன் கூடிய ஆய்வு வருகைகள் முன்னெடுக்கப்படும் என்று துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் அறிவித்துள்ளது. தர உறுதிப்பாட்டு குழு வருவதற்கு 24 மணி நேரத்திற்கு மேல் அவகாசம் வழங்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு புதுப்பிக்கப்பட்ட மற்றும் வேறுபடுத்தப்பட்ட அணுகுமுறையின் கீழ் 2 தனித்துவமான தர உறுதிப்பாட்டு வருகைகளை அறிமுகப்படுத்துகின்றது. சிறப்பு நிபுணர்கள் குழுவால் நடத்தப்படும் முழுமையான ஆய்வு மற்றும் குறிப்பிட்ட தணிக்கை பதிவுகள் மற்றும் முக்கிய விசாரணை கோடுகளில் கவனம் செலுத்தும் ஒரு சிறிய குழுவின் குறுகிய கால கண்காணிப்பு வருகை என இரண்டாக ஆய்வு வருகைகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. கல்வியில் தரத்தை நாம் எவ்வாறு வரையறுத்து ஆதரிக்கின்றோம் என்பது குறித்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் ஆழ்ந்து சிந்திப்பதற்குமான ஒரு வாய்ப்பாக இந்த ஆய்வுகள் இருக்கும் என்று துபாய் அறிவு மற்றும் மனித மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் நடத்திய தாக்குதல்களில் குவைத் விமான நிலையம் சேதமடைந்தது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் T1 பயணிகள் முனைய கட்டிடம் இலக்கு வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு அவசர கால திட்டம் செயல்படுத்தப்பட்டது. இந்த தாக்குதலால் ஒருவர் உயிரிழந்ததுடன் விமான நிலையத்தின் பல வசதிகள் கடுமையாக சேதமடைந்ததுடன் இந்த தாக்குதலில் மேலும் 63 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதலை தொடர்ந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவைகள் சில மணி நேரங்களின் பின்னர் மீண்டும் பகுதியளவில் ஆரம்பமானது. குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்டவர் இந்தியர் என்பதும் தெரியவந்துள்ளது. குவைத் விமான நிலையம் மீதான தாக்குதலின் போது இந்திய பயணி உயிரிழந்துள்ளார். குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் அன்னாரின் இறப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ளது. உயிரிழந்தவரின் குடும்பத்தினருடன் தொடர்பில் இருப்பதாகவும் தூதரகம் தெரிவித்துள்ளது. மேலும் காயமடைந்தவர்களுக்கு உதவிகளை வழங்கி வருவதாகவும் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஈரான் ஏவிய 13 ஏவுகணைகள் 17 ட்ரோன்களை இடைமறித்து அழைத்ததாக குவைத் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஈரானிய தாக்குதல்களில் 4 இடங்களில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் குவைத் மீதான தாக்குதலுக்கு ஈரானிய புரட்சிகர ஆயுதப்படை உரிமை கோரியுள்ளது. ஈரானிய எண்ணெய் தாங்கி கப்பல் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் விதத்திலேயே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் பஹ்ரைன் அலி அல் சாலேம் விமானப்படை தளம் மற்றும் அமெரிக்காவின் 5th ஃபிளீட்டின் தலைமையகம் என்பன தாக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு தமது வான்பரப்பு பயன்படுத்தப்பட்டதாக சுமத்தப்படும் குற்றச்சாட்டை குவைத் நிராகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4
3: எனி ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் a very good choice.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: விளம்பரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: இங்க நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப்சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் FM கா ஹுக்கும்.
6: Ha ha ha ha ha ha.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: தகத்திட்டு

0: திறக்கட்டுமா?
1: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
0: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
1: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
0: மப்பல் அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
2: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.

0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
1: ஆனா எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
3: contact 054-767-3111. Brought to you by
4: Annathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Near innum yeralamana offers.
5: Kanna, one time on panita, off pannave koodadhu. Hukum, Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Tamil FM ka hukum. Hukum.
6: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: तुझे कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: மியூசிக்
1: வைடா குட்டி பையா.
0: இல்ல பசங்க ஃபீலிங் பத்தியே பாடுறானே, நான் வேணா பொண்ணுங்க ஃபீலிங் பத்தி பாடவா?
1: அப்படியே தொண்டை மேலே ஒண்ணு போடவா? பொண்ணுங்க ஃபீலிங்க பத்தி அவனுக்கு அது தெரியாது. சார்பே சார்பே சார்பே.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.